0: யோவான் 10வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிற கர்த்தரோடு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பேசப்பட்ட ஒரு வசனமா இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 11வது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு மேய்ப்பனை போல தெய்வம் எப்படியாக தாவீது ராஜாவில் ராஜாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் என்பதை வர்ணித்து பாடினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், தன் ஆடுகளுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கிறாராம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். அவன் திருடன் என்ன செய்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும் அது முழுமை அடையவும் அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமப்பேன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், எங்களுடைய நல்ல ஆயனாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், அங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், சத்துருக்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு எண்ணெயினால் இங்கே அபிஷேகம் பண்ணி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாடினது போல, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்து அது மட்டுமல்ல அதை பரிபூரணப்படுத்தவும் அதை முழுமை அடையவும் நித்தியத்துக்கு நேராக நடத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அதனாலேதான் அவர் கல்வரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நல்ல ஆண்டவராய் எங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவாசிப்போம். அவரை விசுவாசித்தவர்கள் நாங்கள் பலப்படுவோம். எங்களுடைய துன்பத்தில், எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான நேரங்கள், ஐயோ நான் மரித்து விடுவேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தேவன் எங்கள் பக்கமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு முடிவிடத்தை வைத்து, அந்த பாலைவனம் எங்கள் யூதியா பாலைவனத்துக்கு ஒரு முடிவிடமாய் என்கேதி இருந்தது போல எங்களோட வாழ்க்கையின் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் மரண ஆபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்கேதி போன்ற சூழ்நிலையை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்காக இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் மரித்து அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் இப்பொழுது சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் அந்த அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நம்புபவர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, உயிர் மீழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் உண்டு. நான் படிப்பதற்கு, என்னுடைய பட்டங்களை பெறுவதற்கு என் தாய்ப்பட்ட வனாந்தரம் போன்ற அனுபவம், நான் வனாந்தர வழிகளில் நடந்த அனுபவங்கள் எனக்கு அநேகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை பாலைவனங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பாலைவனம் போன்ற அனுபவங்களில் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் தப்புவித்திருக்கிறார் என்ற அந்த சந்தர்ப்பங்களை சாட்சியாய் ஏற்ற ஒரு வேளை வருகிற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். என் தாயார் என்னை படிப்பு படிப்பிப்பதற்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். தகப்பனை இழந்த நான் என் தாயின் நரவணப்பில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் என்னை வேதாகம கல்லூரிகளை முடிப்பதற்கும் என் தாய் பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் என் கண் முன்னே இருக்கிறது. எனவே தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் நாங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். எங்களுக்காக ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய், நமக்கு ஒரு உதவி செய்கிற உதவியாளரை போன்று மகிமையாய் எங்களை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இருக்கும் நிலைகளில் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு கணம் நான் மன்றாடி தெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் ஆண்டவரே, உடைந்து போனவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆதரவில்லாமல் மிகவும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பதிலாய் இருக்கட்டும் சுவாமி. தாவீது ராஜா ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு யூதேயா கொலை பாலவனத்திலே பட்ட அவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு என்கேதியை நீர் வைத்தீரப்பா. அந்த என்கேதியின் சுகத்தை அவர் அனுபவித்தது போல, ஆகார் என்கிற பெண்மணி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அல்லது அழிவை சந்தித்து விட்டேன் என்று அவள் சிந்தனை செய்த பொழுது, காண்கிற தேவனாய் என்னை காண்கிறவரை நானும் கண்டே என்று சொல்லி அவள் பேரிட்டது போல, ஆண்டவரே, அந்த காண்கிற தேவனாகிய நீர் இந்த நல்ல நாளிலும் உன் பிள்ளைகள் இருக்கிற நிலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல நீரூற்றுக்கள் அவர்கள் கண் முன்பதாக வருவதாக, என் கேதியை போன்ற காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே, நீர் அற்புதம் செய், மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கமம், ஆண்டவரே வானொலி ஊடாக தேவ செய்திகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழுவினரை கூட நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகலமும் தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தேவ நாம மகிமைக்கு ஏதுவா எடுத்து பாவிக்கப்பட்டுக்கும். நீர்க எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து பொறுப்படுத்தி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தன்மையோடு செபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்
1: நன்றி பாஸ்டர். ஒரு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக தெரியப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய செய்தி மூலம் கண்டுகொண்டோம். யூதா பாலவனம் ஆகார் பாலவனத்தை மிகவும் தெளிவாக வியத்து, யூதா பாலவன் உஷ்ணம் மண் சூறாவளி கண் தெரியான்னு சொல்லி, கடைசியிலே யூதா ஆகாரை ஒப்பிட்டு, யூதா பாலவனத்தை ஆகாரின் பாலவனத்தை ஒப்பிட்டு வேதாம ரீதியிலே அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு, அப்புறம் என்கேரி நீரூற்று ஆட்டுக்குட்டியான ஒரு ஸ்தலம், அதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். பசுமையான இடம், மிகப்பெரிய நீரூற்று, சுவை மிகுந்த பெருச்சம்பளம், ராஜாக்கள் உண்பார்கள், திராட்சை தோட்டங்கள், ஒளிவத்தோப்புகள், இவைகளை மிகவும் சொல்லி, கடைசியாக யோவான் 10:10 கொண்டு வந்து சொல்லி 10:11, நானே நல்ல மேய்ப்பேன் முடிச்சு விட்டீங்க. அதாவது சங்கீதம் 23 சங்கீதத்தை ஆரம்பத்தில் எடுத்து எல்லா விளக்கத்தை நீங்கள் கொடுத்து விட்டு முடிவிலே யோவான் 10:11 முடிச்சிருக்கிறது. மிக மிக மிக மிக ஆச்சரியமா இருந்தது பாஸ்டர்மா. இப்படி செய்தி ஆழமான சத்தியத்தை இன்று கற்றுக்கொண்டேன், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் இந்த கையிட்டு செய்யும் காரியங்கள் சபக்காரங்க அனைத்தையும் தேவன் ஆசிரிப்பாக. அதிகாலை வேலையிலே 5 நீங்கள் எழுந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள், அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கட்டளிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகள் யாவையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். ரஜனி ரஜனி
2: ஹலோ பிரதர் மகேந்திரன், நன்றாக இருந்தது, நன்றான வார்த்தை. ஐ வாஸ் ஆல்சோ ரியலி ரியலி பிளஸ்ட் வித் அ லிவிங் வேர்ட் தட் கேம் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா. மை ஹார்ட் இஸ் ரியலி rejoicing over it that you could bring such wonderful word from our very land of Sri Lanka coming into the nations of the world to bless the nations of the world. I don't want to repeat the same thing that Brother Mahindran has so beautifully came and gave his feedback. That was a wonderful word, Pastor. And the Lord has blessed you with such a wonderful ministry in Sri Lanka, and he will continue to bless, enlarge your borders with you and your husband doing such a wonderful work in Sri Lanka, in the northern part of Sri Lanka, where I'm also from. So God bless you. Thank you, Pastor. God bless you.
1: In the Saji Surtava, Canada, Vancouver, Sister Rajini Alangarmani, Arimiana Saji, Idivari Neramum, இந்த வார்த்தையை கொடுத்த பாச சுகிருத்த அராஜிதம் ஸ்ரீலங்கா அருமையான ஒரு வார்த்தை. இது மறு ஒழுங்கு போகும்பொழுது அன்னைகளுக்கு எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, சிஸ்டர் அருந்ததி கூட அவருடைய செய்தியை கேட்க அவரோடு வந்திருக்கார். சிஸ்டர் அருந்ததிக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆமாம். தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு செய்தியை கேட்க போறோம். இந்தியாவில் இருந்து ஒரு செய்தி
3: சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாற்றும் எல்லாரும் பாருங்க ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், ஆனால் மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற, அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க நன்மையான திட்டங்கள். அநேகர் சொல்ற போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
4: Recording in progress.
3: அவர் நினைவுல, எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமையை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது பாருங்க. அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7 வசனம் வரை நாம் ஒரு 2 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55:7-13. இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை மட்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், கர்த்தர் பாருங்க மன துருகிறது மாத்திரமல்ல மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். எட்டாம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க, வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை, நம்முடைய வாசையிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தர் அங்கே கொடுக்கிறாரு. 7 வசனத்துல வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பே என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட, தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன். அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கோம், ஆதியாகமும் 37:24, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரன் தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர்றாங்க அந்த மீதியாலைய கடந்து போறத பார்த்தோன்னே அந்த
1: இஸ்மவேலர்கிட்ட 20
3: நோக்கம் என்ன, யோசேப்பு தரிசனம் அவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறும். குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சதே, இவனை வித்தே போட்டா யோசேப்பு இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கேதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்தல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலர் வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கோம் யா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41, ஆதியாகமம் 41:41. அருமையானவர்களே, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை, அந்த கனவு, அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு. இதெல்லாம் கடந்து அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவா

யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்பன் ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல கர்த்தர் பாருங்க இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில அவர் யோசேப்பு கிடைப்பாரு, அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பாரு. பாருங்க அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்த வகையா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லங்க, கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறியே ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபிட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாருங்க, ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக, மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமை தான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நன்மையின் கரத்தை உடையவர், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிற இந்த தேவாதி தேவனுடைய கரம் அருமையானவர்களே உங்களுக்கு பாருங்க நன்மையை செய்கிறதுலே அதிக அதிக அதிக நிச்சயமா இருக்கிறார். இங்க எப்படி யோசேப்புக்கு பாருங்க தீமைய செஞ்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அதுவும் எதுக்காகவா பாருங்க, உங்களை உயிரோடே காக்கும்படிக்கு மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை, அருமையானவர்களே அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்குற ஒரு பெரிய பொறுப்பு எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்களை உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள் கர்த்தருடைய திட்டங்கள் அவருடைய பாருங்க அனாதியான தீர்மானங்கள் வானலாவிய திட்டங்களா இருக்கிறது, நன்மையான திட்டங்களா இருக்கிறது. பாருங்க இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா இழிவானவன், பாருங்க ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழுகிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க கோரேஸ் என்ற

0: எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள் அப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க, இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா அவருடைய மருமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான். ஒரு புறஜாதியான மனுஷன் பாருங்க. அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஜோசியம் பாக்குறது, இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்ய பாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்ய பாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொள்ள முடியும் பாருங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மேய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மேய்ப்பர்களிடம் பாருங்க இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனாக கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார் பாருங்க. இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய பாருங்க அந்த சந்ததி, பெர்சிய தேச ஜாதியான் பாருங்க. இவர் பிறப்பிலேயே பாருங்க ஒரு யூதர் கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அறியாதவர் பாருங்க. அருமையானவர்களை கொல்லும்படி தகப்பனே பாருங்க கைவிட்டுட்டாரு, அவ்வளவுதான் இந்த பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாரு. எங்கேயாவது தூக்கி போட்டு கொள்ளுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தர் இங்கே ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார் பாருங்க. பாபிலோனியர் பாருங்க இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நினைச்சிட்டே இருக்கிறோம் கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு வந்து பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து இந்த கோரேசை குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் வசன 1:1-3 எஸ்ரா 1:1-3 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. இங்க மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா பாருங்க. இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரலே, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்க பாருங்க எரேமியா சொல்லுகிறார். எரேமியானவர்களே, ஒரு புறஜாதியான் கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலருடைய அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு தேவன் முன்குறிச்சிட்டாராம், தெரிந்து கொண்டுட்டாராம். அதனாலதான் பாருங்க கோரேசனுடைய தந்தையும் தாயும் கைவிட்டு அவங்க அவனை கொல்லும்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, கோரேசனுடைய அப்பா நினைச்சிருப்பாரு, ஒரு பிள்ளை பிறந்தது ஓகே, அவனுக்கு வாழ தகுதி இல்ல, அவன் அன்றோட மறிச்சு போயிட்டான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே உங்களை கண்டிருக்க கண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களை குறித்து அனாதியான திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பெற்பாடுதான் பாருங்க தாயின் கற்பத்திலிருந்தே வெளிப்பட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்க கோரேஸ் வந்து பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லா ஜனங்களையும் பாபிலோன்ல இருக்கிற தரியு ராஜா பாருங்க பயந்துச்சு பாரு, இந்த ஜனங்களை எப்படி வந்து பாருங்க மீட்டு எடுக்கிறதுன்னு. இந்த தரியு ராஜாக்கு கோரேஸ் தான் போய் பாருங்க உதவி செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்த மாத்திரத்துல, ராஜ்யங்களெல்லாம் மீட்டுட்டு வந்தோடனே இந்த கோரேஸ் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நான் தான் போய் மீட்டுட்டு வந்தேன், நான் தான் சண்டையை போட்டு ஜெயிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் புஜ பராக்கிரமன் அப்படி சொல்லலங்க. இங்க போடப்பட்டிருக்கேன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தார், நான் போய் ஏதோ கட்டி அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா ராஜ்யத்தையும் நான் வந்து உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன். இல்ல, பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ள எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறது, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி அவனுடைய தாய் தந்தை எல்லாரும் தூக்கி போட்டு அவ்வளவுதான் இவனுடைய சாப்டர் முடிங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று தகப்பன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே புதியதொரு துவக்கத்தை உருவாக்குகிறார், புதியதொரு ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைக்கிறார். பாருங்க எப்படி பார்வோன் தேசத்துல அரண்மனையில அந்த மோசைய மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலருக்குள்ள பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்ட அந்த நைல் நதியிலிருந்தே மோசைய கண்டெடுத்து பார்வோனின் குமாரத்தையே கொண்டு போய் வளர்த்து மறுபடியும் பார்வோனுக்கு விரோதமாகவே எழும்பி வர செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பெரிய மகா பெரிய திட்டத்தை மோசையை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருந்தார். பாருங்க அதே போலதான் கோரேசை குறித்து, இழிவானவன் தகுதியற்றவன் வாழ்வதற்கே பாருங்க ஒரு அருகதையற்ற நிலைமையிலிருந்து தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமை வாழ்றதுக்கு பாருங்க, பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கணும் பாருங்க, பிறந்த உடனே ஒரு நிற்கதியற்ற நிலைமை அவல நிலை, அப்பேற்பட்ட நிலைமையில மனுஷனுடைய திட்டம் அல்லங்க கர்த்தருடைய திட்டம் அங்கே கோரேசின் மேலே வெளிப்பட்டபடினாலே மேய்ப்பர்கள் பாருங்க அவரை அருமையா வளர்த்து எடுத்து பாருங்க கர்த்தர் அவனை கோரேசை பாருங்க அவருக்கென்று உபயோகப்படுத்துகிறார், அவருக்கென்று பயன்படுத்துகிறார். ஏசாயா இவ்வாறு கோரேசை குறித்து சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:1-4. ஏசாயாவின் புஸ்தகம் 45:1-4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க இந்த கோரேசை குறித்து இங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை இங்க ஏசையா சொல்லுகிறார், ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாராம், கோரேசனுடைய வலதுகைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாராம். அருமையானவர்களே எப்பேற்பட்ட மகத்தான திட்டத்தை குறித்து கோரேசை குறித்து பாருங்க கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் முன்னாடி நடந்து போறாரு கோரேசுக்கு முன்பாக, கோணலானவை செவ்வையாக்குவேன். எதெல்லாம் வந்து பாருங்க அவருக்கு விரோதமாக எழும்பி நிக்குதோ அப்பேற்பட்ட எல்லா தடைகளையும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு, அருமையானவர்களே நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு இந்த புறஜாதி எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். எந்த மனுஷனால வெண்கல கதவுகளை உடைச்சு பாருங்க எல்லா இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம். இருப்பு தாழ்பாள்கள் வெண்கல கதவுகள் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசன் மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். பாருங்க கோரேசு பிறந்ததுமே கடவுளை பிடிச்சு அப்படியே ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல யூதர் அல்ல, அவர் அறியவே இல்லை நீ என்னை அறியவே இல்லை ஆனாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன். அருமையானவர்களே எப்பேற்பட்ட மகத்தான தேவன் பாருங்க, ஒரு இஸ்ரவேலருடைய எருசலேமின் தேவாலயத்தை கட்டும்படிக்கு யூதர் அல்லாத புறஜாதியான ஒரு மனுஷனை அவருடைய தாயின் அந்த பிறப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோரேசை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை போட்டு அவருடைய தெரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னாடி போறாராம். அருமையானவர்களே பேர் சொல்லி அழைக்கிறாராம், நான் தான் உன்னை கரம் பிடிச்சிருக்கேன்னு மத்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு உள்ள இருக்கிற புதையல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய எல்லா பொக்கிஷங்களையும் எல்லா புதையல்களையும் அதற்கு தேவையான எல்லா சம்பத்துகளையும் தேவனே பாருங்க கோரேசுக்கு கொடுத்தார் என்று இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அவரு அவருடைய தேவனை குறிச்சு இவர் அறியவே இல்லை ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு கூட நீங்க இப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா, கோரேசை போல கைவிடப்பட்ட நிலைமையிலே தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு தகுதி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, வாழவே பிடிக்கல, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா, நீங்க இந்த தேவனை அறியாமல் இருக்கிறீர்களா, ஆனாலும் உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், மகனே மகளே நீ வாழ்வதற்காகவே இந்த பூமியில் உன்னை பிறப்பித்தேன், உன்னை உருவாக்கினேன், உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் என்னுடைய திட்டங்கள் மகா பெரியவைகளா இருக்கிறது. எப்படி கோரேஸ் பாருங்க தேவாலயத்தை கட்டினா அங்க வந்து திரளான ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். தேவாலயம் கட்டுறது எதுக்கு, ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறதுக்கா, இல்ல தேவாதி தேவனை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் உள்ள தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக, இஸ்ரவேலருக்கு பாருங்க பிரயோஜனமாக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த கோரேசை தேவன் பயன்படுத்தினது போல உங்களையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று, உங்களுடைய குடும்பத்தின் பிரயோஜனத்திற்கென்று அநேகரை பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இழுத்து கொண்டு வரும்படியாக, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்தும்படிக்கே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த கர்த்தரை இந்த நாள் வரைக்கும் அறியாமல் தெரியாமல் பாருங்க அவரை வந்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாம நீங்க வந்து தனிமையில இருந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கலாய்த்துக் கொண்டு மனம் அடிந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமா இருக்கிறது. எப்படி யோசேப்பினுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சகோதரர்கள்லாம் நினைத்த போதும் கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய அனாதி திட்டங்கள் அவரை உயர்த்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோனுக்கே அதிபதி ஆக்கின அவருடைய திட்டம் பாருங்க, மனுஷ திட்டம் இல்ல. அதனாலதான் ஒண்ணு குறந்தியர் இரண்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கோம் பாருங்க, ஒண்ணு குறந்தியரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஒன்று குறந்தியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் எஸ்டர் ரூபி, இந்தியா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி பாச ஞான பிரகாசம் கொழும்பு அவர் அழைக்க போறோம், அவர் அழைப்போம். ஞான பிரகாசம் கொழும்பு எஸ்டர் ரூபி இந்தியாவில் இருந்து அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நடக்கின்ற சபைகள் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பாச ஞான பிரகாசம் பிரசுவர் பாச
2: ஒப்பு
1: வார்த்தையை கொடுங்க.
2: சரி, ஒரு சிறிய ஜீவத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோகத்தை சுவாமி, இந்த நாட்களிலும் இயற்கையும் செயற்கையும் இவ்வளவோ எங்களுக்கு விரோதமாக இருந்த போதிலும் கூட
3: Recording in progress.
2: எங்களை கலந்து கொள்ள தீர் கொடுத்த பாக்கியத்திற்காகவும் கோடான கோடி தோசுர நமஸ்கார பலிகளை மூக்கு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மூத்த வயது உள்ள மனிதரன் ஐயாவை இந்த காரியத்தை செய்வதற்காக தட்டி எழுப்பி எங்களை அழைத்து அவர்களோடு இணைத்து கொண்டதற்காக அவரையும் மாணவர் முடியும் வரை சுவாமி உமது பிரசன்னத்தில் மூடி கொடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த விதமாக இந்த நிமிஷம் வரை பாடல் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, தேவ செய்திகளின் ஊடாக தேவனை ஆராதித்த, தேவனை அன்பினால் அவர்கள் ஆராதித்த காரியத்தை அவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லி மது பாத்தில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அதனமாக சகோதரர் எஸ்லி ஐயாவும் தைரியத்தோடு பிரபோ தொலைகள் மத்தியிலும், துயரங்கள் மத்தியிலும், இடுக்கங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தைரியமாக செய்ய தட்டி கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கமாக கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும், அவருடைய பாரியாரையும், அவருடைய பிள்ளைகளையும், அவரோடு கை கோத்து நிற்கின்ற சகல ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளையும் அறமல் முடிவுரை ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்கிறேன். அதவனமாக அடியானுக்கு ஏற்பட்ட வார்த்தை உங்களோடு கலந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். அதாவது, தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்கின்ற தலையங்கத்துக்குள் தேவனுடைய வசனங்களினாலே ஒவ்வொருவருக்கும் அதை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் அடியானுடைய உதடுகளிலே நாக்குகளிலே வெளிப்பட வேண்டும் என்று செஞ்சு கேட்டு என் செய்தியை துவக்குகின்றேன். தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அதாவது, ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில சில கணத்துக்குரிய சில கணத்திற்கு இல்லாதவைகளுமாக. ஆகால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தப்பட்டவனாக கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 2 தீமோத்தேயு 2:20 21 வசனத்தில் இவ்வண்ணமாக வரையப்பட்டு இருக்கின்றது. ஒருவன் தன்னை சுத்தி கரித்து கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமாக இருப்பான், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இருப்பான், இந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருப்பான். மட்டுமல்ல, கர்த்தருடைய கையிலே கணக்குக்குரிய ஒரு பாத்திரமாகவும் அவன் இருப்பான். கர்த்தருடைய வீட்டுக்குள் வாருங்கள், சுற்றி பாருங்கள். அவருடைய வீடு மகா பெரிய வீடு. அங்கே சில பொன் பாத்திரங்கள் உண்டு, வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, சில மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. கவியுங்கள், சில பாத்திரங்கள் மிகவும் உபயோகமானவைகள், சில பாத்திரங்கள் அழகு சாதனமாக மட்டுமே அந்த வீட்டிலே விளங்கக்கூடியதாக இருக்கும். அழகு சாதனங்கள் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே பாத்திரங்களாக விளங்குகின்றோம். தாவீது தனக்குள் ஒரு பாத்திரமாக இருக்கிறதை உணர்ந்து தன் ஆத்மாவாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார் சங்கீதம் 23:5. என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஆத்மாவாகிய பாத்திரத்தை கர்த்தர் தம்முடைய கையிலே எடுத்து பிரயோஜனமான பாத்திரமாக்குரிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தார் என்ற எபிரேயர் 3:1-3 வாசிக்கின்றோம். யோபு உடைய பாடுகளிலே புலமிட்டப்பட்டு பொன்னினால் விளங்கிய ஒரு பாத்திரமாக விளங்கினான். ஏனோக்கு தேவனுடைய நடந்து ஒரு பாத்திரம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ஈசாக்கு கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருந்த பாத்திரம், யாக்கோப்பு தேவனிடத்திலே போராடி கொண்ட பாத்திரம், போராடி ஜெயித்த பாத்திரம், எஸ்தர் தேசத்திற்காக உபவாசம் பண்ணி வெற்றி கொண்ட ஒரு பாத்திரம், டெபோரால் இஸ்ரவேலில உள்ள கிராம மக்களுக்கு ஒரு தாயை போல் எழும்பின ஒரு பாத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக பாத்திரங்கள் உண்டு. யோவான் கர்த்தரை அளவில்லாதபடி நேசித்து அன்பு செலுத்தின ஒரு பாத்திரம் என்றும், பேதர் கர்த்தருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக காட்டின ஒரு பாத்திரம் என்றும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு பல்வேறு விதங்களிலே உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஒரு நிபந்தனை, நம்மை சுத்திகரித்து கொண்டால்தான். நம்மை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? அதாவதாக தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். உள்ளத்திலே உள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மன்னியாத சுபாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்து விட வேண்டும். யாவரோடும் சமாதானமாக ஒப்புரவாக்கி விட வேண்டும். சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. கவனியுங்கள், சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. தனித்தனியே அவயங்களாக இருக்கின்றோம். சபை தேவனுடைய வீடாக மட்டுமல்ல, அவருடைய மனமாட்டியாக இருக்கிறது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது, தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் பல வகையான பாத்திரங்களாக அந்த வீட்டுக்குள் இருக்கின்றோம், அந்த சபைக்குள் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு படிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை, பட்டங்கள் அவசியம் இல்லை, சரீர பலமோ பராக்கிரமோ அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக வேதமைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக வேலை வீணர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும், இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாகவும், மூன்றாவது எந்த நற்கிரியைகளை செய்ய உபயோகமான ஒரு பாத்திரமாகவும், நான்காவதாக கணத்துக்குரிய பாத்திரமாகவும் பயன்படுத்தும்படியால் அவர் விரும்புகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, தேவனுக்கு நன்றி. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்ற அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக 4 காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது அது இயேசுவின் இரத்தம், தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை சுத்திகரிக்கிறார் என்று எபிரேயர் 12:13-12 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக வேத வசனங்களிலே நம்மை அவர் சுத்திகரிக்கின்றார், வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுமா? நம்முடைய அவருடைய வசனத்தின் படி தன்னை காத்து கொள்கிறது தானே என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் புத்தகத்திலே 119வது அதிகாரம் 9வது வசனம் அவனமாக சொல்லுகின்றது. மூன்றாவதாக ஊக்கமான ஜெபம் ஜீவியம் நமக்கு பரிசுத்த பலத்தை கொண்டு வருகின்றது என்று 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கின்றோம். 4வதாக பரிசுத்த ஆவியின் அக்கினியையும் கூட நம்மிலே ஒரு புதிய சுத்திகரிப்பை ஏற்படுத்துகின்றது என்று ரோமர் 15:15 வாசிக்கின்றோம். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார், தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்திய பொழுது உண்மையான மனஸ்தாபத்தோடு கதறி அழுதார். பாவ அறிக்கையாக 51வது சங்கீதத்தை எழுதுகிறார், எழுதினார், என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரி, என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலுமாக கழுவியருளும், ஈசோப்பினாலே என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் சுத்தமாவன் என்று சொல்லி கதறி அழுகிறார் என்று சங்கீதம் 51வது அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனம் 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். இதிலே அவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும், தட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். இரண்டாவதாக அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மூன்றாவதாக பாவம் வர என்னை சுத்திகரியும். 4வதாக ஈசோப்பினால என்னை சுத்திகரியும். பரிபூர்ணமான சுத்திகரிப்புக்காக அவர் மந்தாடுகிறதை இந்த அதிகாரத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமது மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசைகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபாயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிர் உள்ளவைகள். அப்பதெல்லாம் பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்த பொழுது அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கின்றதாக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார் அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஒருவனுக்கு வரத்தையும் வல்லமையும் கொடுத்து இன்னொருத்தனுக்கு மறுக்கிறவ தேவன் அவர் அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் கர்த்தருடைய ஆகும்படியாகவும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று மல்கியா எழுதிய தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பக்தனான யோபுவை பொன்னான பாத்திரமாக வணையும்படி உருவாக்கும்படியாக எத்தனையாக அவனை புடம் விட்டார், எத்தனையான பாடுகள் பாதையிலே கொண்டு போனார். யோபு பக்தன் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தட் இஸ் இஸ் ஹோப். யோபு 23:10 அழிந்து போகின்ற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும் படியாக அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாகவே இருப்பதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதை நாங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பின் பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கின்றது? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே ஆரம்பிக்கிறது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வாசிக்கின்றோம். வேர் என்பது உள்ளத்தின் ஆழமாகும். நான் உள்ளத்தின் ஆழத்தை பரிசுத்தத்தை குறித்து பிரதிச்சினையும் தீர்மானமும் மிகவும் அவசியம். பாபிலோன் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே தானியேல் தன் உள்ளத்தின் ஆழத்திலே தீர்மானமும் பிரதிச்சையும் செய்தார். ராஜாவுடைய போஜனத்தையும் திராட்சரசத்தையும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன் என்பதே அந்த பிரதிச்சை. தானியேல் 1:8 உபயோகமான பாத்திரம். எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தப்பட்டதுமான கலந்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். சிறிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அற்பமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஆனால் எஜமானனுடைய கையிலே அவர் பிரயோஜனமாக பயன்படுத்துகின்ற பாத்திரமாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வயது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அன்பானவர்களே. ஒரு சிறிய பெண் நாமானுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கான அவனை இஸ்ரவேலுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தாள். சிறு வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேசி தீர்க்க தரிசியாக அவனை உயர்த்தினாள். உங்களுடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் எஜமானனுடைய அல்லது எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக விளங்கட்டும். பிலிப்பு சுவிசேஷக்காரனுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற 4 குமாரத்திகள் இருந்தார்கள். பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பேர் மேல தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருந்தது. தீர்க்க தரிசிகளாக கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்தார்கள். தீர்க்க தரிசிகள் சபைக்கு ஆறுதலும் தேர்தலும் இருக்கிறது மட்டும் அல்ல, புத்தியும் பக்தியும் உண்டாக்குகின்றார்கள். தொற்கால் வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் கூட அங்கீகளை செய்து பணத்தை சேகரித்து பரிசுத்த மகான்களுக்கு ஊழியம் செய்தால் உபயோகமான பாத்திரம். அன்னாள் தீர்க்க தரிசி தன்னுடைய 85வது வயதிலும் கூட உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தால் என்றும் எந்த வயதிலும் நீங்கள் கர்த்தருக்கு உபமான பாத்திரமாக விளங்க முடியும் அன்பானவர்களே. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உள்ள பாத்திரமாக தன்னுடைய கருத்திலே ஏந்தி பயன்படுத்துவார். 3வது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆயத்தப்படுத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறோம். நான் முதலில் சொன்னேன், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆதாயமாக்கப்பட்டு இருக்கின்றோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வளவு நற்கிரியை செய்தார். குருடனுடைய கண்கள் திறந்தார், உமேனே பேச வைத்தார், செவிடனுடைய காதுகளை திறந்தார், நோய்களை குணமாக்கினார், குற்ற நோய்களை சுவஸ்தப்படுத்தினார், மறித்தவரை உயிரோடு எழுப்பினார், அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார் என்று அப்போ எழுதிய 10வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 10:38 முப்பத்தி 7வது வசனத்தில் வாசிக்கின்றோம். சாத்தானாகிய திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுதான் அவன் வரமாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நமக்கு ஜீவன் உண்டாகுவதற்காக அதை பரிபூர்ணமாகுவதற்காக வந்தார் என்று யோவான் 10:10 வாசிக்கின்றோம். அவள் கர்த்தருடைய பாத்திரத்தை உபயோகப்படுத்தும் வண்ணமாக அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தாள், பாதங்களிலே கண்ணீரை சிந்தினாள், பாதங்கள் கண்ணீரினாலே நனைந்தது. அவள் கண்ணீர் சிந்தி ஜெயிப்பது ஒரு நற்கிரிகை. இரண்டாவது, அவள் தலை மயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைத்தாள். எத்தனை தாழ்மை, தாழ்வையும் ஒரு நற்கிரியை தான் நண்பானவர்களே. முறையாக அவள் கிருஷ்ணனுடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள் என்று அந்த முத்தங்கள் துதி ஆராதனைக்கு ஒரு அடையாளமாக கடைசியாக அவள் அவருடைய பாதத்திலே மிக அழகான ஒரு வசனம் இருக்கு. பரிமள தைலத்தினை பூசினார் என்றும் அந்த வாசனை வீடு முழுதும் இனிய நறுமணமாக பரவியது என்றும் அது கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நற்கிரிகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல விருப்பப்படுகின்றேன். தனமுள்ள பாத்திரம். 4வதாக, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தனக்கு உள்ள கிறிஸ்துவுக்கு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பான் என்பது 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். படிப்பினால் வருகின்ற கணத்தை பார்க்கிலும், பெரிய உத்தியோகத்தினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்துகளினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய கருத்திலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்குவதே அதிகமான கணத்தை உண்டாக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனே பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். யோவான் 12:26 ஆம், அவன் பிதாவினாலே கனம் பண்ணப்பட்டிருக்கின்ற கனத்துக்குரிய பாத்திரமாக விளங்குவான். கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜா முடியுமாக இருப்பாய் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் உங்களை முத்திரை மோதிரமாகவும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மனிதனால் வருகின்ற கணம் மறைந்து போகும். மனிதன் ஒரு நாள் உயர்த்துவான், மறுநாள் தாழ்த்துவான், அடுத்த நாள் காலில் போட்டு மிதிப்பான். நம்மை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது தேவதூதர்களும் கனப்படுத்துவார்கள், முழு பரலோகமும் கனப்படுத்தும். அது நித்திய மகிமையை உண்டாக்கும்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், ஸ்ரீலங்கா குழம்பு. நேரம் இப்பொழுது 6 மணி, தொடர்ந்து நேரம் 9 மணி. இப்போ நாங்கள் பாஸ் 5 நிமிஷம் அழைப்போம்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
4: பிரைஸ்
1: தி லார்ட். இன்றைய நாளில் பாஸ் உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: ஆமென். நாங்கள் இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் கேரு மீன்களுக்கு சேராமீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தார், எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஒருவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவ சந்ததியாகிய நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் மீண்டும் அந்த இருளான வாழ்வில அந்த அசுத்தத்தில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களையும் அந்த ஊழியான சேற்றில மீண்டும் விழுந்து போகாதபடி நாங்கள் அந்த சத்துருவின் வலையில பிசாசின் திருடுவது கொல்லுவது அழிப்பதில விழுந்து பாவ வாழ்வில மாம்ச சிந்தையில விழுந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தது பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூண்டும் பரிசுத்தமாக நீர் வரும் பொழுது எங்களை நீர் பரிசுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்படும் உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்க, ரெண்டு விதமான பகுதி உண்டு. ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக, மறுபக்கம் பிசாசின் பக்கமாக இருக்கிறது. எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. நாங்கள் தாயின் வயிற்றில பாவ சிந்தியோடு பிறக்கிறோம், மாம்ச சிந்தியோடு பிறக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்தில பரலோகத்துக்கு போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. எங்களை அந்த பரிசுத்த வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒன்று தெசலோனிக்கேயர் 4:8 ஆகியால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். இன்றைக்கு சில மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் எல்லா மதத்துக்களாலேயும் நாங்கள் பரலோகம் போக முடியும், அந்த வைகுந்தம் போக முடியும் என்று தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். வேதாகமம் தான் உண்மையான புஸ்தகமாக இருக்கிறது. உலகத்தை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கோலி பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், கிஸ்டரியாகவும் சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னாக சரித்திரபூர்வமாக இயேசு வாழ்ந்து காட்டினான். இயேசுவோடு வாழ்ந்த மத்தேயு மார்க்கு லூக் யோன் இவர்கள் தான் இந்த மத்தேயு மார்க்கு லூக் யோன் புஸ்தகத்தை எழுதினார்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவர் இயேசு வாழ்ந்த காலத்துல 80 ஆப்டர் கிரைஸ்ட் 80 இந்த 4 புஸ்தகத்தையும் எழுதி முடித்து விட்டார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்து அறிந்தவர்கள். ஒரு முகமது நபியருக்கு நான் சொன்னேன் இப்படி 80 எழுதி விட்டது, இதுதான் மெய்யான புத்தகம் என்று சொல்லி. முகமதியருடைய கேள்விகள் ஒரு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு கேட்டுக்கொண்டே தொடர்ந்து போவார்கள். மத்தேயுடைய அப்பா யாரு, இப்படி ஒரு குறுக்குமாறான கேள்விகளை கேட்டு அவர்களை அந்த ஒரு பிசாசு கட்டி வைத்திருக்கிறது. அவர்களுடைய வழியில மட்டும்தான் ஃபாலோ பண்ணும்னு சொல்லி பாருங்கள். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பாருங்கள், இப்படி தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள், அவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு அன்புள்ளவர், அவர்களுக்குள்ள இருக்கிற அவர்களையும் தேவன் தான் படைத்தவர். ஜெனிசிஸ் 21:27 எல்லா மனிதரையும் எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் தேவ சாயலாகப்பட்டவர்கள், அவர்களோடு நாங்கள் பகைக்க கூடாது. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அந்த தீமையான துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அவர்களை தவறான மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக பிசாசுகள் செயற்பட்டு நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறதுனாலே அவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள். நாங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். ஈஸ் நாங்கள் எல்லாரை நேசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எங்களுடைய தேவனுடைய கட்டளை. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை முதலாவதாக ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாச கிரிகைகள், அந்த ஒவ்வொரு பிசாசுகள் பலவிதமான ஆவிகள், இந்த ஆவிகள் இருப்பதனாலதான் பொய்யின் ஆவி, திருடின் ஆவி, களவு ஆவி, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி அத்தனை தீமைகளுக்கு பின்னால ஒரு ஒரு ஆவிகள் செயற்படுகிறது. அந்த ஆவிகளை அகற்றப்படும் பொழுது அவர்களை அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷ சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் பரிசுத்த ஆவிகளுக்கு முன்னாலே அவர்கள் நீக்க முடியாது. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விடுகிறதாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேவனுடைய சாயல் சாயலாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். பாருங்க, ஒன்று தெசலோனிக்கர், நாங்கள் ஒன்று தெசலோனிக்கர் 4:10 சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்க, நாங்கள் அன்பில தான் அதிகமாக பெருக வேண்டும். பாருங்க, இயேசு கூட அந்த சிலுவையில மரிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு துன்பம் செய்தவர்களுக்கு, அவர்களை ஆணி அடித்தவர்கள், முள்முடியால வேதனைப்படுத்தினவர்கள், 39 சவுக்கடியை கொடுத்தவர்கள், பாருங்க அவர்களை இயேசு நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சோவான் கூட மரிக்கும் பொழுது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு தான் இவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறது. இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், மன்னியும் என்று மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவர்களை பரலோகத்தில அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இருந்தோம். பாருங்கள், பாவ சரீரத்தோடு பாவ மனிதனாக நாங்கள் பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக. இயேசுவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இருளின் பிள்ளைகளிலே இருந்து, அடிமை தினத்திலே இருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு, பழைய பாவங்களுக்கு, சாபங்களுக்கு, பழைய இதுகளுக்கு நாங்கள் மீண்டுமாக அந்த வலையில விழுந்து விடக்கூடாது. ஊழையான சேற்றில மீண்டுமாக விழுந்து விடாமல் பாருங்கள், இயேசு கடைசியாக 22 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்ய வேண்டும். பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி இன்னும் அநீதி, தீமை செய்கிறவர்கள். ஆனால் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜட்ஜ்மெண்டை எடுத்து விடக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 4:4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான பாவங்களை செய்திருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே பாவம் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். மோக இச்சைகளுக்கு ஏற்படாமல் நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க, அடுத்த வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலேயும், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. சரீரத்தை பரிசுத்தமாக பாருங்க, அந்த சரீரத்துல தான் பாவம் குடிவன் இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனத்தின்படி இந்த உலகத்துக்கு உரிய இதை நாங்கள் தரிசிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாருங்கள், பாவத்தில சாபத்தில எப்படியும் வாழலாம் என்று வாழ்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு எப்படி வாழ்ந்து காட்டினானோ பாருங்கள், எந்த இடத்திலையும் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்தான். எந்த எல்லா ஜெயிலில போட்டார்கள், குழியில போட்டார்கள், தேவனும் அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசேப்பை போல தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 4:6 வசனத்திலே, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாள் துன்மார்க்கற்குரிய தண்டனையை அவர் உடனே கொடுப்பதில்லை, அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில பாருங்கள், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர். அவர் ஒரு காலம் நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உணவில்லாதவர்கள் ஏழைகளுக்கு உதவி இறங்குகிறவர். ஏழைகளுக்கு உணவில்லாத ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, ஜெயிலில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை அவர் வலது பக்கத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களை இடது பக்கம்தான் நரகத்துக்கு, பிசாது கொடுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். பாருங்கள், மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் என்ற இடம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகைகள்ல தொடர்ந்து பாருங்கள், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார். அதன்படி நாங்களும் நன்மை தீமையை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு, மறுபக்கம் சாத்தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இயேசுவின் பக்கம் ஆசீர்வாதம், மற்ற பக்கம் சாபம். இப்படியாக நன்மைகளை எங்களுக்காக இயேசுவின் பக்கத்துல இயேசுவுக்கு பிரியமாக நடந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில தொடர்ந்து வாழுபவர்கள் பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது இயேசு அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசுவோடு சிலுவையில் அறையும் பொழுது ரெண்டு திருடர்களை சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு திருடன் பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக, இவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், இவரை இந்த சிலுவையில அறிந்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். நாங்கள் செய்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஒத்துக்கொள்கிறான், தான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. மற்ற திருடன் பாருங்கள், நீர் தெய்வம் சேலஞ்ச் பண்ணுகிறார் இயேசுவோடு, நீர் தேவனானால் எங்களை இறக்கும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு அந்த வேதனையில இப்படி உணர்வு, இப்படியான இருதயம், ஒரு நேர்மையின் பக்கம் இருக்கிற இருதயம் எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், அந்த அந்த அந்த அந்த திருடனை, இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பார், மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், உண்மை இயேசுவை பற்றி, இயேசு எல்லாருக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசுவ பாருங்கள், பரிசேயர்கள் சதுசேயர்கள் ரிலிஜியஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நன்மைதான் செய்தார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி தேவனோடு நீ ரா முழுவதும் ஜெபித்து ஜெபித்து நன்மைகளை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். பாருங்கள், இப்படி நன்மை செய்கிறவர்களை கூட இன்றைக்கு இந்த ஊழியத்துல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை அழைத்தவர் நற்கிரிகைகளை செய்ய அழைத்திருக்கிறார். இயேசுவை போல நன்மையை செய்ய அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது பலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அதை அது அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் அதற்குரிய பலன் பெரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அப்படியான இயேசு இரக்கம் உள்ள தேவன், கம்பாஷன் உள்ள தேவன். நாங்கள் 2 கொரிந்தியர் 6:14 பாருங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான பார்ட்னரை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்கள் பரிசுத்தம் உள்ள பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும். 2 பேரும் அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழும். பாருங்கள், இப்படி இல்லாத குடும்பங்களில பல பல காலத்துக்கு பிறகு கூட அந்த பிரிவினைகள் டிவோர்ஸ் அதுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பரிசுத்த அந்நிய நுகத்தில வேதாகமத்தில சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? ஒளி இயேசுவாக இருக்கிறார். இருள் பிசாசாக இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வெளிச்சத்தை தேவனங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பாருங்கள், அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்காச்சாரங்களில் அவர்களுடைய சடங்காச்சாரங்களில நாங்கள் போய் அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் செய்கிற காரியங்களில நாங்கள் பங்கேற்க கூடாது. இப்படியாக தேவர்களுக்கு எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், எங்களுடைய ஹெவன்லி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிறார். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், சிலை வணக்கம் உள்ளவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். கண்கள் பார்வை கூடாக அல்லது கைகளினால் தொடுதலின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை இன்ன உள்ளான மனிதன் இல்லை, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடுகிறோம். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பரிசுத்தரை அழைத்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க மதங்களில் காணப்படுகிற காரியங்கள், பாவத்தில பாவ காரியங்கள், இப்படியான பாவத்தை செய்கிற மக்களோடு நாங்களும் அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுடைய சரீரங்களை எங்களுக்கு காத்து கொள்ள வேண்டும் வர்ணல். ஆனபடியா நீங்கள் அவர்கள்

சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ராஜ்யத்தில வாழுவதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் 2 கொரிந்தியர் 7:3 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பாருங்க, நாங்கள் பரிசுத்த எப்பொழுதும் எங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, பாவ உணர்வுகள் வரும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்ற ஒரு உணர்வோடு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான் பரலோக பிரஞ்சை நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியாக தேவனங்களை தெரிந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்படும் பொழுது நாங்கள் பிசாசை அழைக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சிந்தனைகள் வரும் பொழுது, செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களுக்கு வந்து எங்களை அடிமைப்படுத்தி விடுவான். ஒரு தவறுகள் செய்வதன் மூலமாக, போய் சொல்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். பல அப்படி பணங்களை தந்து எங்களை இறுதியாக அந்த பணத்தினூடாக ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசு தவறான வழியில உழைக்கிற பணங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது அவர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையில உண்மை உள்ளவர். துன்மார்கள் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நாங்கள் செய்கிறது வாக்கியமில்லை என்றால் நாங்கள் எங்களையே நாங்கள் செட் பண்ணி திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்ளும் பொழுது எங்களுடைய காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 11:44 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. பதினொன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால், இந்த ஊரும் பிராணிகள், பாம்பு, பல்லி, இப்படியால இந்த ஊரும் பிராணிகளை அவர்கள் தெய்வங்களாக கும்பிடுகிறார்கள். தேவனுக்கு அருவருப்பானவை. பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக ஊரும் பிராணிகளை வணங்கும் பொழுது தேவன் அருவருக்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறதாக தேவன் பார்க்கிறார். அருவருப்பான காரியங்கள். எங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் லேவியராக 11:45 நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்கள். பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனம், அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் இந்த பார்வோன் ராஜா. அவர்களை பாருங்கள், இப்படியான அடிமைத்தனத்தில இருந்த மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பாவ அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், இப்படியான மாம்ச குணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தனில் இருந்தால் இன்றைக்கும் அந்த தேவன் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால செயற்பட முடியும். பாருங்கள், ஏசாயா 35:8 அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. பரலோக போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழி, பரிசுத்த பெரும் பாதையான வழி. அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பாருங்கள், பேதை என்று சொல்வது யார் சொன்னாலும் நம்பி விடுவார்கள். நம்பி பாருங்கள் விழுந்து போவார்கள். தவறான பொய்யை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் பேதைகள். ஆனால் அவர்கள் இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பேதைகளாயிருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவதில்லை. தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வழியில போறதற்கு
அந்த எல்லாரையும்

அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எசேக்கியேல் 36:25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 12 மதங்களில் உள்ளவர்கள் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அவர் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சுத்தமான ஜலத்தை என் மேலே தெளியும், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அவர் தான் எங்களை சுத்தமாக்க வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் இந்த நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், அருவறுப்பான காரியங்களை செய்ய மாட்டேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பாருங்கள் அந்த உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது கழுவி விடுவார், அடுத்ததாக அவர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்துப்பட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த கிட்லர் பார்வோன் போன்றவர்களிடத்துல கடின இருதயம் இருக்கின்ற சில இப்ப கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள்ல கடின இருதயத்தோடு தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மெயின் ஆக்கள் எல்லாரும் இருப்பார்கள். இந்த ஈரான் தேசத்துல அந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கொல்லுவது வெட்டுவது பிசாசுகளுடைய கிரியைகளோடு இப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார்கள். துரைத்த ஆவிகளாக இப்படியான இயேசு இடத்துல வந்தால் இயேசு ஒன்று இருதயத்தை மாற்றுவார். கடின இருதயத்தை கல்லான இருதயத்தை தசையான இருதயமாக இயேசு இடத்துல இயேசு மாற்றுவார். அத்தோடு நவமான இருதயத்தை கொடுத்து அதோடு புதிய ஆவியை அந்த பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தருவார். பாருங்கள், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சகையு 19 சகை என்ற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவன் ஒரு குள்ளனாக இருந்தபடியால் கட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். பாருங்கள், அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் டேக்ஸ் கலெக்டர், இவனோடு பொல்லாதவன், தீமை செய்கிறவன். இயேசு அவனை இடைப்படுகிறான். பாருங்கள், அவன் இயேசுவை தேடுகிறான், அவன் இருதயத்துல தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை நான் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்த பொழுது சகையுவே இறங்கி வா. பாருங்க, அவனுடைய இருதயம் இயேசு கூப்பிட்ட பொழுது அவனுடைய இருதயம் மாறுகிறது. நான் என்னுடைய ஆஸ்தியில் அறவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் தவறாக வேண்டின பணங்களில 4 மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இதுதான் இயேசு இடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய கல்லான குணங்கள் கல்லான இதுகள் சதியாக மாறும். உங்களுடைய பிசாசின் ஆவிகள் தீமையான ஆவிகள் தான் உங்களுடைய இருதயத்துல வேலை செய்யும். இந்த ஆவிகள் வெளியில போய் பரிசுத்த ஆவி புதிதான ஆவி வந்து உங்களை இயேசுவை போல நன்மை செய்யற காரியங்களை அந்த ஆவியானவர் தருகிறார். சதியான கம்பேஷன் இருதயத்தை தருகிறார். மற்றவர்களுக்கு இறங்குகிற குணத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா.

0: கடுகளவும் பயமில்லைங்க. ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தமாக அந்த பெரும் பாதைய பெரும் வழிக்கூடாக போக எங்களை அழைத்திருக்கிறீர். ஒவ்வொரு மக்களும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடி வர பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களும் பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக மாற்றுவீராக. பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது கொள்ள பரிசுத்த ஆவினால் நிரப்பி பரவசப்படுத்துவீராக. அந்த சந்தோஷத்தை, இந்த பரலோக சந்தோஷத்தை தந்தினே, பரலோக அன்பை தந்தினே, சமாதானத்தை தந்தினே, இப்படி 9 விதமான நல்ல குணங்களை தந்தினே. இந்த நல்ல குணங்களை ஒவ்வொரு மக்களும் பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒவ்வொரு மக்களும் பெற்று அந்த அந்த பரலோக சிட்டிசனாக மாறி உம்மை நோக்கிய பரலோக பயணத்தில் அன்று நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று எங்களை நீ நிஜமான அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதற்காக பரிசுத்த ஆவியை தந்து சிட்டிசன் ஆஃப் ஹெவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்று இமைக்கு பின்பு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. மறுமையில் உம்மோடு வாழுகிற வாழ்வு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, இராக்காலம் இல்லை. எங்களை தேர்ந்த கண்ணாண்டி துதி கண்ண மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் அஞ்சன் தாஸ்னம், அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மறு உழைப்பிலே போகும்பொழுது மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்தவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். காட் பிளஸ் யூ மகேந்திரன் ஐயா, காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமென்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் அஞ்சன் தாஸ்னம், ஸ்காப்ரோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அழைக்கப் போகிறோம், பட்டிக்குளம், ஸ்ரீலங்கா. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் ராஜ், செய்திக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அநேக தேசங்களிலே அநேக பிள்ளைகள் உங்களுடைய செய்தியை கேட்க காத்திருக்கிறார்கள். நீங்க அநேக நேரம் 5 மணிக்கே வந்துட்டீர்கள், பரவாயில்ல. இப்பொழுது கூட ஒப்புக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்க.
2: ஆமே, நல்லது. நாம சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்க. நாம நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனமும் 28வது வசனத்தை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 28வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், இவைகள் லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லது நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய நான்கு சத்தங்கள். அழகவ நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய நான்கு சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகை வகையான சத்தங்கள் பெருகி கொண்டே போகிறது. இவ்வளவோ சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகை வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில் எப்பொழுதும் கேட்க வேண்டிய நான்கு விதமான சத்தங்கள் என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். முதலாவது சத்தம் ஏசாயா 6:8. ஏசாயா 6:8 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். ஏன்னா 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்ல கவனிங்க, பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். இரண்டாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16. லூக்கா 16:16 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 27-28 கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல அடி பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:16. அப்போஸ்தலர் 16:16 நாம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம். 9:10. அப்போஸ்தலர் 16:9-10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அழைத்தார் என்று தான் நாங்கள் நிச்சயத்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, 4வது இடத்துல இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 9 இப்படி நாம வாசிக்கிறோம். 16:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. நான்கு வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள்னு சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கத்த பிரித்தெடுப்பதுக்காக அந்த பெரிய வேலையை ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிக்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில் கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல, யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊன்றி தள்ளிக்கொண்டே இருந்தது, தள்ளிக்கொண்டே இருந்து புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானது அவர்களே, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாலு வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும், நம்மளை ஊன்றி தள்ளட்டும், ஒரு ஆத்தும ஆதாயகனாய் எங்களை மாற்றட்டும். சுவிசேஷம் சொல்லுகிறோம், சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேர அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம், என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம், 36வது வசனம். லூக்கா 21:36, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க. நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிற்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது பூனி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28வது வசனம், 21வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம் நிற்கும்படியாக தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்கல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெக்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட சனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம் நிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிக்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல ரெண்டு மூன்று குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில், அதோ மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு நான்கு காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு நான்கு காரியங்கள், வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது பாவம் உங்களை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவி கொண்டிருந்த ஆதாம் ஏவா, நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது, தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது, அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 19வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம், வேதம் சொல்லுகிறது 19வது அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான் தன் பிழைகள் என்று சொல்லுகிறான், இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான், மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான், நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நாம் ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும், பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான், அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், பெரும் பாதகத்துக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள்ள நுழைகிறது, அது பெரிய பெரிய அளவு வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது, தேவனுக்கு முன்னதாக நிற்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது, பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வார வசனங்கள் நாம் கவனிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 4வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 16வது வசனம். ஆதியாகமம் 4:16, அப்படியே காயும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத்தலின் தேசத்திலே குடியிருந்தான். நல்ல கவனிங்க, சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிக்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால், வேதன் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மட வாழ்க்கையில நம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிக்க பாத்திரவான்களாய் மாறி விடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன், என்ன அங்கு நடந்தது? ரெண்டு பேரும் நன்றாக தான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையா, சந்தோஷப்படல, அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளின் சந்நிதியில நிற்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜானமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை தவறுகளை மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது மத்தியிலிருந்த சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தியிலிருந்த சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்புக்கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல்மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க வேண்டியதாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவடி ஜனமே, வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க, பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் அங்காங்கே இஸ்ரேல் கோத்திரம் யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து வேதம் சொல்லுகிறது அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனி விட்டான், சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேறன் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்களேன், என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிற்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா, நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியது சரி செய்ய வேண்டியது நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுவது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற மூன்றாவது காரியம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13 தொடக்கம் 17வது வசனம் வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமதகம் யஸ்பி யந்திர நீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களோடு உன் நாகசுரம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28வது வசனத்திலிருந்து பாருங்களேன், 17வது வசனம் வரைக்கும், 17வது வசனம் இப்படி முடிகிறது. நீ உன் அழகினால் உன் இருதய மேட்டிமை ஆயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கை ஆக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பெருமை மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷகுமாரனுக்கு நிக்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை பெருமை நம்மை தடை செய்கிற தீய சக்திகளாகும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன், இன்றைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றி திரிய காரணம் என்ன, ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது. என்ன, நானும் தேவனை போல ஆகுவேன், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக்கூடாது. தானியேல் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு நேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டளையிடுகிறான், எதிர்த்து நிற்கிறார். பெருமையாய் பேசுகிறவர்கள் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும் ஊழியத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி வேலைஸ்தலத்திலையும் சரி எந்த இடத்திலையும் கத்து நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்மை தாழ்த்தி நம் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோமா என்று சொன்னால் தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை நீங்க இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:31 வசனம், பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30வது வசனத்துல இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல இருக்கிற 12 கோத்திரத்தினுடைய சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்கிறது. உடனே 31வது வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டு கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதுக்குத்தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனை காரர்களை கொண்டு பாருங்க, ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரனை மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனை மாத்திரம் ஏன் அவன் அப்படி வைத்திருந்தார் என்ற சாத்தான். நல்ல கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவரும் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனது எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, ஆகவே கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதுக்கு, பாதுகாத்து கொள்வதுக்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நான் நிறைய சொல்ல முடியும், வசனங்களை பாருங்க. ஒரு 1 தீமோத்தேயு புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்றுவிடுனான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால், இந்த காலத்துல இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய சனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன், யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தினுக்கு முன்பதா இருக்கிற புஸ்தகம் 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யூதா 3வது வசனம் அதிகாரம் அதுல இல்ல, நாம 3வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு. பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும். கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சிதறடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டுங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. நாம் 1 தீமோத்தேயு 1:18 19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல்ல ஒரு ஓட்டம் விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை, அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியில இறுதி முடிவு என்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கி விடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படியாகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும், விசுவாசத்தை எப்படியாகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை எப்படியாகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்லா கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து கொள்கிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக நீங்க 4 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்தில் நிற்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்தில் நிற்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்தில் நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய இயக்கம் எல்லாம் நாங்கள் முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, நான்கு வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் ஏங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு நல்வழிப்படுத்த மாட்டாங்களா? யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன், நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம். யாரையாகில அனுப்புங்கள் பரந்த நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். தேவனுடைய இயக்கத்தை பாருங்க. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுலை போல. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, 1 Corinthians 9:6 இப்படி நாம வாசிக்கிறோம், பவுலை போல ஆண்டவரே என்னை அனுப்பும், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில இவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறது, மக்கதோனியா மனுஷனை போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உம்முடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுனும் வல்லமுள்ள நாமத்துல நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என்ன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாத்த சாமுவேல் ரீஸ், நீங்க வேதாமத்தில் உள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தொகுத்து விட்டீர்கள். அப்படியாக நாலு காற்று, நாலு சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள். நாலு காற்று, இப்பொழுது நாலு சத்தம், அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷத்திலிருந்து. அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது, ஆதியாம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதை இப்ப சிந்திக்க வந்துருக்கோம். இத்தனை அதிகாரங்களை, இத்தனை வார்த்தையை தொகுத்து தொகுத்து வேதாமத்துள்ள அதிகமான அதிகாரங்களையும் வார்த்தையும் தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் மிக ஒரு ஆசுவாம இருக்குது. நான் சிந்திக்கிறேன், ஏன் உங்களுக்கு நாலு காற்று, நான் நாலு நாலு என்று வருகிறது அதோ சிந்தனை இருக்கு. நாலு காற்று சொன்னீங்க, நாலு சட்டம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு நாலு நாலு வருதுன்னு ஒரு சிந்தனை இருக்கு. அருமையான அருமையான வாசகம். இது எனக்கு பிடிச்சது ஐயா, இந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம் இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோதனை சோதனை இருக்கு, இப்ப சொல்லுங்க பாத்திரனால நடக்காது. அருமையான எங்கே இருந்தது எல்லாம் தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன். அடுத்தது இந்த மனுஷ இருதயத்திலிருந்து வர்றது நல்ல ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறீர்கள். இதை நான் இன்னை மறு உழைப்பில் கேட்பேன். இந்த இப்ப கேட்டுட்டு மறு உழைப்பில் ஆறுலாக் கேட்டாத்தான் இன்னும் அதிகமாக விளங்கும் எனக்கு. நல்ல செய்தி பாசர், நீங்கள் எத்தனை எவ்வளோ நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்தியை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மத்தியானமாக வந்திருக்கு. குறைஞ்சது அவ்வளோ நேரத்துக்கு தேவனுக்காக நீங்கள் இந்த வார்த்தையை கொடுத்துக்கிற பார்த்து உண்மையில் இந்த வார்த்தை உலகமங்கும் விதைக்கப்படும். 1982 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும், எல்லாரும் ஆண்டோட சொந்த ஏற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்கு தான் வேறு. ஆமே உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் காரியங்கள் மட்டக்குழப்பே முடிவதே தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகலோ. அருமையான செய்தி. இப்படி செய்தியை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: செய்தியை கொடுக்கிறது மிக மிக கஷ்டம். செய்தி கொடுக்கிறது தான் அந்த அருமை தெரியும். மறுபடியும் இதை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கங்கள், கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி, ஓகே
4: அருமையான வார்த்தைகள். நான் பிந்தி வந்தாலும் அந்த நீங்க கொடுத்த வார்த்தையே எனக்கு அது இந்த நாளுக்கு போதும். நன்றி பாஸ்டர், கத்தருங்களை ஆசீர்வதித்துங்கள். எங்களை மத்தியில் கொண்டு சேர்த்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்களோட ஊழியத்தோட கத்த கூட இருந்து இன்னும் அதிகமாக அவர் உங்களை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அழைத்து அன்புக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். சங்கமம் சங்கம் வானொலி சங்கமம் வானொலி குடும்பத்தார் மூலமாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி நன்றி நன்றி. ஆமேன். அருமையான வார்த்தைகள். ஆமேன். அதே போல கத்தர் சொல்றார், கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளும் அவ்வளவு அந்த உறுதியாகவும் அவருக்குள்ள நாங்கள் இவ்வளவு மகிழ்ந்து அவருக்குள்ள நாங்கள் அவருடைய அன்பையும் விசுவத்தையும் நம்பிக்கையும் எங்களோட வாழ்க்கையில அவருக்குள்ள உறுதியா இருக்க வேணும் என்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. எனவே அதே போல கத்தரின்றி இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்தார். நான் பிந்தி வந்தாலும் கத்த சில வார்த்தைகளை கொடுத்து என்னத்தோட கூடியதா இருந்துச்சு. கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஜெபத்தை எடுப்போம். நன்றி இயேசுவே அப்பா, வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவது பிரதர் மைந்திரன் ஐயாக்காவுண்டி நான் ஜெபிக்கிறனானவர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களோட கிருபை மூலமாக அவரை தாங்கி நடத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே அவரை பயந்து கொடுக்கறதுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று இன்று மாறாதவர், இன்றும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவது எங்களுக்கு நோக்கமா இருக்குது. அந்த பிரியா நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை கேட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைத்து வைத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள புதிதாக்கி ஒவ்வொரு நிமிடம் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட அந்த புதிதான வார்த்தையில நீங்க வல்லமையும் வெள்ளனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியபடி இப்பொழுது எங்கள் மத்தியில் நீங்க உங்களுடைய ஆவியை ஊற்றி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவாக இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுக்காவது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை அவர் நேரத்தை அப்ப ஒதுக்கி வைத்து உங்களையும் மையப்படுத்துறதுக்கு அவர்களை அழைத்த அந்த மகாபிரதன அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்கள் அவர்களை உங்களுடைய சிறையின் கீழே மறைத்து வைத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நான் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரஞ்சித் சிஸ்டருக்கான ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவரை அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தையை உயர்த்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் எங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த அருமையான ஒரு கத்தரட ஊழியக்கார் இரவும் பகலும் ஒரு நிமிடமும் அசியாமைக்கு இருந்து கத்திருந்த வார்த்தையை கேட்டுதான் அவங்க அவங்களோட சித்தத்தை நடத்துவாங்க. அவங்களோட பேர் ராணி. அவங்க வந்து கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது அவர் சிரிப்பா, நான் போற இடம் சரியான இடம் தான் சொல்லி கத்தர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த இன்றைக்கு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு 78 hours கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அருவாசியும் அந்த பிள்ளைகளுக்கு சகிக்க முடியாமைக்கு இருக்கும் பொழுது கத்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை பெலப்படுத்தி அவர்கள் இப்பொழுது இந்த அம்மா சரியான இடத்துக்கு போகிறார்கள் சொல்லி

0: அங்க வியாதி கஷ்டம் நஷ்டம் ஒன்றுமே இல்லை. அப்படி எல்லாரும் எனக்கான சந்தோஷப்படுங்க, நான் இயேசுவை பார்க்க போறேன் சொல்லிட்டு கண்ணை மூடினாங்க. சோ கத்தரே நன்றி சுவாமி, நீங்க எப்படி எப்படியோ எத்தனையோ ஊழியக்காரர்களை நீங்க அழைத்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே நீங்க நீங்க உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வார்த்தை அனுப்புகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போறோம் யாவரை ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அதிகமாக தாழ்மையான ஆவியை கொடுத்து அங்கு அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்கு அதிகமாக கிருபை போதாத ஐயா, உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவி மூலமாக ஆத்மா பாரத்தை கொடுத்து அதிகமாக எங்களுக்கு உங்களுடைய அன்புல நிலைத்தி நிற்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்டன் ராசனாக வந்த செய்திகள் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக உன்னதத்தின் ஆவியின் மூலமாக நிரப்பி அவரையும் நாங்கள் உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிற மறுபடி நாளை காலம்பர ஆண்டவரே அப்ப அந்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்க கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடந்தபடியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது ஆண்டவரே. நாங்கள் போராடி நாங்கள் ஓட்டம் வீண் போகாத வண்ணமாக அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜெப ஆவி தேவையா. நாங்கள் எந்த விதத்திலும் குறைவாக இருந்திருந்தா உங்கள் ஜெபிப்பதில் குறைவாக இருந்திருந்தா எங்களை மன்னித்து அதிகமாக உங்களை இழுத்து கொண்டு இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பாடு வேணும் என்று கூறி யாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். ஆமேன். நன்றி இயேசு. நன்றி. ஆமேன். ஆமேன். ஆமேன் ஐயா.
1: நன்றி. இன்றைய நாளிலே எஸ்தர் ரூபி, சுகிருதா, பாஸ்டர் ஞானப்பிரகாசம், பாஸ்டர் அண்டன் அண்ட் சாமியல் ரஜ் பேட்டிக்குரு, அது மட்டுமில்லை இன்றைய நாளே துதி ஆராதனை பாடின சகோதரி கூட சிஸ்டர் மேகலா பட்டிக்குலோ தான். பட்டிக்குலோ தேவன் ஆசோதிப்பாராக. உண்மையில எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. பட்டிக்குலோ தான் கண்ணவேர் வாழார். அதோ இல்லையா பட்டிக்குலோ ஆசீர்வதிக்கிறேன். ஆமே. நாங்கள் என் ஆத்மாவே சொல்லி கொடுத்துருவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: கர்த்தரே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
1: Praise Lord, yeah. Praise Lord. Amen.

0: ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம். கன மகிமை மாட்சிமைகளை உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் தெரியாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமையில் அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளெல்லாம் எங்களோடு, இந்த நாட்கள் கிழமைகள் மாதங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். 4 மாதங்களாக எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்த போறீங்க ஆண்டவரே. கடந்த வருடம் எல்லாம் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்த போறீங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உங்களை பிரியப்படுத்துகிறான், உங்களை துதிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை உங்களுக்கு செலுத்தி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோக பிதாவே, ராஜாதி ராஜாவே, யெகோவா ஜைரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ராப்பா, யெகோவா ரூபா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஒரே குமாரர் இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிலுவைக்கு அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா உங்களை ஆராதிக்கிறோம், அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், அப்பா நன்றி ராஜா, நன்றி ரட்சகரே, நன்றி இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், இயேசு கர்த்த தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள்
1: நடத்துங்க,
2: இல்ல பரவாயில்ல சிஸ்டர், நீங்க நடத்துங்க, வந்துட்டீங்க நடத்துங்க,
1: முடிக்கல நீங்க பிரேயர்ல நிக்கிறீங்க, முடிச்சு தாங்க.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாக அநேக விண்ணப்பங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் ஏறெடுத்தோமே அப்பா. எல்லா ஜபங்களும் உங்களை சமூகத்திலே அங்கீகரிக்கப்படட்டும், பரத்திலிருந்து எங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஜப ஆவியினால் எங்களை நிறைத்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ரட்சகருக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் ஜபங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்தது, அங்கிருந்து நீங்கள் பதிலை பூமிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறமைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜபிக்க போகிற அங்கிலசிட்ட கருத்திலே கொடுக்கிற ஆசீர்வதிங்க. ஜபங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் வேத வாசிப்புகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்திருக்கோம். அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவர் நீங்க, அற்புதங்களை செய்யுங்க, வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீ தொடர்ந்து ஆண்டவரே ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் உடைய சமூகத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இணைய போகிற பாஸ்டர் ஆண்டவரே ராஜத்துறை அதிகாலையில ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். நான் இத்திரைக்கு போகிற என்னையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பரே சுவை நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you sister.
1: God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நல்வாழ்த்துல தெரிவித்துக் கொள்றேன். இதுவரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பான சிஸ்டர் தர்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய பண்ணுவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2026 மே மாதம் 22 6:43 மாலை வேளையிலே கனடா தேசத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலாவாகிய அடியனை இணைத்துக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 108 சாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. சங்கீதம் 108:1-13 வார்த்தைகளை வாசிப்போம். தேவனே, இருதய மாயத்தமாய் இருக்கிறது. நாம் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், மகிமையும் பாடும், வீணையே

சங்கம வானொலி நிலையத்திலிருந்து நித்திய வச்ச நிகழ்ச்சி தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி மாலை 3:45 ஆரம்பமாகின்றது. திங்கள் புதன் வியாழன் வெள்ளி நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியில் நடைபெறுகின்றது.

இன்று தாளந்தை கொடுப்போர் ஆரம்ப ஜபம் மகேந்திரன், துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ. இன்று முதல் முறையாக ஸ்ரீலங்காவிலிருந்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா கொண்டு வருவார். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, உரியக்கான ஜபம் சிஸ்டர் டோலியோ.

வார்த்தை என் வெளிச்சத்தை கொண்டு வருவதும் ஏழு பதுக்கு எஸ்டர்வுட் இந்தியா, எட்டு மணிக்கு ஸ்ரீ சுகிருதா அராலினோ ஸ்ரீலங்கா, எட்டு மதுக்கு பாச ஞான பிரகாசம், ஒன்பது மணிக்கு பாச ஆண்டன் தாஸ்னன், ஒன்பது மதுக்கு பாச சாமியல் ராஜ் பட்டி.

0: ஆரம்ப ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் கிரேஸ் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகம் எங்கும் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்க பிள்ளைகள், வேத வார்த்தை கொடுக்கிற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாழ்த்தோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆட்சி வைத்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வர அதுபடி ஆவியானவரே உமது பிரசன்னத்தை நிரப்பும், உமது பிள்ளைகளை நிரப்பும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர்கள். சங்கமா வானொலியின் மீது ஒரு பிரசன்னம் இறங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிருக்கிறார் சார். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியினாக, வார்த்தையில் வேறொன்று கண்ணிருக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீ மாற்றமைக்க வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்களை நித்திய வளர்ச்சி சார்பிலும் அவர் அழைப்போம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்க.
0: துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து தியான பகுதியை விவரமாக விரிவாக நடத்துங்கள். உங்களுக்கு 15 நிமிடங்கள் தந்துகிறேன். கத்தர் உங்களோடு கூட இருக்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமீன்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தாக தப்பனே உமக்குள்ள ஒப்பி வைத்து ஜபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் தேவன் ஆவியானவர், இந்த சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை வழி நடத்துற தேவன் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சமான இந்த பிரகாசமா எல்லா இடமும் ஆண்டவரே, இந்த வெளிச்சம் உன் வெளிச்சம் எங்களுக்குள்ள இல்ல வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னொழியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் அந்த வெளிச்சத்தை தேடி இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள அந்த நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே.

வெற்றி சிறந்தி நேர் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பார்த்திரர் பார்த்திரரே.

உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீர சோஸ்திரம், கிருபைகள் என்னை பெருக செய்தீர சோஸ்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீர சோஸ்திரம், புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீர்.

அடிப்பாடியே கொண்டாடுவோம், துதிக்கும் வல்லமை உனக்கு சோந்திடாதே மகனே, துதிக்கும் ஆற்றல் உனக்குள் கலங்கிடாதே மகளே, மேகங்கள் போன்ற

சியோன் குமாரியே எழும்பு கம்பீரமாக பாடு, பாலகர் வாயிலும் துதியுண்டாகும், துதிக்கு பார்

மீட்பட இந்தோர் யாவருமே ஆனந்த களிப்புடன் துதிப்போம். ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் நடுவில் ஓய்வில்லாமல் துதிப்போம். துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை

0: நன்றி தகப்பனே, உண்மையே பாடி துதிக்க ஆண்டவரே, சீயோனே ஆண்டவரே, சீக்கிரம் விழித்தெழும்பு சொன்ன பிரகாரம் இந்த நாட்கள்ல சபைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பனே, ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே துதிக்கி பார்த்துறானே. இந்த வாதி தேவன் கத்தாதி கத்த சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மகிமை நிறைந்த தேவனை உயர்த்தி துதிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். துதியர் எடுக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுங்க
1: அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில கூடியிருக்கிற வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். மேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யாவே உம்மை நம்புவேன்,

இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாக விடுதலையே, இயேசுவின்

ஹாலேலூயா ஹாலேலூயா. அவரை நம்புகிற யாவர் மேலும் எந்த குற்றமும் சுமராது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை தேவாதி தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி நான் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நேற்று மென்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் பெறும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறீரே, சர்வத்தையும் மாளிகை செய்கிற தேவன் அல்லவோ. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேச்சிரி நாடுகளும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா.

हालेलुया हालेलुया आमीन।

0: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற தேவாதி தேவனப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹலெலூயா, ஹலெலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லையே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்குரியது தகப்பனே. உமக்கு நன்றியையும் துதியையும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவனுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹாலேலூயா,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மேகலா, முதல் தடவையாக நித்திய வசதியிலே வந்து ஆராதனை செய்தீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் சார்பிலும் உங்களை வருகிறேன் வரவேற்கிறோம். மிக அருமையான ஆராதனை செய்தீர்கள். முதல் தடவையாக வந்து கலந்து கொண்டிருக்கீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியன் ஆசிரியப்பாராக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திரப்பால் எடுத்தவர், தியானப்ப எடுத்தவர் ஸ்ரீலங்கால இருந்து சிஸ்டர் மேகலா, ஸ்ரீலங்கா கல்கிசை ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த சகோதரி அதிகாலை வேலையிலே இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த சகோதரி கத்திர அவரது ஆசிரியப்பாக. கிரேஸ்,
2: நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. சோக்ரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த எங்கள் சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

சிருஷ்டிகர் உனக்கு உண்டு சியோனே சியோனே சீக்கிரம் விழித்தெழும்பு சின்னவனை ஆயிரமாக்கும் சிருஷ்டி

0: நன்றி ஆண்டவரே. சபையானது எப்பொழுதும் ஆண்டவரை விழித்துக் கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்கள்ல ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவரே நாங்கள் நிக்கிற நேரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் விழித்தெழும்பத்தக்கதாக தகப்பனே நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி. நான் எப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 144வது சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவிதை பொல்லாத பட்டியத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்ற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10000 பலகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடிபோகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு விலக்கி காத்தருளும்னு சொல்லி. இந்த மாயான இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள உள்ள ஒத்த வேஷம் தரிச்சு இந்த உலகத்துல உள்ள பொல்லாங்குக்கு தப்பி வைக்கப்படணும் என்றால், நாங்கள் தாய்மாரா இருந்து ஊழியக்காரரா இருந்து இந்த ஊழியங்களை செய்யற ஒவ்வொருத்தரும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமா ஜார் ஜாரோட இந்த சிநேகிதர்களா இருக்கிறார்களோ, ஜாரோட அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்களோ, அப்படியான இந்த நேரங்கள்ல நாங்கள் அவைகளை கவனமா பார்த்து அவைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்திலே எப்பொழுதும் அதான் இந்த துன்மார்க்களுடைய சங்கீதம் முதலாவதுல சொல்லப்படுது, துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கார்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாக்கியமண்டு. அப்படியாக அந்த துன்மார்க்களுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஒன்றுதான். அவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் வெலனுமாய் அவர் இருக்கும் போது வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருத்தர் யாரோட சேருகிறார்கள், எந்த எதோட இணைக்கப்படுகிறார்கள், யாரோட திருமணமாகி இருக்கிறார்கள் என்றது பொல்லாங்கன்னு இந்த மாயையான சொற்களை கேட்டு மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் அந்த யார் யாரோட சேரினமோ, இந்த இளம் வயதுகள் வந்து தெரியாத ஒரு வயதாக இருக்கும் போது இந்த பிள்ளைகள் யாரோட சேர்ந்து யாரோட வந்து வெளியே போட்டு வந்து போட்டு உள்ளுக்குள்ள நல்லது மாதிரி காண்பிக்கிறார்கள் தங்களை ரெண்டு முகமா. ஆனா நாங்கள் அதை வடிவா கவனிச்சு என்னடா எங்களால முடியாது. ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்திலே இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த தேவன் சொல்ற, நாங்கள் ஜபிக்கும் போது இந்த பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பு அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் தெய்வீக பாதுகாப்பு காவல் தெய்வீக பராமரிப்புக்குள்ள எப்பொழுதும் உட்படுத்தி நாங்கள் ஜபிச்சு என்றவர் சொல்ற, இந்த வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ண இதயத்துல வார்த்தைய காத்து கொள்ளுகிறான். அந்த தேவ வசனம் எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறபடினால அவர்கள் போகிற இடமெல்லாம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையெட்டி சேர்ற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப எங்க இருந்து நன்மை வருகிறது என்றால், தேவன் நன்மையை எங்களுக்குள்ள தந்து விட்டார். ஏற்கனவே கல்வாரி பாடுகளுக்கூடாக எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படி சுதந்திரிக்கிற அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்கள் அந்த வார்த்தை அப்ப அப்பொழுது உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளைப் போலும் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலும் இருப்பார்கள். அப்ப தேவன் அவர் சொல்றார், பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனப்புத்திரன் இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை அறிவிய கவனியாதிருப்பாரோ. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் போது தேவனுடைய வார்த்தை யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் கழுத்திலே பூண்டு இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள். அப்ப இங்க புத்திமானா நடந்து கொள்ள வேணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாட்களில் இந்த மாயான யார் யாரோட சேருகிறார்கள், இந்த பிள்ளைகள் யாரோடு கன நேரம் இந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றதை நாங்கள் தாய்மாராயிருந்து பார்த்து கவனித்து அந்த இளம் பிராயத்திலே சிருஷ்டி கத்திர நினைண்டு இப்ப வாலிப பிள்ளைகளா வந்தால் அவைகள் கொஞ்சம் மாற்றங்களை தெரித்தாலும் நாங்கள் அந்த ஜெபத்தினால தேவன் எங்கிட்ட பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேணும்னு சொல்லி இந்த வார்த்தை கூடாக எனக்கு வந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே.
1: ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ் அவர்களே. இன்றைய நாளிலே துதி ஆராதனை பாடல்களை ஏற்று சங்கீதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்தினர் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்கு பிறகு நாங்கள் செய்தியை கடந்து சொல்வோம். முதலாவது செய்தியை சிஸ்டர் சுகிருதா அராய் நோத் ஸ்ரீலங்கா கொடுக்க போறாள். அதுக்கு முதல் நான் பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ. ஜெபிங்க, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 220 நாடுகள் 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பாட்டு ஜெபித்து ஜெபிங்க, உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus, because you are seated on the throne, O God Almighty. In the name of Jesus, all things are possible. All things are possible to them that believe. Therefore, Lord, we can come into the throne of grace boldly. And you have given us, Lord, such privilege, Lord, to enter into the throne of grace. This very moment, Lord, even as Brother Mahendran has mentioned, Lord Jesus, 220 nations are now watching from 210 nations. Lord, nothing but your mercy and grace and power, O God, coming through your enablement of your favor upon this ministry, O God, that you have given to us, O God, right from morning, Lord Jesus, even as Brother Leslie and Sister Rita have been waking up early hours of the morning to bring forth, Lord Jesus, to be enabling this radio program from radio for the radio gospel and the Kathangamam gospel radio, Lord, that is coming, Lord Jesus, at this very moment, coming into Nithya Valicham, Lord, and coming through, Lord, even as we are entering into these nations, Lord, with 1,988 people listening at this one sitting, Lord. So this is nothing but your grace and mercy. And Lord, for all those that have already participated, Lord, we thank you for every one of them, Lord, for the handmaiden of the Lord that had come all the way from Sri Lanka, Lord Jesus, for such a clarity of the network to come through so beautifully, to be able to enable her to come and pray for the nations that are listening and to participate in this, Lord. This is nothing but your favor and your goodness, Lord. So we thank you, Lord, for the way you have opened doors right from Sri Lanka to come and bless the nations, Lord. So we also thank you, Lord, for Sister Grace, who had come and led in ministry, Lord, of worship and thanksgiving and sharing the word as well through the reading of the word, Lord. And so we thank you, Lord, for that ministry as well, Father. Thank you for the body ministry, Lord, that we, Lord, recognize as your work, as your spirit work, working and leading and doing the work of Calvary, coming through the people you have chosen and the handmaidens and the pastors that are coming from the nations of the world, Lord, even from the very soil of Sri Lanka, Lord, that you would give such a favor and grace and clarity to come through the network so clearly and well. That's in nothing but your grace and love, Lord, for the nations to come and be blessed by it, Lord. So we thank you, my Master, even Vanessa, Brother Mahindran, who is hosting this, Lord. Lord Jesus, we thank you for the enablement, Lord, that you would be with him, Lord, lead him and guide him and help him, Lord, all along, Lord Jesus, giving him the clarity and the power and the wisdom and the protection he needs, Lord, over his own very life, Lord, with your anointing resting upon him, Lord. We also pray for Sister Dolly, Lord, that for some reason she's still not here yet, but Lord, we pray, Lord, that you would be with her, undertake for her, and be with her, Lord, with her family as well. Whatever the reason it is, Lord, we lay her at the feet of the altar, Lord, and cover her under your protection and be with her, Lord. I pray, Lord Jesus, with your precious blood laid upon, Lord, pleaded upon her very life and her call as well. So thank you, Lord, for all those men and women that you have, Lord, brought into this very channel at this very moment to bring forth the word, Lord. Word is the very way, Lord. You have chosen, Lord, the power of salvation comes through the preaching of the gospel, comes through the very word that gives them freedom and liberty and to come into the hearts and lives of people, breaking every yoke of bondage as they open up their hearts and lives, Lord. We touch, Lord, in the name of Jesus Christ, through the very power of your Holy Spirit, Lord, go into their hearts and lives, Lord, and prepare the soil of their hearts, Lord, as they open up their eyes of understanding, Father, especially those that are still, Lord Jesus, standing at the gateway and thinking which way to turn, which way to have their lives, Lord Jesus, coming into the well-being, Lord, that you have promised for them, Lord Jesus, Lord, with a way of your ways in which we can obey and see the good of the land. That is the only way they will see goodness of their lives to follow them when they, Lord, ask of you, Lord Jesus, to come and bless them and make them their Lord and their Savior, Lord, because there's nothing that can give us, Lord, all our requests to be answered when we go to idol worship or anything that is created by hands. There is no life in it. It cannot breathe. It cannot speak. But a living God who created the heavens and the earth, who can breathe, who can speak, who can hear our petitions and answer our cries and sees our tears. So we thank you, Lord, for your love and goodness and compassion. You are the God of mercy and love and compassion. You are the God who hears their prayers. You are the God who sees their tears. You are the God who answers their prayers. Even as we stand in the gap, Lord, between Sangamam to Nithya Valicham at this time, O Master, all those that have joined, Lord, on the teamwork, Lord, we thank you, Father, for every one of them who have the same heart, same spirit, Lord, to stand as one man before you. And we cry unto you, Lord God Almighty, to come into the hearts and lives of people, into these 220 nations, O God, that you would, Lord, do the work of Calvary upon their hearts and lives. Open, Lord Jesus, what you, no man can withhold. You will not withhold any good thing from the children of your care. That is your promise, Lord. And you have called it out by saying, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest that you have promised by calling out to the living God that can pursue into their, coming into their lives and pursue his kingdom and honor and power and might to come and deliver them. Therefore, you are the very source of that deliverance, O God. We acknowledge you as your living God. There's the other way, the truth and the life. There's no man who can come to the Father except through you. So we thank you, Lord, for doing that work upon their hearts and lives, opening their eyes of understanding. And we thank you, Lord, for the ways in which you are going to come through the blessings that has been bestowed, Lord, through the servants of the Lord. Anoint their lips, Lord, and come through them. Even as they speak your word, Lord, all those beautiful four servants that you have prepared this evening, Lord, are going to impact the nations of the world through the anointing power of the Holy Spirit, breaking every yoke of bondage, bringing deliverance into their hearts and lives. And Lord, we will see the harvest of souls. We will see the glory of God manifested in their hearts and lives, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Arangalamani, for your prayer. God bless you and the ministry. இதுவரை நேரமும் நாங்கள் துதி சோஸ்திரங்களை எடுத்தோம். சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ கனடா, சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, சிஸ்டர் ரஜினி அலங்கரமணி துதித்து ஆராதித்து பாடினோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்கு வருபவர் பாஸ்டர் அம்மா சிஸ்டர் சுகிருத்யா, அதாவது அராலினோ ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கிற அதிகால வேலையிலே அவரை சங்கமா
3: வானொலி
1: நித்திய நேரத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த பாஸ்டர் அம்மாவை வரவேற்போம். Praise the Lord, Pastor Lynn Sugurda.
3: Praise the Lord, praise the Lord.
1: Praise the Lord. மண்ணிலிருந்து உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். நேற்றைய நாளை செய்தி என்ன தொட்டது, அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு 35 நிமிடங்கள் தருகிறேன். ஆறுதலாக ஆவியானவர் உங்களுக்கு செய்தியை கொடுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பாஸ்ரமா கூட ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க விளையாடுத்துக்கலாமே.
3: ஆமென், ஆமென். ஒரு கணம் நாங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிற நாங்கள் ஆண்டவர் இடத்திலே மன்றாடி சுபத்தினை உயரெடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற 220 நாடுகளுக்கு ஆண்டவரே, எந்த நபர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கேட்டாலும் அந்த நிலையில் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிற ஆண்டவரே மிகுதியான ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவியானவர் நீங்க கிரியை செய்யும், அடிமே உங்களோட கரத்துல வச்சு பாவீங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக சங்கமம் வானொலி ஊடாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதான இந்த குழுவினருக்கும், பிரதர் மகேந்திரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு தடவை தேவ வசனத்தை பகிர்ந்தளிக்கும்படி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் என்கிறதான ஒரு தலைப்போடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். இதற்கு

இருந்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்பிக்கையற்ற நிலைகள், எவ்வளவோ உபத்திரவம், போராட்டம், கண்ணீர் நிறைந்த பாதைகள், மரண கண்ணிகள், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்கள் அநேகம் ஆயிரங்கள். அதிலும் விவரித்து அவர் சொல்கிற காரியம், என்னை இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடுவிலும் தெய்வம் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்தார், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட இருந்தார் என்றதை போன்று இந்த பகுதியில் அவர் பாடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வு சாவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அந்த பாதையில் அவர் கடந்து சென்று அந்த இடங்களில் அவர் தப்புவிக்க என்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்வில் எத்தகைய துன்பத்தை அவர் சந்தித்தார் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சுருக்கமாய் நான் உங்களோடு முடிந்த அளவு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், எங்களோட வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு ரெண்டு நிலைகளை அதிகமாக நாங்கள் காண்கிறோம். ஒன்று, ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் அதிகரித்து எத்தகைய நிலைக்கங்களை கொண்டு போகிறது என்பதற்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பாவ வாழ்வு, இன்னொன்று பாடுகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கிறது. இவைகள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எங்களை வேதனைக்குட்படுத்துகிறது. நாம் சிந்தனை செய்திருக்கவே மாட்டோம். அவைகள் நம்மளுக்கு படிப்பினையாக அமைந்து கொள்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள் அத்தனை மிகுதியாயிருக்கிறது. இந்த வேதத்தில் அநேக பக்தர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய இளமை காலம், அவருடைய பிறப்பு, அவருடைய வளப்பு, அவருடைய ஆட்சி முறைமைகள் எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு துன்பத்தை பட்ட மனிதன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. அவர் இந்த பகுதியை சொல்கிற பொழுது, ஆண்டவர் என்னை அதிகமாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையை சங்கீதம் 23வது சங்கீதத்தோடு நான் ஒப்பிட்டு சற்று சிறிய விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அநேகரால் சிறு குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே இந்த 23வது சங்கீதத்தை அவ்வளவு மனனம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மனனம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எல்லாராலும் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பாடல் இந்த 23வது சங்கீதம். இப்படி அதன் மகத்துவம் ஏன் இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கையில், அந்த சங்கீதத்தில் காணப்படுகிற ஒரு மகத்துவமான செயல், சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மெய்ப்பராக வர்ணனை செய்து எப்படி அவரை தான் அனுபவித்தேன், அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் மெய்ப்பனாய் இருந்து அவர் கிரியை செய்தார் என்பதை வர்ணித்து தன் அனுபவத்தின் ஊடாக அவர் பேசுகிறார், அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் சற்று நாங்களும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே இத்தகைய சங்கீதத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரை ஒரு மெய்ப்பனாக, சத்துருக்கள் நடுவில் எப்படி அவர் காப்பாற்றுகிற காவலனாய், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை போல ஒரு பலன் நிறைந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாருங்கள், இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை சந்தித்தார், ஏன் அவர் இப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவருடைய பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்,

0: மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம். இவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தாயால், தந்தையால், சகோதரங்களால் புறக்கணிக்கப்பட்டதை இந்த வேதத்தில் அநேக இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்ந்திருக்கிற பொழுது புகழ்ந்து பாடுவார், தாழ்ந்திருக்கிற பொழுது அவரை உயர்த்தி பாடியிருக்கிறார். இப்படியான அவர் நடந்து போன சந்தர்ப்பங்கள் பல ஆயிரக்கணக்காயிருக்கிறது. இதிலே அவர் துன்பத்தை சந்தித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் துன்பத்தின் அந்த விளிம்புகளை எப்படி அவர் அனுபவித்தார் என்கிற அந்த துடிப்புகளை குறித்து வர்ணனையாக பேசப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் தகப்பன், தாய், சகோதரன், மாமா, அது மட்டுமல்ல மனைவி, சொந்த பிள்ளை கூட ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வஞ்சகமாய் இந்த ராஜ்யத்தை பறிப்பதற்கு முயன்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது ஒரு தடவை அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோலியாத்தை தாவீது முறியடித்து விட்டார். முறியடித்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவதோடு கூட சொல்லுகிறார்கள், தாவீது அதிகமான பேரை கொன்று விட்டார். தாவீதை புகழ்ந்து பாடின பாடல், தாவீதை உயர்த்தின அந்த தொனிகளை சவுல் ராஜா கேள்விப்பட்ட பொழுது காய்மகாரம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காய்மகாரத்தின் ஆரம்பம் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது. இதனால் தாவீது ராஜா என்ன செய்கிறார், இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுபவிக்க நேரிட்டது. இந்த வனாந்தர பாதையின் அனுபவத்தை இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களோடு சற்று ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:26-27 வாக்கியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீமிதித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசியுங்கள், தாவீது இப்பொழுது அங்கே மலைக்கு அந்த பக்கத்திலே, மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதுடைய படையும், இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய படைகளும். சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொன்று விட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரைந்து அவரை பிடிப்பதற்கு வளைந்து கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், 22 சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார் அவர். அது மட்டுமல்ல, அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, அவர் யோசித்திருப்பார், என் கதை இனி முடிந்து போக போகிறது, இந்த படையிலிருந்து நான் தப்புவதற்கு இனி எந்த வழியும் இல்லை, அவர்கள் என்னை வளைந்து கொண்டு விட்டார்களே, நான் சாகத்தான் போகிறேன், என்னுடைய முடிவு வந்து விட்டது என்று சொல்லி அவர் பயந்து துன்பத்தோடு கூட கதறின காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது அப்படி சவுலும் அவருடைய படையும் வளைந்து பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் 27 வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதையும் அவருடைய படையையும் பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அங்கே ஒரு மகத்தான மாறுதலை உண்டாக்குறார் என்றுதான் நாம் கூற முடியும். அவரை பிடிக்க வகை தேடி கொலை செய்வதற்கு மிக ஆவேசமாய் வந்த சவுலின் படை வளைந்து கொண்டு பிடிக்க சமீபிக்கிற பொழுது ஒரு செய்தி வருகிறது சவுல் ராஜாவுக்கு, பெலிஸ்தர் படையெடுத்து நம் தேசத்தை பிடிக்க வந்து விட்டார்கள், உடனடியாக வாருங்கள், தாவீதோடு மினக்கிட வேண்டாம், அவரை பிடிக்க வேண்டாம், நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டதும் சவுல் திரும்பி போய்விட்டார். இப்ப இப்பொழுது தாவீது இந்த இடத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவு கதறல். நாங்கள் பின்னணியை பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்களாம், சிதறி ஓடி விட்டார்கள். அதற்கு மேல் வசனம் 23 ஒன்று சாமுவேல் 23 அதிகாரத்தில் அங்கே நீங்கள் 22, 23, 24 வாக்கியங்களை படித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, அவர் மாகோன் வனாந்தரத்தில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. மாகோன் என்றால் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. அது ஜூதியா பாலைவனத்துக்கு போவதற்கு ஒரு நுழைவாயிலான இடமாய் இருக்கிறது. இவர் இப்பொழுது அந்த மாகோன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அந்த மாகோன் வனாந்தரத்தில் நின்று அந்த பிடிபட்டு விடுவேன், நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு மரணம் தான், இனி வாழ்வு வேறே வழி இல்லை என்று சிந்திக்கிற பொழுது தேவன் அந்த படியை திருப்பும்படி ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த இடத்திலே சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீதுக்கு போறதற்கு 2 காரியம்தான் உண்டு அவருக்கு முன்பதாக. ஒன்று, தாவீது போக வேண்டும் என்றால் சவுல் ராஜா போன வழியாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் போக வேண்டிய பாதை ஜூதேயா பாலைவனம். இதில் 2 ஏதோ ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும். 2 வழிதான் அதற்கு உண்டு. ஒன்று, அவர் திரும்பி சவுல் ராஜா போன வழியாய் போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த ஜூதேயா பாலைவனம் என்கிற அந்த பாலைவனப்புக்கு நுழைவாயிலாய் இருக்கிற மாகோனில், மாகோனுக்கு ஊடாக அவர் ஜூதேயாவுக்குத்தான், ஜூதேயா பாலைவனத்திற்குத்தான் போக வேண்டும். அவர் தெரிவு செய்தது, ராஜாவின் பாதையில் நான் இனி போக முடியாது, போனால் நானாகவே போய் சிக்கிவிட நேர்ந்திடும், அதனால் நான் ஜூதேயா பாலைவனம் வழியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து தனிமையாய் போகிறார். நாங்கள் ஜூதேயா பாலைவனம் எப்படிப்பட்டது, இந்த பாலைவனத்தை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. ஜூதேயா பாலைவனம் என்றால் கொலை பாலைவனம், கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜூதேயா பாலைவனத்தின் அர்த்தம் கொலை பாலைவனம். ஏன் இந்த பாலைவனத்தை இப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியும், பாலைவனம் என்றாலே வறட்சி, அங்கே ஒரு நீரூற்றை காண முடியாது, அங்கே ஒரு செழிப்பு, எந்த காரியமும் பார்க்க முடியாது, வெறும் வெட்டாந்தரை வெளி. ஒரு நீரூற்றுகளிலே இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் அங்கே இல்லை, அப்படி ஒரு கொடுகூரமானது இடம்தான் பாலைவனம். அதிலும் இந்த ஜூதேயா பாலைவனம் என்பது மிக மோசமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எல்லா பாலைவனங்களை பார்க்கிலும் இந்த ஜூதேயா பாலைவனம், கொலை பாலைவனம் எப்படிப்பட்டது என்றால் உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், மிகுந்த வெப்பம், பயங்கரமான வெப்பம். அவதிலே நடந்து ஒரு மனிதனால் அவருடைய சருமங்கள் அதே வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வெப்பம் நிறைந்த பாலைவனமாய் இருக்கிறது. 2வது, அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற விடியம் மண் சூறாவளி. அங்கே மண் சூறாவளி புயல் ஒன்று வருமா, அந்த மண் சூறாவளி புயல் வரும் பொழுது முழு இடமும் இருளடைந்து போய்விடும். ஒரு சூரிய வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாது, எல்லாம் முழுவதும் இருள் காடாய் மாறிவிடும், மிகுந்த இருளாய் எல்லாம் மாறி, எங்கே போவது, எதில் நடப்பது, எப்படி அந்த பாதையில் நகர்வதென்று தெரியாத அளவுக்கு எல்லாம் இருண்டு போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண இருள் நிறைந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த இருளுக்குள் நாங்கள் நிற்கிற பொழுது எங்களோட கால்நடைகள் எங்கே போகிறது என்று அறியாமல் அங்கு மிங்கும் நாங்கள் அலைமோதி இருப்போம் அல்லவா? அதை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலை, முழுவதும் இருண்டு போய்விட்டது, மண் சூறாவளி புயலாய் மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திற்கு ஊடாக இந்த தாவீது தனிமையாய், சட்டம் தனி ஒரு மனிதனாய் அவர் போகிறார். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் அதுதான் அவர் சொல்லுகிறார். என்னை வெகுவாய் தண்டித்தும், நான் சாவுக்கு அங்கே சமீபித்த பொழுதும் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடாமல் என்னை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இந்த வனாந்திர பாதையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் மண் சூறாவளி புயல் அடித்துக் கொண்டு இருக்கிறது, ஒரு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை, என் பாதை எங்கே என்று புரியவில்லை, எதில் போகிறேன், எதில் பயணிக்கிறேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை, முழுவதும் இருண்டு போய் கிடக்கிறது. அந்த இருள் நிறைந்த இடத்திற்கு ஊடாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது இந்த பாலைவனத்தின் காரியம், சிறிய கற்பாறைகள் அங்கே இருக்குமா? அந்த கற்பாறைகள் இருக்கிற பொழுது இவருக்கு எங்கே எப்படி போவதென்று பாதை சரியாய் புரியாது. அதனாலே அவர் போகிற பொழுது அந்த கற்பாறைகள் அவரை கிழித்து காயப்படுத்தி கொண்டிருக்குமா? மிகுந்த சரீர உஷ்ணம், கடும் வெப்பம், அது மட்டுமல்ல மண் சூறாவளி புயல் அடித்து இருண்டு போய் கிடக்கிறது. சிறிய கற்பாறைகள் கிழித்து காயங்கள் அங்கே ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. மிகவும் களைப்பு சரீரத்தில், ஐயோ என் கதை முடிய போகிறது, எனக்கு சாவு சமீபித்து விட்டது, கண்கள் எல்லாம் இருளா இருக்கிறது, ஒரு பாதையில் என் பயணத்திற்கென்று ஒரு மனிதன் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கலங்கி பாதையில் நடந்து கொண்டு இருந்தாராம். நடந்து கொண்டு போகிற பொழுது திடீரென்று தண்ணீரின் சலசலப்பு சத்தம் ஒன்று கேட்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு அந்த கடினமான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சலசலப்பான சிறிய ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் யோசித்திருப்பார், ஐயோ மறுபடியும் சவுலின் படைகள் என்னை துரத்தி கொண்டு வந்து விட்டார்களோ, திரும்பி என்னை அவர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்களோ, நான் வசமாய் மாட்டிவிட்டேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீரின் பக்கமாய் அவர் கண்களை திருப்பி பார்க்கிறாராம். அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்தர பாதையின் முடிவிடமாகிய இடத்தை அவர் சமீபித்து விட்டார். அவருடைய கண்கள் அப்படியே களைப்பானாலும் இருளினாலும் சூழ்ந்து போயிருந்தது. இப்பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன, அந்த சத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் பலவிதமான துயரங்களும் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே மிகுந்த வேதனை, வெப்பத்தை போல சுட்டரிக்கும் சூரியனின் அந்த சூடை போன்று எங்களோட வாழ்க்கையை அழிக்கத்தக்க அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். மண் சூறாவளியை போன்று மிகவும் பயங்கரமான புயல்கள் எழும்பி அந்த இருண்ட சூழ்நிலைக்குள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கற்கள் கிழித்ததை போல இன்றைக்கு அநேகருடைய பழி சொற்கள், அநேகருங்கட வாழ்க்கையிலே வந்ததான கொடுத்ததான நிந்தனைகள், அந்த நிந்தனைகளின் நிமித்தம் தலை நிமிட முடியாதபடி களைத்து போன சந்தர்ப்பங்கள் எத்தனை. எனவே இன்றைக்கும் அன்றைக்கு தாவீதை போல நானும் நீங்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை போன்று தன்னுடைய வாழ்வில் அவர் அங்கே மிகுந்த அங்கே கஷ்டங்கள் கடினமான கட்டங்களுக்குள் நடந்ததை போல நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஆகார். ஆகார் என்றாலே அலைந்து திரிந்தவள் என்றது அர்த்தம். அந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைச்சலை தவிர அவள் கண்டது ஒன்றுமில்லை. எஜமானை நம்பினால், எஜமாட்டியை நம்பினால், அவர்கள் ரெண்டு பேரும் ஏமாற்றம் கொடுத்தது போல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு திருத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்தில் போகிறாள், வனாந்திரத்தில் நடந்து போய் தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது, கொண்டு போன ஆகாரம் முடிந்து விட்டது. இந்த மகள் அலைந்து திரிந்து வனாந்திரத்தின் வழியாய் போகிறாள். அலைந்து திரிந்தாள், குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுதாள். குழந்தையை ஒருபுறம் கிடத்தி விட்டு மறுபுறம் போய் அழுகிறாள். ஐயோ இந்த வனாந்திரம் கொடுமையாயிருக்கிறது, கடுமையாயிருக்கிறது, என் பிள்ளையை கொல்ல போகிறது என்று கதறினாள். நான் சாகிறதை பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறது, இதை பார்க்கில் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்திருப்பாள். அவள் அலைந்து திரிந்தாள், அழுதாள், அழிவின் விளிம்பில் நின்றாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் காண்கிற தேவனாகிய அந்த தெய்வம் வெளிப்படுகிறார். ஆகாரே என்று அன்றைக்கு அழைத்த தேவன் இப்பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அந்த தாயின் கண்ணீரை தேவன் பார்த்தார். தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடித்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு எந்த தாய் எந்த பிள்ளைக்காக அழுதாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி. அந்த எந்த பிள்ளைக்கு இந்த தாய் தான் சாக வேணும் என்று நினைத்தாலோ, எந்த பிள்ளைக்காக இந்த தாய் அழுதாலோ, எந்த பிள்ளையை கொண்டு அவள் அலைந்து திரிந்தாலோ, அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டார். அது ஒரு வனாந்திரமான இடம், அது மிகுந்த வேதனை நிறைந்த இடம், ஒரு துளி தண்ணீரை காண முடியாத ஒரு இடம். தேவன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டது என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம். அவள் எதற்காக எந்த காரியத்துக்காய் போராடினாலோ, அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஒரு நீரூற்றை தேவன் காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார், கர்த்தர் அவனோடு தெய்வம் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் புலம்பி இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்காக இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆகாரின் கண்ணீரை கண்டவர், குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவனை வாழ வைத்தவர், அவனுக்கு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற அவனுடைய கைகளை பிடித்து நடத்தின அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த அதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் கண்டே, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயரிட்டாள். எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் நாங்கள் மறைவிடங்களிலே துக்கித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம். எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வனாந்திரத்திலும் ஒரு வழியை உண்டாக்குற வல்லமை உள்ள கடவுள். அதனால் தான் ஆகாரின் கண்ணீரை பார்த்து, குழந்தையின் கதறலை கேட்டு தேவன் வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை உண்டாக்கி அந்த பெண்மணி அந்த நீரூற்றை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தார். அந்த நீரூற்றில் அவர்கள் தண்ணீரை குடித்து பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் இந்த காலையில் அனுகிரகம் செய்கிறார். இதை அப்படியே சிந்தனை செய்து கொண்டு தாவீதின் பக்கமாய் மறுபடி வருவோம். தாவீது மிகுந்த வேதனையோடு அவர் அங்கே ஜூதேயா பாலைவனத்திலே இவ்வளவு மோசமான நிலைகளையும் சந்தித்து கொண்டு அவர் நடந்து வந்தார். சலசலப்பின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார், படையா? இல்லாவிட்டால் இங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என்னை சூழ்ந்து விட்டதா என்று பார்க்கிற பொழுது, அங்கே ஒரு ஆடு அமைதியான நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆடு அந்த அமைதியான தண்ணீரை ஓடிக்கொண்டிருக்க அந்த தண்ணீரை அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக உற்று கவனிக்கிறார். அதில் ஒரு மெய்ப்பெண் நின்று அந்த ஆட்டை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையிலே கொண்டு வந்து விடுகிறது. அந்த நீர்நிலைதான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அந்த என்கேதி என்கிற அந்த நதியருகில் அங்கே வந்து தாவீது சேர்ந்து விட்டார். ஜூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதி என்கிற அந்த நீரூற்றண்டையில் இப்பொழுது தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். நிற்கிற பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து அந்த அமைதியான சத்தம், அந்த மென்மையான நீரோடும் அங்கே சத்தத்தை கேட்டு அந்த கண்களை ஏறெடுக்கிற பொழுது மெய்ப்பெனை பார்க்கிறார். யோசிக்கிறார், இந்த ஆட்டை நடத்தி வந்த ஒரு மெய்ப்பெண், நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்த அந்த மெய்ப்பெனை பார்க்கிறார். அது அழகாய் தண்ணி குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். கண்கள் தெளிந்து அவ்வளவு துக்கத்தையும் மறந்து அவர் யோசிக்கிறார், இவ்வளவு கடினமான வனாந்தரத்தில் நான் நடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்த அனுபவம் நன்றாய் இருக்கிறது. ஆடுகளை பற்றி தெரியும், மெய்ப்பெனை பற்றி நன்றாய் தெரியும். இந்த ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியில எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தேக்க நீர்கள், அதிலே அது ஒரு நாளும் தண்ணீர் குடியாது. தேக்க நீரிலே அது மட்டுமல்ல, வேகமாய் பாய்ந்து தெறிக்கிற அந்த தண்ணீர்களையும் அது குடியாது. ஆட்டுக்குட்டியின் ஒரு சிறப்பான பழக்கம், அமைதியான நீர்நிலைகளில் தான் அந்த தண்ணீரை குடிக்கும். அப்படித்தான் அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்த மெய்ப்பெணி அவர் பார்க்கிறார். தாவீது தன் கண்களை சற்று விரிவாய் திறந்து அவர் அப்படியே பார்த்து அந்த தண்ணீரை அள்ளி முகத்தில் கழுவிக்கொண்டு அந்த மெய்ப்பெணை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன், நான் தாழ்ச்சி அடியேன். என்னை நடத்தி கொண்டு வந்தது என் மெய்ப்பர், என்னை வழிநடத்தினது என்னுடைய மெய்ப்பர், என்னை வழிநடத்தினது என் கடவுள், அந்த யெகோவா தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை மேய்ப்பனை போன்று இந்த பாலைவனம் என்னை கொன்று அழித்து விடாதபடி, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, என் கேதி என்கிற அந்த அழகிய நீர்நிலைகளிலே அந்த பசுமையான புல்வெளியை காணும்படி கொண்டு வந்து என்னை விட்ட என் மேய்ப்பர் என்று சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அழகிய பாடலை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். சற்று இந்த என் கேதியை குறித்து நான் அதிலே காணப்பட்ட சிறப்பான ஐந்து விடயங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கட்டும். அதில் முதலாவது, இந்த என்கேதி நதி, இந்த நீரோட்டம், இந்த நீரூற்றிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது, அது பசுமை நிறைந்த இடம். எங்கே அதிகமான தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறதோ அதை சூழ ஒரு பசுமையான புல்வெளிகள் இருக்கும். அழகான அங்கே அந்த நீர்நிலைகளின் நிமித்தம் அழகிய மரங்கள் செடிகள் அழகாய் அங்கே வளர்ந்து அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு அழகிய அருமையான பசுமையான இடம்தானாம் என்கேதி. இரண்டாவது, இது மிக பெரிய ஒரு நீரூற்று, இந்த மிகுந்த ஒரு பெரிய நீரூற்றாய் இது காணப்படுகிறது. இந்த நீரூற்றாய், அந்த மிகுந்த பெரிய நீரூற்றாய் அது காணப்படுவதனால் அநேக மேய்ப்பர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அங்கேதானாம் அமைதியான அந்த நீர்நிலையிலே தண்ணீர் குடிப்பதற்கு வழிநடத்தி கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அங்கே அந்த நீரூற்றிலே சூழ இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது, அங்கே ராஜாக்கள் உண்ணத்தக்க சுவை மிகுந்த பேரீச்ச மரங்கள் உண்டாம். அங்க என்ன காணப்படுகிறது, ராஜாக்கள் உண்ணத்தக்க பேரீச்ச மரங்கள் காணப்படும். அவ்வளவு சுவையாய் இருக்குமாம் அந்த அந்த பகுதியில இருக்கிறதான பேரீச்சம் பழங்களின் சுவை மிகுதியாய் இருக்கும். அந்த சிறப்பான நிலமான சுவை நிறைந்த பழங்களைத்தான் ராஜ போஜனத்திலே வைக்கப்படுமாம். என்கேதியில் உள்ள அந்த பேரீச்சம் பழங்களைத்தான் ராஜாக்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, பேரீச்ச மரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதை போல அடுத்தது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளது. அழகிய திராட்சை தோட்டங்கள் அங்கே பறந்து கிடக்குமா, அதிகமான அழகிய தோட்டமாய் இந்த திராட்சை தோட்டமும் அந்த இடங்களை சூழ காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, அங்கே ஒலிவத்தோப்புள்ள இடம் ஒலிவத்தோப்புகள் அதிகமாய் பறந்து கிடக்கும். ஒலிவ எண்ணெய்களை எடுப்பதற்கு அங்கே வந்து அநேகர் அதை பறித்து கொண்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பசுமையான பேரீச்சம் மரங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள் நிறைந்த இடம்தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. இந்த என்கேதியை பார்த்து இவைகளை ரசித்து இவைகள் நடுவில் நின்று கொண்டு அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை நடத்துவது, அந்த ஆட்டுக்குட்டிகள் அழகாய் தண்ணீர் கொடுப்பது, அது பசுமையான இடத்தில் செழிப்பான இடத்தில் நின்று மகிழ்வதை அந்த கடினமான வழிகளுக்கூடாய் கண்ட தாவீது என்கிற பக்தன் தான் பாடுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி உடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேக தைலத்துக்கு பாவிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய், அவர் இவைகளை எல்லாம் வர்ணித்துத்தான் அழகிய பாடலை பாடுகிறார். எனக்கு போஷிக்கிறேன், எனக்கு அமர்ந்த தண்ணீர் தருகிறேன், என்னை பசுமையான புல்வெளியில் என்னை அங்கே அமர்த்தி என்னை அழகு பார்க்கிறேன், எனக்கு நேரிட்டு வந்த அந்த சத்துருக்களின் கொடிய பாதகங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் அவர் பாடுகிறார். இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு அழகியான வர்ணனையோடு அவருக்கு பாடுவதற்கு இந்த காரியங்கள் அவருக்கு படிப்பினையாயிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மறித்து அழிந்து கெட்டு போகாதபடி எங்களை அந்த மரண உபாதையில் இருந்து எடுத்து மிக செழிப்பான எங்கேதி போன்ற இடத்திற்கு தெய்வம் கொண்டு போய் நடத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் எங்கள் நடுவில் இருக்கிறார். இதை வர்ணித்து பாடின சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை மிக அழகாய் குறுகிய நேரத்தில் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை அப்படியே ஒப்பிட்டு கொண்டு வந்து யோவான் புஸ்தகத்தோடு நான் தொடர்பு படுத்த விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுக கர்த்தரோடு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே பேசப்பட்ட ஒரு வசனமா இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் ஜீவன் உண்டாக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 11வது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்க, அன்றைக்கு ஒரு மேய்ப்பனை போல தெய்வம் எப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார் என்பதை வர்ணித்து பாடினது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், தன் ஆடுகளுக்காய் அவர் ஜீவனை கொடுக்கிறாரா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். அவன் திருடன் என்ன செய்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படும் அது முழுமை அடையவும் அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை எங்களை சுமப்பேன். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், எங்களுடைய நல்ல ஆயனாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், அங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் புண்ணுள்ள இடங்களில் என்னை மீட்டுக் கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார், சத்துருக்கள் நடுவில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எனக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி பாடினது போல இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஜீவனை கொடுத்து அது மட்டுமல்ல அதை பரிபூரணப்படுத்தவும் அதை முழுமை அடையவும் நித்தியத்துக்கு நேராக நடத்தவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அதனாலேதான் அவர் கல்வரி சிலுவையிலே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற நல்ல ஆண்டவராய் எங்கள் நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவசிப்போம், அவரை விசுவசித்தவர்கள் நாங்கள் பலப்படுவோம். எங்களுடைய துன்பத்தில் எங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் கஷ்டமான நேரங்கள் ஐயோ நான் மரித்து விடுவேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தில் தேவன் எங்கள் பக்கமாய் கடந்து வந்து எங்களுக்கு ஒரு முடிவிடத்தை வைத்து அந்த பாலைவனம் யூதியா பாலைவனத்துக்கு ஒரு முடிவிடமாய் எங்கேதி இருந்தது போல எங்களோட வாழ்க்கையின் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் மரண ஆபத்திற்கும் மரண கண்ணிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கேதி போன்ற சூழ்நிலையை கொடுப்பது மட்டுமல்ல, எனக்காக இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் மறித்து அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அவர் இப்பொழுது சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் அந்த அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நம்புபவர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடத்தி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, உயிர் மீழ்ச்சியை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நம் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை வெறுக்காதவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அனுபவங்கள் உண்டு. நான் படிப்பதற்கு, என்னுடைய பட்டங்களை பெறுவதற்கு என் தாய்ப்பட்ட வனாந்தரம் போன்ற அனுபவம், நான் வனாந்தர வழிகளில் நடந்த அனுபவங்கள் எனக்கு அநேகம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் எத்தனை பாலைவனங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பாலைவனம் போன்ற அனுபவங்களில் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல் தப்புவித்திருக்கிறார் என்ற அந்த சந்தர்ப்பங்களை சாட்சியாய் ஏற்ற ஒரு வேளை வருகிற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். என் தாயார் என்னை படிப்பிப்பதற்காக அநேக காரியங்களை இழந்தார்கள். தகப்பனை இழந்த நான் என் தாயின் நரவணப்பில் வளர்க்கப்பட்டேன். என் தாய் என்னை வேதாகம கல்லூரிகளை முடிப்பதற்கும் என் தாய்ப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் என் கண் முன்னே இருக்கிறது. எனவே தாயின் அன்பையும் தந்தையின் அன்பையும் நாங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம். எங்களுக்காக ஒரு நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய், நமக்கு ஒரு உதவி செய்கிற உதவியாளரை போன்று மகிமையாய் எங்களை ரட்சித்து நடத்துகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை நம்புவோம், அவர் பக்கமாய் சார்ந்து கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இருக்கும் நிலைகளில் கண்களை மூடுங்கள். உங்களுக்காக ஒரு கணம் நான் மன்றாடி தெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்ட இந்த சத்தியங்கள், ஆண்டவரே உடைந்து போனவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், ஆதரவில்லாமல் மிகவும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பதிலாய் இருக்கட்டும் சுவாமி. தாவீது ராஜா ஆண்டவரே அன்றைக்கு ஒரு யூதேயா கொலை பாலவனத்திலே பட்ட அவ்வளவு துன்பங்களை கடந்து ஒரு என்கேதியை நீர் வைத்தீரப்பா. அந்த என்கேதியின் சுகத்தை அவர் அனுபவித்தது போல, ஆகார் என்கிற பெண்மணி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அல்லது அழிவை சந்தித்து விட்டேன் என்று அவள் சிந்தனை செய்த பொழுது, காண்கிற தேவனாய் என்னை காண்கிறவரை நானும் கண்டே என்று சொல்லி அவள் பேரிட்டது போல, ஆண்டவரே அந்த காண்கிற தேவனாகிய நீர் இந்த நல்ல நாளிலும் உன் பிள்ளைகள் இருக்கிற நிலைகளை கண்டுகொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல நீரூற்றுக்கள் அவர்கள் கண் முன்பதாக வருவதாக, என் கேதியை போன்ற காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுவதாக. தேவனே நீர் அற்புதம் செய், மக்களை ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சங்கமம், ஆண்டவரே வானொலி ஊடாக தேவ செய்திகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குழுவினரை கூட நான் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகலமும் தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு தேவ நாம மகிமைக்கேதுவாய் எடுத்து பாவிக்கப்பட்டிருக்கும். நீர்க எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து பொறுப்படுத்தி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தில் தன்மையோடு செபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்
1: நன்றி பாஸ்டர். ஒரு அருமையான ஒரு ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக தெரியப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய செய்தி மூலம் கண்டுகொண்டோம். யூதா பாலவனம் ஆகார் பாலவனத்தை மிகவும் தெளிவாக வியத்து, யூதா பாலவன் உஷ்ணம் மண் சூறாவளி கண் தெரியான்னு சொல்லி கடைசியிலே யூதா ஆகாரை ஒப்பிட்டு, யூதா பாலவனத்தையும் ஆகாரின் பாலவனத்தை ஒப்பிட்டு வேதாம ரீதியிலே அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு, அப்புறம் என்கேரி நீரூற்று ஆட்டுக்குட்டியான ஸ்தலம் அதை பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். பசுமையான இடம், மிகப்பெரிய நீரூற்று, சுவை மிகுந்த பெரிச்சம்பளம், ராஜாக்கள் உண்பார்கள், திராட்சை தோட்டங்கள், ஒளிவத்தோப்புகள், இவைகளை மிகவும் சொல்லி கடைசியாக யோவான் 10:10 கொண்டு வந்து சொல்லி 10 யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பேன் முடிச்சு விட்டீங்க. அதாவது சங்கீதம் 23 சங்கீதத்தை ஆரம்பத்தில் எடுத்து எல்லா விளக்கத்தை கொடுத்து விட்டு முடிவில் யோவான் 10:11 வசனத்தை முடித்திருக்கிறது. மிக மிக மிக மிக ஆச்சரியமா இருந்தது. ஸ்பஷ்டமா இப்படி செய்தி ஆன்மா சத்தியத்தை இன்று கற்றுக்கொண்டேன், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் இந்த கையிட்டு செய்யும் காரியங்கள் சபக்காரங்க அனைத்தையும் தேவன் ஆசிரிப்பாக. அதிகாலை வேலையில 5 நீங்கள் எழுந்து இந்த வார்த்தையை கொடுத்தீர்கள், அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கட்டளிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகள் யாவையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். சந்தி ரஜனி,
2: ஹலோ பிரதர் மகேந்திரன், நன்றாக இருந்தது, நன்றான வார்த்தை. ஐ வாஸ் ஆல்சோ ரியலி ரியலி பிளஸ்ட் வித் அ லிவிங் வேர்ட் தட் கேம் ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா. மை ஹார்ட் இஸ் ரியலி ரிஜாய்ஸிங் ஓவர் இட் தட் யூ குட் பிரிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட் ஃப்ரம் வெரி லேண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா coming into the nations of the world to bless the nations of the world. I don't want to repeat the same thing that Brother Mahendran has so beautifully came and gave his feedback. That was a wonderful word, Pastor. And the Lord has blessed you with such a wonderful ministry in Sri Lanka, and he will continue to bless, enlarge your borders with you and your husband doing such a wonderful work in Sri Lanka, in the northern part of Sri Lanka, where I'm also from. So God bless you. Thank you, Pastor. God bless you.
1: In the Saji Surtavar, Canada, Vancouver, this is Rajan Alangarmani, Arimiyana Saji, Idivari Neramum, இந்த வார்த்தையை கொடுத்த பாச சுகிருத அராஜிதோ ஸ்ரீலங்கா, அருமையான ஒரு வார்த்தை. இது மறு ஒழுங்கு போகும்பொழுது அன்னையர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கத்தர் இந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, சிஸ்டர் அருந்ததி கூட அவருடைய செய்தியை கேட்க அவரோடு வந்திருக்கிறார். சிஸ்டர் அருந்ததிக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஆமாம், தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஒரு செய்தியை கேட்க போறோம். இந்தியாவில இருந்து ஒரு செய்தி,
3: சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், கர்த்தருடைய திட்டங்கள் நன்மையான திட்டங்கள். பாருங்க, நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் உயர்ந்த திட்டங்களாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லா மனுஷரும், ஒவ்வொரு மனுஷரும் பாருங்க, பிள்ளைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, படிப்பை குறித்தோ, வேலையை குறித்தோ, அல்லது வீடு கட்டுவதை குறித்தோ ஆளுக்கு ஒரு திட்டத்தை போடுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் எல்லாரும் பாருங்க ஒரு திட்டத்தை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், ஆனால் மனுஷருடைய திட்டத்தை பார்க்கிலும் நம்மை உண்டாக்கின தேவனுடைய திட்டம் பாருங்க, அது அளவிடப்பட முடியாத நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து 29:11 வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இங்கே எரேமியா சொல்கிறார், கர்த்தர் பாருங்க நம் ஒவ்வொருத்தரையும் குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற அவருடைய எண்ணங்களில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே. கர்த்தருடைய நினைவுகள்ல எண்ணங்களின் ஓரத்தில் கூட இங்க எழுத, இங்க எரேமியா சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, தீமையான எண்ணங்கள் அல்ல. அவர் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் பாருங்க, அவர் என்னை குறித்து என்னெல்லாம் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார், நன்மைக்கு ஏதுவான திட்டங்களே, உயர்ந்த திட்டங்களே. பாருங்க, வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய நோக்கங்கள் பாருங்க, நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். மனுஷருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்க ஒரு அளவுகோல், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மனுஷருடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளா இராது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க நன்மையான திட்டங்கள். அநேகர் போல நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
4: Recording in progress.
3: அவர் நினைவுல எண்ணத்தின் ஓரத்தில் கூட தீமையான எண்ணங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தீமை பாராத சுத்தக்கண்ணரா இருக்கிறார். அவருக்கு தீமைனா என்னன்னே தெரியாது. பாருங்க அவருடைய எல்லா நினைவுகளும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 55 வசனங்கள் 7-13 வசனம் வரை நாம் ஒரு 2 வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55 வசனங்கள் 7-13 வரை இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை மட்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதுருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தார்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் பாருங்க, அக்கிரமக்காரன், பாவிகள், கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள், கர்த்தர் பாருங்க மனதுருகிறது மாத்திரமல்ல மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவரா இருக்கிறார். 8 போடப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அருமையானவர்களே, இதுக்கு மேல பாருங்க தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு புஸ்தகமே தேவையில்லை. பாருங்க வேதத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா பாருங்க சிந்தனைகளும் நோக்கங்களும், நம்ம எதிர்காலத்தை குறித்து நாம் போட்டு வைத்திருக்கிற அநேக திட்டங்களை பார்க்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு உயர்ந்த ரகமான திட்டங்களை உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இந்த திட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இந்த திட்டங்களை எல்லாம் நாம் எப்படி பாருங்க கர்த்தருடைய திட்டத்தின்படி நாம் எப்படி வாழ்வது, அவருடைய திட்டத்திற்குள்ளாக நாம் எப்படி பாருங்க அனுபவிப்பது. அருமையானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பாருங்க இந்த செய்திகள் நற்செய்தி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய திட்டங்களாக மாறுகிறது. இதற்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக பாருங்கள், யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாமம் 37 வசனங்கள் 7. இந்த யோசேப்பை குறித்து உங்களுக்கு பாருங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யாக்கோபு பாருங்க அவருடைய அந்த மகன்கள் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் யோசேப்பின் மேலே மிகவும் அன்பு கூர்ந்து பாருங்க ரொம்ப நேசிச்சு அவருக்கு பல வர்ண அங்கி எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க ரொம்ப செல்ல பிள்ளை. நம்முடைய பாசையில சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப செல்லமா வளர்க்கிறார் யோசேப்பு. யோசேப்புக்கு பாருங்க ஒரு பெரிய திட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு கர்த்தரங்க கொடுக்கிறாரு. 7 வந்து பாருங்க அதுல போடப்பட்டிருக்கும், நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி வணங்கி நின்றது என்றார். பாருங்க அந்த யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கார். அந்த சொப்பனத்தை யார் தருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தின் மூலமா அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய உயர்ந்த திட்டத்தை உன்னை குறித்து போட்டு வைத்திருக்கிறேன் யோசேப்பு என்று அவருக்கு வெளிப்படுத்தும் போது இந்த யோசேப்பு பாருங்க தம் அண்ணன்மார்கள்ட்ட, தாய் தகப்பன்மார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு. சொல்லும் போது பாருங்க அங்கே பகை உண்டாகிறது. கர்த்தருடைய திட்டம் பாருங்க யோசேப்பை குறித்து உயர்ந்த ரகமான திட்டமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க 9 சொல்வாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைய வணங்கிட்டு இருக்குது. பாருங்க அப்பாக்கே ரொம்ப கோபம் வந்துருது, என்ன நானும் உன்னைய வணங்குறேன். அருமையானவர்களே, இங்க திட்டம் மனுஷருடைய திட்டம் அல்ல, இது யாக்கோபின் திட்டம் அல்ல. பாருங்க அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தனால யோசேப்பை குறித்து யாக்கோபு ஏதோ பெரிய அளவுல திட்டம் போட்டு வைக்கல. ஆனா தேவாதி தேவனுடைய திட்டம் உயர்ந்த ரகமான திட்டமா இருந்தபடினாலே பாருங்க அவருடைய சகோதரர்கள்லாம் அவரை வந்து யோசேப்பை பகைக்கிறார்கள். ஒரு காலகட்டத்துல பாருங்க 37:24 வசனத்துல போடப்பட்டிருக்கோம். ஆதியாகமும் 37:24 யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. எவ்வளவு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தா சொந்த சகோதரனை தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள போட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து வர்றாங்க அந்த வீதியானைய கடந்து போறத பார்த்தோன்னே அந்த இஸ்மவேலர்ட்ட 20
1: சிஸ்டர் ரதனி ப்ளீஸ் டோனோ எ வீடியோ ப்ளீஸ்.
3: அவருடைய நோக்கம் என்ன, யோசேப் தரிசனம் அவருடைய திட்டம் எப்படி நிறைவேறும், குழியில போட்டா ஒரு வழியா 20 வெள்ளிக்காசு கிடைச்சதை இவனை வித்தைய போட்டா யோசேப் இதோட க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாருங்க, எல்லாரும் வந்து மனுஷர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது, தீமைக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாருமே பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், மேல ஒரு படி உயர்ந்து வரணும், நல்ல அந்தஸ்தல இருக்க வேண்டும் என்று யாரும் உங்களை குறித்து நன்மையான திட்டங்களை போடுகிறவர்கள் அல்ல. சொந்த சகோதரனை பகைத்து அவனுடைய பாருங்க ஒரு இரக்கமே இல்லாம 20 வெள்ளிக்காசுக்கு முன்ன பின்ன தெரியாத இஸ்மவேலர் வித்து போட்டாங்க. அதோட யோசேப்பின் சாப்டர் க்ளோஸ் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் நேற்றும் என்றும் என்றும் மாறாததாகவே இருக்கிறது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறதற்காகவே அங்க பார்வோன்ட்ட ஒரு சொப்பனத்தை வர வச்சு கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 ஆதியாகமம் 41:41 அருமையானவர்களை, இங்க போடப்படுற அந்த தரிசனத்தை அந்த கனவு அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு ஆள் கூட இல்ல. அங்க ஜெயில இருக்காரு, எல்லாம் கடந்து வர்றாரு, இதெல்லாம் கடந்து அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நான் நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 இங்க போடப்பட்டிருக்கோம். இந்த யோசேப்பை என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சகோதரர்கள் செய்த மத்தியிலே இங்க என்ன ஆகிறார் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற்சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் பாருங்க அதிகாரியாக்கினான். அருமையானவர்களே, சகோதரர்கள் நினைச்சாங்க, அப்பா நினைச்சாரு, அவ்வளவுதான், யோசேப்பு இறந்தே போயிட்டான், குழியில போட்டாங்க, யோசேப்புன்னு ஒருத்தனை நான் பெத்தேன், அதோட முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீமையாக எண்ணினார்கள். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 கர்த்தர் பாருங்க இஸ்மவேலர்கிட்ட அந்த வித்து போட்டப்பையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் பாருங்க அந்த ஜெயில அவர் யோசேப்பு கிடைப்பார், அந்த போத்திபாருடைய மனைவி தகாத ஒரு கேஸ்ல பாருங்க அந்த சிறைச்சாலையில இருக்கும் போது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் கர்த்தர் பாருங்க, யோசேப்பு ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா கர்த்தர் அங்க ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்பார் பாருங்க. அருமையானவர்களே, அங்கே கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு உயர்ந்தவைகளா இருக்கிறது. அப்படியே குழியில போட்டு இஸ்மவேலட்ட வித்து போட்டு இவன் சிறைச்சாலை போனே அப்படியே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. கர்த்தருடைய திட்டம் எப்போதும் மாறாதவைகளா இருக்கிறது. அது பாருங்க நிறைவேறிய ஆகும். தீமையாக பாருங்க மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எண்ணுகிற எண்ணங்களை பார்க்கிலும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நன்மையான திட்டங்களாகவே இருக்கிறது. நன்மையான திட்டங்களாக இருக்கிறதுனால் மாத்திரமல்ல, அதை பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் அளவும் செய்து முடிக்கும் அளவும் அந்த திட்டங்களை நீங்கள் பாருங்க பெறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுகிறதே இல்லை. அதனாலதான் அங்க யாக்கோபிட்ட சொன்னாரு, நான் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 போடப்பட்டிருக்கும் பாருங்க. யோசேப்பு சொல்றாரு, அங்க ஒரு பெரிய பஞ்சம் எல்லாம் வருது, சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக, மறுபடியும் சகோதரர்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வர்றாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யோசேப்பு வந்து சொல்றாரு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அருமையானவர்களே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியில வாஸ்தவம் பாருங்க, அவருடைய திட்டங்கள் தீமைக்கு அல்ல, அவைகள் எப்போதும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. இங்க இவங்கெல்லாம் நினைச்சாங்க பாருங்க, தீமையா நினைத்தீர்கள், எனக்கு தீமை செய்ய, தீமை செய்ய இல்ல, தீமையே செஞ்சாங்க, அதுதான் உண்மை, தீமை செய்ய நினைத்தீர்கள் அல்ல, தீமைதான் செஞ்சாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி தீமையிலிருந்து அவருடைய திட்டங்களை நன்மையாக முடிய பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து பாருங்க, இன ஜன பந்துக்கள் பாருங்க உங்களுக்கு தீமையான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அருமையானவர்களே, அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு காப்பாற்றுகிற நாட்டையே பாருங்க காக்குற ஒரு பெரிய பொறுப்பை எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரியாக்கிட்டார். மனுஷன் போடுற திட்டத்தை பார்க்கிலும் நம் தேவனுடைய திட்டங்கள் பாருங்க மகா பெரிய திட்டங்கள். அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவா உன்னை குறித்து என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்தோம், ஒரு அம்மா அப்பாக்கு அட்ரஸ் இல்லாத ஊர் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஜனத்தோட ஜனக்கூட்டத்தோட இருக்கோம். இல்ல, உங்களை உங்கள் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய திட்டங்கள், அவருடைய பாருங்க அனாதியான தீர்மானங்கள் வானலாவிய திட்டங்களா இருக்கிறது, நன்மையான திட்டங்களா இருக்கிறது. பாருங்க இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எஸ்ரா 1 வசனங்கள் 1-3 வசனம் வரை. இந்த எஸ்ரா புஸ்தகத்துல இங்க போடப்பட்டிருக்கிற இந்த கோரேஸ் என்பவரை குறித்து பாருங்க நாம் பார்க்க போகிறோம். இந்த கோரேஸ் என்பவரை குறித்து ஒரு சில குறிப்புகள் முன்பதாக சொல்லிவிட்டால் உங்களுக்கு இன்னும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கோரேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த பேருக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா இழிவானவன், பாருங்க ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன், வாழுகிறதற்கே அருகதையற்றவன். பாருங்க கோரேஸ் என்ற பேருக்கு அப்படிதான் ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இந்த பெர்சிய தேசத்தினுடைய ராஜா அவருடைய மறுமனையாட்டிக்கு இந்த கோரேஸ் என்கிற இந்த மகன் பிறக்கிறான், ஒரு புறஜாதியான மனுஷன். பாருங்க அந்த காலத்துல இந்த சம்பிரதாயங்கள், இந்த ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பையன் அவங்களோட இருந்தானா ராஜ்ய பாரத்திற்கே பெரிய அவமானம் வந்துடும், ராஜ்ய பாரமே இவனால அழிஞ்சு போயிடும், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த பெற்ற தகப்பனே இவனை எப்படியாவது கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி தாய்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம, எப்படி பெத்த பிள்ளைய கொள்ள முடியும் பாருங்க, கொள்ளுகிறதற்கு மனசு இல்லாம ஒரு மேய்ப்பர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா அந்த மேய்ப்பர்களிடம் பாருங்க இந்த கோரேஸ் வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த மேய்ப்பர்கள் தான் இவருக்கு பாருங்க வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷனாக கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து இந்த கோரேஸ் வருகிறார். பாருங்க இவர் கர்த்தரை அறியாத பின்னணி, பெர்சிய தேசத்தினுடைய பாருங்க அந்த சந்ததி, பெர்சிய தேசிய ஜாதியான் பாருங்க. இவர் பிறப்பிலேயே பாருங்க ஒரு யூதர் கிடையாது, கிறிஸ்துவை குறித்து அறியாதவர் பாருங்க. அருமையானவர்களை கொல்லும்படி தகப்பனே பாருங்க கைவிட்டுட்டாரு, அவ்வளவுதான் இந்த பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டாரு, எங்கேயாவது தூக்கி போட்டு கொள்ளுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. அருமையானவர்களே, இந்த தகப்பனாலே கைவிடப்பட்டு, தகப்பனாலே கீழே வெறுத்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட அந்த கோரேசை குறித்து கர்த்தரிங்க ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். பாருங்க பாபிலோனியர் பாருங்க இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த சிறைப்பட்ட ஜனங்களை மீட்கும்படிக்கு, இடிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு புறஜாதியான இந்த கோரேஸ் என்கிறவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம நினைச்சிட்டே இருக்கிறோம் கர்த்தருடைய திட்டங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்குது, ஏதோ ஒண்ணுமே நமக்கு வந்து பாருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இல்லங்க, கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் அருமையான திட்டங்கள் மாத்திரமல்ல, அது அதிசயமான திட்டங்கள், நம்முடைய நினைவுக்கு எண்ணத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அதை குறித்து இந்த கோரேசி குறித்து நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க எஸ்ராவின் புஸ்தகம் 1:1-3, எஸ்ரா 1:1-3. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, இங்க மறுபடியும் போட்டிருக்காங்க பாருங்க, பெர்சியாவின் ராஜா, பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா. பாருங்க இவர் இஸ்ரவேலருடைய ராஜா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா அல்ல, பெர்சிய தேசத்தினுடைய ராஜா. அங்கே போடப்பட்டிருக்கோம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக, அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இங்க பாருங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே கோரேசை குறித்து இங்க பாருங்க எரேமியா சொல்லுகிறார். எருமையானவர்களே, ஒரு புறஜாதியான் கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலருடைய அந்த எருசலேமில்

அவர்களின் தீர்மானங்களையும் போட்டு வைத்து பெற்பாடுதான் பாருங்க, தாயின் கற்பத்திலிருந்தே வெளிப்பட செய்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மனுஷன் பாருங்க இந்த கோரேஸ். இங்க போடப்பட்டிருக்க கோரேஸ் வந்து பாருங்க, அவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எல்லா ஜனங்களையும் பாபிலோன்லயே இருக்கிற தரியோ ராஜா பாருங்க பயந்துச்சு பாரு, இந்த ஜனங்களை எப்படி வந்து பாருங்க மீட்டு எடுக்கிறதுன்னு. இந்த தரியோ ராஜாவுக்கு கோரேஸ் தான் போய் பாருங்க உதவி செய்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டுட்டு வந்த மாத்திரத்துல, ராஜ்யங்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்தோடனே இந்த கோரேஸ் எப்படி சொல்லுகிறாரு பாருங்க, நான் தான் போய் மீட்டுட்டு வந்தேன், நான் தான் சண்டையை போட்டு ஜெயிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வந்தது மாத்திரமல்ல, நான் தான் புஜ பராக்கிரமன் அப்படி சொல்லலங்க. இங்க போடப்பட்டிருக்க பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்த, நான் போய் ஏதோ கட்டி அப்படி எல்லாத்தையும் உருவாக்கி எல்லா ராஜ்யத்தையும் நான் வந்து உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன், நான் மீட்டு கொண்டுட்டேன் இல்ல. பரலோகத்தின் தேவன் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. எப்படி கோரேசனுடைய உள்ள எப்படி கர்த்தரை பாருங்க பாராட்டுகிறதே, கர்த்தரை குறித்து அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. அதனாலதான் அவனுடைய தாய் தந்தை எல்லாரும் தூக்கி போட்டு அவ்வளவுதான் இவனுடைய சாப்டர் முடிங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அத்தியாயம் முடிந்து விட்டது என்று தகப்பன் எண்ணிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அங்கே புதியதொரு துவக்கத்தை உருவாக்குகிறார், புதியதொரு ஆரம்பத்தை அங்கே தொடக்கி வைக்கிறார் பாருங்க. எப்படி பார்வோன் தேசத்துல அரண்மனையில அந்த மோசைய மோசைய மாத்திரம் இல்ல, இந்த இஸ்ரவேலருக்குள்ள பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்ட அந்த நைல் நதியிலிருந்தே மோசைய கண்டெடுத்து பார்வோனின் குமாரத்தையே கொண்டு போய் வளர்த்து மறுபடியும் பார்வோனுக்கு விரோதமாகவே எழும்பி வர செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு பெரிய மகா பெரிய திட்டத்தை மோசையை குறித்து கர்த்தர் போட்டு வைத்திருந்தார் பாருங்க. அதே போலதான் கோரேசை குறித்து, இழிவானவன் தகுதியற்றவன் வாழ்வதற்கே பாருங்க ஒரு அருகதையற்ற நிலைமையிலிருந்து தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமை வாழ்றதுக்கு பாருங்க. பிறந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கணும் பாருங்க, பிறந்த உடனே ஒரு நிற்கதையற்ற நிலைமை அவல நிலை, அப்பேற்பட்ட நிலைமையில மனுஷனுடைய திட்டம் அல்லங்க கர்த்தருடைய திட்டம் அங்கே கோரேசின் மேலே வெளிப்பட்டபடினாலே மேய்ப்பர்கள் பாருங்க அவரை அருமையா வளர்த்து எடுத்து பாருங்க கர்த்தர் அவனை கோரேசை பாருங்க அவருக்கென்று உபயோகப்படுத்துகிறார், அவருக்கென்று பயன்படுத்துகிறார். ஏசாயா இவ்வாறு கோரேசை குறித்து சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:1-4. ஏசாயாவின் புஸ்தகம் 45:1-4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறதாவது. பாருங்க இந்த கோரேசை குறித்து இங்க 7 விதமான ஆசீர்வாதத்தை இங்க ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்றாராம், கோரேசனுடைய வலதுகைய கர்த்தர் பிடிச்சிருக்கிறாராம். அருமையானவர்களை எப்பேற்பட்ட மகத்தான திட்டத்தை குறித்து கோரேசை குறித்து பாருங்க கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் முன்னாடி நடந்து போறாரு கோரேசுக்கு முன்பாக, கோணலானவை செவ்வையாக்குவேன், எதெல்லாம் வந்து பாருங்க அவருக்கு விரோதமாக எழும்பி நிக்கதோ அப்பேற்பட்ட எல்லா தடைகளையும் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாராம். உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு, அருமையானவர்களே நான் தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு இந்த புறஜாதி எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறாராம். எந்த மனுஷனால வெண்கல கதவுகளை உடைச்சு பாருங்க எல்லா இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறாராம், இருப்பு தாழ்பாடுகள் வெண்கல கதவுகள் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன், நான் என் தாசன் மன்னித்துக் கொள்கள், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். பாருங்க கோரேசு பிறந்ததுன்னே கடவுளை பிடிச்சு அப்படியே ஒரு இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல, யூதர் அல்ல, அவர் அறியவே இல்லை, நீ என்னை அறியவே இல்லை, ஆனாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரித்தேன். அருமையானவர்களே எப்பேற்பட்ட மகத்தான தேவன் பாருங்க, ஒரு இஸ்ரவேலருடைய எருசலேமின் தேவாலயத்தை கட்டும்படிக்கு யூதர் அல்லாத புறஜாதியான ஒரு மனுஷனை அவருடைய தாயின் அந்த பிறப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோரேசை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை போட்டு அவருடைய தெரிந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு முன்னாடி போறாராம். அருமையானவர்களே பெயர் சொல்லி அழைக்கிறாராம், நான் தான் உன்னைய கரம் பிடிச்சிருக்கேன்னு மத்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படிக்கு உள்ள இருக்கிற புதையல் அப்படின்னா என்ன

0: இந்த தேவாலயத்தை கட்டும்படிக்கு வேண்டிய எல்லா பொக்கிஷங்களையும் எல்லா புதையல்களையும் அதற்கு தேவையான எல்லா சம்பத்துகளையும் தேவனே பாருங்க கோரேசுக்கு கொடுத்தார் என்று இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அவர் அவருடைய தேவனை குறிச்சு இவர் அறியவே இல்லை, ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு கூட நீங்க இப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கோரேசை போல கைவிடப்பட்ட நிலைமையிலே, தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே எனக்கு தகுதி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே எனக்கு தகுதியே இல்லை, வாழவே பிடிக்கல, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க இந்த தேவனை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆனாலும் உங்களை தாயின் கற்பத்திலிருந்து உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ வாழ்வதற்காகவே இந்த பூமியில் உன்னை பிறப்பித்தேன், உன்னை உருவாக்கினேன். உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள், என்னுடைய திட்டங்கள் மகா பெரியவைகளா இருக்கிறது. எப்படி கோரேஸ் பாருங்க தேவாலயத்தை கட்டினா, அங்க வந்து திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். தேவாலயம் கட்டுறது எதுக்கு? ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறதுக்கா? இல்ல, தேவாதி தேவனை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ அதிகாரம் உள்ள தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக, இஸ்ரவேலருக்கு பாருங்க பிரயோஜனமாக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த கோரேசை தேவன் பயன்படுத்தினது போல உங்களையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று, உங்களுடைய குடும்பத்தின் பிரயோஜனத்திற்கென்று அநேகரை பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இழுத்து கொண்டு வரும்படியாக, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்தும்படிக்கே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த கர்த்தரை இந்த நாள் வரைக்கும் அறியாமல் தெரியாமல் பாருங்க, அவரை வந்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாம நீங்க வந்து தனிமையில இருந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட நிலைமையில் அங்கலாய்த்து கொண்டு மனம் அடிந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமா இருக்கிறது. எப்படி யோசேப்பினுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சகோதரர்கள்லாம் நினைத்த போதும், கர்த்தருடைய தீர்மானம், அவருடைய அனாதி திட்டங்கள் அவரை உயர்த்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோனுக்கே அதிபதி ஆக்கின அவருடைய திட்டம் பாருங்க, மனுஷ திட்டம் இல்ல. அதனாலதான் ஒண்ணு கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும் பாருங்க, ஒண்ணு கொரிந்தியரின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் கடைசியாக அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி, இந்தியா. தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி பாச ஞான பிரகாசம் கொழும்பு அவர் அழைக்க போறோம், அவர் அழைப்போம். ஞான பிரகாசம் கொழும்பு, எஸ்டர் ரூபி இந்தியாவில் இருந்து அருமையான செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நடக்கின்ற சபைகள் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பாச ஞான பிரகாசம் அழைத்தோம். பிரஸ்லோர் பாஸ்டர், பிரஸ்லோர் பாஸ்டர், Praise the Lord.
2: Recording stopped.
1: Praise the Lord, Pastor.
3: Message தோக்கவா?
1: ஆமா, உங்களோ தோங்க, உங்களோ மெசேஜ் ஆரம்பிங்க பாஸ்டர். உங்களை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க வார்த்தையை கொடுங்க.
3: சரி, ஒரு சிறிய ஜீவத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த நாட்களிலும் இயற்கையும் செயற்கையும் உழவும் எங்களுக்கு விரோதமாக இருந்த போதிலும் கூட,
2: Recording in progress.
3: எங்களை கலந்து கொள்ள நீர் கொடுத்த பாக்கியத்திற்காகவும் கோடான கோடி தோசன நமஸ்கார பலிகளை கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த மூத்த வயது உள்ள மனிதரன் ஐயாவை இந்த காரியத்தை செய்வதற்காக தட்டி எழுப்பி எங்களை அழைத்து அவர்களோடு இணைத்து கொண்டதற்காக அவரையும் முடியும் வரை சுவாமி உமது பிரசன்னத்தில மூடி கொடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த விதமாக இந்த நிமிஷம் வரை இப்பாடல் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, தேவ செய்திகளின் ஊடாக தேவனை ஆராதித்த தேவனை அன்பினால் அவர்கள் ஆராதித்த காரியத்தை அவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்லி மது பாத்தில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அதனமாக சகோதரர் எஸ்லி ஐயாவும் தைரியத்தோடு பிளவோ தொலைகள் மத்தியிலும், துயரங்கள் மத்தியிலும், இடுக்கங்கள் மத்தியிலும் இந்த ஊழியத்தை தைரியமாக செய்ய தட்டி கொடுக்கிற தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் அவர் கையெழுத்தி செய்கின்ற எல்லா காரியங்களையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவரோட கைப்போத்து நிற்கின்ற சகல ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளையும் அறமல் முடிவுரை ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்கிறேன். அதவனமாக அடியானுக்கு ஏற்பட்ட வார்த்தை உங்களோடு கலந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்கின்ற தலையங்கத்துக்குள் நம்முடைய வசனங்களினாலே ஒவ்வொருவருக்கும் அதை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். பிறந்தது ஆவியானவர் அடியான பலப்படுத்துவாராக. அடுத்த ஆவியானுடைய சத்தம் அடியானுடைய உதடுகளிலே நாக்குகளிலே வெளிப்பட வேண்டும் என்று செஞ்சு கேட்டு என் செய்தியை துவக்குகின்றேன். தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அதாவது ஒரு பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில சில கணத்துக்குரிய சில கணத்திற்கு இல்லாதவைகளுமாக, ஆகால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தப்பட்டவனாக கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 20-21 வசனத்தில் இவ்வண்ணமாக வரையப்பட்டு இருக்கின்றது. ஒருவன் தன்னை சுத்தி கரித்து கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமாக இருப்பான், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இருப்பான், இந்த நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருப்பான். மட்டுமல்ல, கர்த்தருடைய கையிலே கணக்குக்குரிய ஒரு பாத்திரமாகவும் அவன் இருப்பான். கர்த்தருடைய வீட்டுக்குள் வாருங்கள், சுற்றி பாருங்கள். அவருடைய வீடு மகா பெரிய வீடு. அங்கே சில பொன் பாத்திரங்கள் உண்டு, வெள்ளி பாத்திரங்கள் உண்டு, சில மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. கதையுங்கள், சில பாத்திரங்கள் மிகவும் உபயோகமானவைகள், சில பாத்திரங்கள் அழகு சாதனமாக மட்டுமே அந்த வீட்டிலே விளங்கக்கூடியதாக இருக்கும். அழகு சாதனங்கள் நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்திலே பாத்திரங்களாக விளங்குகின்றோம். தாவீது தனக்குள் ஒரு பாத்திரமாக இருக்கிறதை உணர்ந்து தன் ஆத்மாவாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 என்ன சொல்றாரு? என் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஆத்மாவாகிய பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே எடுத்து பிரயோஜனமான பாத்திரமாக்குரிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையாக இருந்தார் என்ற எபிரேயர் 3:1-3 வாசிக்கின்றோம். யோபு உடைய பாடுகளிலே புடமிட்டப்பட்டு பொன்னினால் விளங்கிய ஒரு பாத்திரமாக விளங்கினான். ஏனோக்கு தேவனோடு நடந்து ஒரு பாத்திரம், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், ஈசாக்கு கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருந்த பாத்திரம், யாக்கோப்பு தேவனிடத்திலே போராடி கொண்ட பாத்திரம், போராடி ஜெயித்த பாத்திரம், எஸ்தர் தேசத்திற்காக உபவாசம் பண்ணி வெற்றி கொண்ட ஒரு பாத்திரம், டெபோரால் இஸ்ரவேலில உள்ள கிராம மக்களுக்கு ஒரு தாயை போல் எழும்பின ஒரு பாத்திரம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக பாத்திரங்கள் உண்டு. யோவான் கர்த்தரை அளவில்லாதபடி நேசித்து அன்பு செலுத்தின ஒரு பாத்திரம் என்றும், பேதர் கர்த்தருடைய காரியத்திற்காக வைராக்கியமாக காட்டின ஒரு பாத்திரம் என்றும், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு பல்வேறு விதங்களிலே உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஒரு நிபந்தனை நம்மை சுத்திகரித்துக் கொண்டால் தான் நம்மை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும். அதாவதாக தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும். உள்ளத்திலே உள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மன்னியாத சுவாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரிந்து விட வேண்டும். யாவரோடும் சமாதானமாக ஒப்புரவாக்கி விட வேண்டும். சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. கவனியுங்கள், சபையானது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. தனித்தனியே அவயங்களாக இருக்கின்றோம். சபை தேவனுடைய வீடாக மட்டுமல்ல, அவருடைய மனமாட்டியாக இருக்கிறது, தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது, தேவனுடைய பண்ணையாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் பல வகையான பாத்திரங்களாக அந்த வீட்டுக்குள் இருக்கின்றோம், அந்த சபைக்குள் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு படிப்பு உங்களுக்கு அவசியம் இல்லை, பட்டங்கள் அவசியம் இல்லை, சரீர பலமோ பராக்கிரமோ அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக வேதமேங்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக விலை வீணர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும், இரண்டாவது எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாகவும், மூன்றாவது எந்த நற்கிரியைகளை செய்ய உபயோகமான ஒரு பாத்திரமாகவும், நான்காவதாக கனத்துக்குரிய பாத்திரமாகவும் பயன்படுத்தும்படியால் அவர் விரும்புகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, தேவனுக்கு நன்றி. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்போதுலானே பவுல் இதை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 9வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக நான்கு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது அது இயேசுவின் இரத்தம். தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை சுத்திகரிக்கிறார் என்று எபிரேயர் 12:13-12 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக வேத வசனங்களிலே நம்மை அவர் சுத்திகரிக்கின்றார். வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுமா? அவருடைய வசனத்தின் படி தன்னை காத்து கொள்கிறது தானே என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் புத்தகத்திலே 119வது அதிகாரம் 9வது வசனம் அவனமாக சொல்லுகின்றது. மூன்றாவதாக ஊக்கமான ஜெபம் ஜீவியம் நமக்கு பரிசுத்தை கொண்டு வருகின்றது என்று 1 தீமோத்தேயு 4:5 வாசிக்கின்றோம். நான்காவதாக பரிசுத்த ஆவியின் அக்கினியையும் கூட நம்மிலே ஒரு புதிய சுத்திகரிப்பை ஏற்படுத்துகின்றது என்று ரோமர் 15:15 வாசிக்கின்றோம். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். தாவீது ஒரு முறை பாவத்தில் விழுந்து விட்டார். ஒரு நாள் நாத்தான் தீர்க்கதரிசி அவருடைய பாவத்தை உணர்த்திய பொழுது உண்மையான மனஸ்தாபத்தோடு கதறி அழுதார். பாவ அறிக்கையாக 51வது சங்கீதத்தை எழுதுகிறார், எழுதினார். என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரி, என் அக்கிரமங்களை நீங்க என்னை முற்றிலுமாக கழுவியருளும், ஈசோப்பினாலே என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் சுத்தமாவான் என்று சொல்லி கதறி அழுகிறார் என்று சங்கீதம் 51வது அதிகாரத்திலே 1வது வசனம், 2வது வசனம், 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். இதிலே அவர் நான்கு காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும், தட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். இரண்டாவதாக அக்கிரமங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மூன்றாவதாக பாவம் வரை என்னை சுத்திகரியும். நான்காவதாக ஈசோப்பினாலே என்ன சுத்திகரிக்கும் பரிபூர்ணமான சுத்திகரிப்புக்காக அவர் மந்தாடுகிறதை அதிகாரத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமது மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசைகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபாயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிர் உள்ளவைகள். அப்பதெல்லாம் பவுலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்த பொழுது அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கின்றதாக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 9:15 தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவனுக்கு வரத்தையும் வல்லமையும் கொடுத்து இன்னொருத்தனுக்கு மறுக்கிறவர் தேவன் அவர் அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் கர்த்தருடையவர்களாக ஆகும்படியாகவும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று மல்கிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பக்தனான யோபுவை பொன்னான பாத்திரமாக வணையும்படி உருவாக்கும்படியாக எத்தனையாக அவனை புடமிட்டார், எத்தனை பாடுகள் பாதையிலே கொண்டு போனார். யோபு பக்தன் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தட் இஸ் இஸ் ஹோப். யோபு 23:10 அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் படியாக அதை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டதாகவே இருப்பதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்பதை நாங்கள் 1 பேதுரு 1:7 வாசிக்கின்றோம். சுத்திகரிப்பின் பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கின்றது? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே ஆரம்பிக்கிறது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் என்று ரோமர் 11:16 வாசிக்கின்றோம். வேறு என்பது உள்ளத்தின் ஆழமாகும். நான் உள்ளத்தின் ஆழத்தின் பரிசுத்தத்தை குறித்து பிரவிச்சனையும் தீர்மானமும் மிகவும் அவசியம். பாபிலோன் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே தானியேல் தன் உள்ளத்தின் ஆழத்திலே தீர்மானமும் பிரவிச்சனையும் செய்தார். ராஜாவுடைய போஜனத்தையும் திராட்சரசத்தையும் நான் என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன் என்பதே அந்த பிரதிஜை. தானியேல் 1:8 உபயோகமான பாத்திரம். எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியர்களை செய்ய ஆயத்தப்பட்டதுமான கலந்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். சிறிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அற்பமான பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஆனால் எஜமானனுடைய கையிலே அவர் பிரயோஜனமாக பயன்படுத்துகின்ற பாத்திரமாக இருந்தால் அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய ஊழியத்து செய்ய வயது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அன்பானவர்களே, ஒரு சிறிய பெண் நாமானுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கான அவனை இஸ்ரவேலுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தாள். சிறு வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேசி தீர்க்க தரிசியாக அவனை உயர்த்தினார். உங்களுடைய வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் எஜமானனுடைய அல்லது எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக விளங்கட்டும். பிலிப்பு சுவிசேஷக்காரனுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற 4 குமாரத்திகள் இருந்தார்கள். பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். 4 பேர் மேலும் தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருந்தது. தீர்க்க தரிசிகளாக கர்த்தருக்கு உபயோகமான பாத்திரமாக இருந்தார்கள். தீர்க்க தரிசிகள் சபைக்கு ஆறுதலும் தேறுதலும் இருக்கிறது மட்டும் அல்ல, புத்தியும் பக்தியும் உண்டாக்குகின்றார்கள். சொற்கால் வயது முதிர்ந்தவளாக இருந்தாலும் கூட அங்கீகளை செய்து பணத்தை சேகரித்து பரிசுத்த மகான்களுக்கு ஊழியம் செய்தால் உபயோகமான பாத்திரம். அன்னாள் தீர்க்கதரிசி தன்னுடைய 85வது வயதிலும் கூட உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தால் என்றும் எந்த வயதிலும் நீங்கள் கர்த்தருக்கு உபமான பாத்திரமாக விளங்க முடியும். அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உள்ள பாத்திரமாக தன்னுடைய கருத்திலே ஏந்தி பயன்படுத்துவார். மூன்றாவது, ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம், ஆயத்தப்படுத்தப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்க நான் முதலில் சொன்னேன். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், ஆதாயமாக்கப்பட்டு இருக்கின்றோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வளவு நற்கிரியைகளை செய்தார். குருடனுடைய கண்களை திறந்தார், ஊமையனே பேச வைத்தார், செவிடனுடைய காதுகளை திறந்தார், நோய்களை குணமாக்கினார், குற்ற நோய்களை சுவஸ்தப்படுத்தினார், மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், அவர் நன்மை செய்கிறவராக சுத்தி திரிந்தார் என்று 10:38 வாசிக்கின்றோம். சாத்தானாகிய திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுதான் அவன் வரமாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நமக்கு ஜீவன் உண்டாகுவதற்காக, அது பரிபூர்ணமாகுவதற்காக வந்தார் என்று 10:10 வாசிக்கின்றோம். அவள் கர்த்தருடைய பாத்திரத்தை உபயோகப்படுத்தும் வண்ணமாக அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தாள், பாதங்களிலே கண்ணீரை சிந்தினாள், பாதங்கள் கண்ணீரினாலே நனைந்தது. அவள் கண்ணீர் சிந்தி ஜெயிப்பது ஒரு நற்கிரிகை. இரண்டாவது, அவள் தலை மயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைத்தாள். எத்தனை தாழ்மை, தாழ்வையும் ஒரு நற்கிரியை தான் அன்பானவர்களே. மூன்றாவதாக, அவள் கிருஷ்ணனுடைய பாதங்களை ஓயாமல் முத்தமிட்டாள் என்று. அந்த முத்தங்கள் துதி ஆராதனைக்கு ஒரு அடையாளமாக, கடைசியாக அவள் அவருடைய பாதத்திலே மிக அழகான ஒரு வசனம் இருக்கு, பரிமள தைலத்தினை பூசினார் என்றும். அந்த வாசனை வீடு முழுதும் இனிய நறுமணமாக பரவியது என்றும், அது கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களே நற்கிரிகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல விருப்பப்படுகின்றேன். கனமுள்ள பாத்திரம். 4வதாக, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தனக்கு உள்ள கிறிஸ்துவுக்கு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக இருப்பான் என்பது 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கின்றோம். படிப்பினால் வருகின்ற கணத்தை பார்க்கிலும், பெரிய உத்தியோகத்தினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்துகளினாலே வருகின்ற கணத்தை பார்க்கிலும், கர்த்தருடைய கருத்தில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்குவதே அதிகமான கணத்தை உண்டாக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். 12:26 அவன் பிதாவினாலே கனம்படுத்தப்படுகின்ற கணத்துக்குரிய பாத்திரமாக விளங்குவான். கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜா முடியுமாக இருப்பாய் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் உங்களை முத்திரை மோதிரமாகவும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மனிதனால் வருகின்ற கணம் மறைந்து போகும். மனிதன் ஒரு நாள் உயர்த்துவான், மறுநாள் தாழ்த்துவான், அடுத்த நாள் காலில் போட்டு மிதிப்பான். நம்மை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது தேவ தூதர்களும் கனப்படுத்துவார்கள், முழு பரலோகமும் கனப்படுத்தும். அது நித்திய மகிமையை உண்டாக்கும்.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம் ஸ்ரீலங்கா குழம்பு. நேரம் இப்பொழுது 6 மணி, தொடர்ந்து நேரம் 9 மணி. இப்போ நாங்கள் பாஸ் ஐந்தின் ராசத்தை அழைப்போம்.
2: Recording stopped.
4: நாங்கள் இன்றைக்கு 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் கேரு மீன்களுக்கு சேராமீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தார், எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஒருவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிற கிருபைக்காக மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக பாவ சந்ததியாகிய நாங்கள் செய்த பாவத்தை எல்லாம் உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்த வழியில நடத்துகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் மீண்டும் அந்த இருளான வாழ்வில அந்த அசுத்தத்தில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் கேட்டு கொண்டிருக்கிறவர்களையும் அந்த ஊழியான சேற்றில மீண்டும் விழுந்து போகாதபடி நாங்கள் அந்த சத்துருவின் வலையில பிசாசின் திருடுவது கொல்லுவது அழிப்பதில விழுந்து பாவ வாழ்வில மாம்ச சிந்தையில விழுந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தது பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூண்டும் பரிசுத்தமாக நீர் வரும் பொழுது எங்களை நீர் பரிசுத்தமாக்குறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரோடும் உடைப்படும் உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் கேட்கிற காதுகளை கொண்டும் துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் நட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்க, 2 விதமான பகுதி உண்டு. ஒரு பக்கம் இயேசுவின் பக்கமாக, மறுபக்கம் பிசாசின் பக்கமாக இருக்கிறது. எங்களை அழைத்தவர் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக. நாங்கள் தாயின் வயிற்றில பாவ சிந்தியோடு பிறக்கிறோம், மாம்ச சிந்தியோடு பிறக்கிறோம். எங்களை பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்தில பரலோகத்துக்கு போகிற வழி பரிசுத்த வழியாக இருக்கிறது. எங்களை அந்த பரிசுத்த வழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4:8 ஆகியால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். இன்றைக்கு சில மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் எல்லா மதத்துக்களாலேயும் நாங்கள் பரலோகம் போக முடியும், அந்த வைகுந்தம் போக முடியும் என்று தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். வேதாகமம் தான் உண்மையான புஸ்தகமாக இருக்கிறது. உலகத்தை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கோலி பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், கிஸ்டரியாகவும் சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னாக சரித்திரபூர்வமாக இயேசு வாழ்ந்து காட்டினான். இயேசுவோடு வாழ்ந்த மத்தேயு மார்க்கு லூக் யோன் இவர்கள் தான் இந்த மத்தேயு மார்க்கு லூக் யோன் புஸ்தகத்தை எழுதினார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவர் இயேசு வாழ்ந்த காலத்துல 80 ஆண்டுகளுக்கு ஆஃப்டர் கிரைஸ்ட் 80 ஆண்டுகளுக்குல இந்த 4 புத்தகத்தையும் எழுதி முடித்து விட்டார்கள். பாருங்கள், இயேசுவோடு வாழ்ந்து அறிந்தவர்கள். ஒரு முகமது நபியருக்கு நான் சொன்னேன் இப்படி 80 வருடத்துக்குள்ள எழுதி விட்டது, இதுதான் மெய்யான புத்தகம் என்று சொல்லி முகமதியருடைய கேள்விகள் ஒரு ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு கேட்டு கொண்டே தொடர்ந்து போவார்கள். மத்தேயுடைய அப்பா யாரு, இப்படி ஒரு குறுக்குமாறான கேள்விகளை கேட்டு அவர்களை அந்த ஒரு பிசாசு கட்டி வைத்திருக்கிறது. அவர்களுடைய அவர்களுடைய மடியில மட்டும்தான் ஃபாலோ பண்ணும்னு சொல்லி பாருங்கள். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். பாருங்கள், இப்படி தேவனை, அந்த மெய்யான தேவனை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் பாருங்கள், இன்றைக்கு இப்படியாக தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாருங்கள், அவர்களுடைய முடிவு நரகமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு அன்புள்ளவர், அவர்களுக்குள்ள இருக்கிற அவர்களை அவர்களையும் தேவன் தான் படைத்தவர். ஜெனிசிஸ் 21:27 எல்லா மனிதரையும் எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் தேவ சாயலாகப்பட்டவர்கள், அவர்களோடு நாங்கள் பகைக்க கூடாது. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், அந்த தீமையான துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் அவர்களை தவறான மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக பிசாசுகள் செயற்பட்டு நரகத்துக்கு இழுத்து செல்கிறதுனாலே அவர்கள் அப்படி செயற்படுகிறார்கள். நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய, எங்களுடைய தேவனுடைய கட்டளை. எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை முதலாவதாக, ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த மெய்யான தேவனை அன்பு கூற வேண்டும். பிறரை எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசின் கிரிகைகள், அந்த ஒவ்வொரு பிசாசுகள் பலவிதமான ஆவிகள், இந்த ஆவிகள் இருப்பதனாலதான் பொய்யின் ஆவி, திருடன் ஆவி, களவு ஆவி, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி அத்தனை தீமைகளுக்கு பின்னால ஒரு ஆவிகள் செயற்படுகிறது. அந்த ஆவிகளை அகற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது, அல்லது அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஜபிக்கும் பொழுது அந்த ஆவிகள், பரிசுத்த ஆவிக்கு முன்னாலே அவர்கள் நீக்க முடியாது. அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விடுகிறதாக இருக்கிறது. அவர்களை நாங்கள் தேவனுடைய சாயலிருந்து அசாயலாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:10 சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். பாருங்க, நாங்கள் அன்பில தான் அதிகமாக பெருக வேண்டும். பாருங்க, இயேசு கூட அந்த சிலுவையில மரிக்கும் பொழுது இவ்வளவு ஒரு துன்பம் செய்தவர்களுக்கு, அவர்களை ஆணி அடித்தவர்கள், முள்முடியால வேதனைப்படுத்தினவர்கள், 39 சவுக்கடியை கொடுத்தவர்கள், பாருங்கள், அவர்களை இயேசு நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சோவான் கூட மரிக்கும் பொழுது கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற அந்த பிசாசு தான் இவர்களுக்கு இந்த காரியங்களை செய்கிறது. இவர்களை மன்னியும் என்று சொல்லி பாருங்கள், மன்னியும் என்று மன்னிப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மன்னிக்கிறவர்களை பரலோகத்தில அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இருந்தோம். பாருங்கள், பாவ சரீரத்தோடு பாவ மனிதனாக நாங்கள் பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக. இயேசுவை நாங்கள் அறிந்து பரிசுத்த ஆவியத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இருளின் பிள்ளைகளில இருந்து, அடிமை தினத்தில இருந்து புத்திர சுவிகார ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு, பழைய பாவங்களுக்கு, சாபங்களுக்கு, பழைய இதுகளுக்கு நாங்கள் மீண்டுமாக அந்த வலையில விழுந்து விடக்கூடாது. ஊழையான சேற்றில மீண்டுமாக விழுந்து விடாமல் பாருங்கள். இயேசு கடைசியாக ரெவலேஷன் 22 அதிகாரத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவர்களை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆயிருக்கட்டும். அநீதி செய்கிறவன் அநீதி இன்னும் அநீதி, தீமை செய்கிறவர்கள் ஆனால் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க விடும், நாங்கள் ஜட்ஜ்மெண்டை எடுத்து விடக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:4 தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியான பாவங்களை செய்திருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே பாவம் என்று எங்களுக்கு கற்று தருகிறார். மோக இச்சைகளுக்கு ஏற்படாமல் நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்க அடுத்த வசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4:5 உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து சரீரத்தை பரிசுத்தமாக. பாருங்க அந்த சரீரத்துலதான் பாவம் குடிவன்றிருக்கிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இத நாங்கள் எங்களுடைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ரோமர் 12:1-2 இந்த உலகத்துக்கு உரிய இதை நாங்கள் தரிசிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாருங்கள் பாவத்தில சாபத்தில எப்படியும் வாழலாம் என்று வாழ்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோசேப்பு எப்படி வாழ்ந்து காட்டினானோ பாருங்கள், எந்த இடத்திலையும் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்தான். எந்த எல்லா ஜெயிலில போட்டார்கள், குழியில போட்டார்கள், தேவனும் அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று யோசேப்பை போல தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தில் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4:6 இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு நாள் துன்மார்க்கற்குரிய தண்டனையை அவர் உடனே கொடுப்பதில்லை, அதற்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில பாருங்கள் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர். அவர் ஒரு காலம் நேரங்களை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த உணவில்லாதவர்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர், தண்ணி ஏழைகளுக்கு உணவில்லாத ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, இந்த நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறது, நோயாளிகளை பார்க்கிறது, ஜெயிலில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை அவர் வலது பக்கத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்களை இடது பக்கம்தான் நரகத்துக்கு, பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த நரகம் என்ற இடம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், நீங்கள் பிசாசின் கிரிகைகள்ல தொடர்ந்து பாருங்கள், ஆதாம் ஏபாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஸ்தித்தார். அதன்படி நாங்களும் நன்மை தீமையை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் இயேசு, மறுபக்கம் சாத்தான். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இயேசுவின் பக்கம் ஆசீர்வாதம், மற்ற பக்கம் சாபம். இப்படியாக நன்மைகளை நாங்கள் இயேசுவின் பக்கத்துல இயேசுவுக்கு பிரியமாக நடந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில் தொடர்ந்து வாழுபவர்கள் பாருங்கள், மனம் திரும்பி விட வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்பும் பொழுது இயேசு அவருடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இயேசுவோடு சிலுவையில் அமையும் பொழுது ரெண்டு திருடர்களை சிலுவையில் அமைந்தார்கள். ஒரு திருடன் பாருங்கள், அவன் இயேசுவை பற்றி அறிந்தவனாக, இவர் ஒரு பாவம் கூட செய்யாதவர், இவரை இந்த சிலுவையில அறிந்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடத்தில மன்னிப்பு கேட்கிறான். நாங்களோ நாங்கள் செய்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஒத்துக்கொள்கிறான், தான் செய்த பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. மற்ற திருடன் பாருங்க, நீர் தெய்வம் சேலஞ்ச் பண்ணுகிறான் இயேசுவோடு, நீர் தேவனானால் எங்களை இறக்கும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு அந்த வேதனையில இப்படி உண்ணார்வ இப்படியான இருதயம், ஒரு ஒரு நேர்மையின் பக்கம் இருக்கிற இதயம் எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், அந்த அந்த அந்த அந்த திருடனை இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பால் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், உண்மை இயேசுவை பற்றி, இயேசு எல்லாருக்கும் ஒரு தீமை கூட செய்யாமல் எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசுவை பாருங்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ரிலிஜியஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக நின்றார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அவர் நன்மைதான் செய்தார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி தேவனோடு நீ ரா முழுவதும் ஜெபித்து நன்மைகளை அந்த மக்களுக்கு பெற்று கொடுத்தார். பாருங்கள், இப்படி நன்மை செய்கிறவர்களை கூட இன்றைக்கு இந்த ஊழியத்துல நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. எங்களை அழைத்தவர் நற்கிரிகைகளை செய்ய அழைத்திருக்கிறார். இயேசுவை போல நன்மையை செய்ய அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது பலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். அதை அது அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழுங்கள் என்று சொல்லி இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் அதற்குரிய பலன் பெரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அப்படியான இயேசு இரக்கம் உள்ளதேவன், கம்பாஷன் உள்ளதேவன். நாங்கள் 2 கொரிந்தியர் 6:14 பாருங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தமான பார்ட்னரை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கும் பொழுது பாருங்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும் 2 பேரும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழும். பாருங்கள், இப்படி இல்லாத குடும்பங்களில பல காலத்துக்கு பிறகு கூட அந்த பிரிவினைகள், டிவோர்ஸ் அதுகள் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகத்தான் பரிசுத்த அந்நிய நுகத்தில வேதாகமத்தில சொல்லப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? ஒளி இயேசுவாக இருக்கிறார், இருள் பிசாசாக இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய வெளிச்சத்தை தேவனங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. பாருங்கள், அவர்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், அவர்களை அன்பு கூற வேண்டும். ஆனால் எங்களுடைய சடங்காச்சாரங்களில் நாங்கள் போய் அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் செய்கிற காரியங்களில நாங்கள் பங்கேற்க கூடாது. இப்படியாக தேவர் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். தேவனுடைய அடுத்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, நீங்கள் ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய ஆலயம். பாருங்கள், எங்களுடைய ஹெவன்லி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிறார். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தை, இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், சிலை வணக்கம் உள்ளவர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய தெய்வங்களை தேடுவார்கள். கண்கள் பார்வைக்கூடாக அல்லது கைகளினால் தொடுதலின் மூலமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை, இன்ன உள்ளான மனிதன் இல்லை, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடுகிறோம். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து பரிசுத்தரை அழைத்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீங்க மதங்களில காணப்படுகிற காரியங்கள், பாவத்தில பாவ காரியங்கள், இப்படியான பாவத்தை செய்கிற மக்களோடு நாங்களும் அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுடைய சரீரங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு, பரிசுத்தமாக இருந்தா தான் எங்களுடைய தேவனங்களை எங்களை ஏற்றி கொள்ளுவார். அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். அப்போது நான் உங்களை ஏற்றிக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த ராஜ்யத்தில வாழுவதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் ரெண்டு கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பாருங்க, நாங்கள் பரிசுத்த எப்பொழுதும் எங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, பாவ உணர்வுகள் வரும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்ற ஒரு உணர்வோடு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான் பரலோக பிரஞ்சை நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியாக தேவனங்களை தெரிந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்படும் பொழுது நாங்கள் பிசாசை அழைக்கிறோம். ஒரு பாவம் செய்ய சிந்தனைகள் வரும் பொழுது, செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் எங்களுக்கு வந்து எங்களை அடிமைப்படுத்தி விடுவான். ஒரு தவறுகள் செய்வதன் மூலமாக, போய் சொல்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். பல அப்படி பணங்களை தந்து எங்களை இறுதியாக அந்த படத்தினூடாக ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பிசாசு தவறான வழியில உழைக்கிற பணங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, 1வது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். எங்களுடைய தேவை எல்லாவற்றையும் அவரை தேடும் பொழுது அவர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையில உண்மை உள்ளவர். துன்மார்கள் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நாங்கள் செய்கிறது வாக்கியமில்லை என்றால் நாங்கள் எங்களையே நாங்கள் செட் பண்ணி திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். லேவியராகமம் 11:44 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. பதினொன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் இந்த ஊரும் பிராணிகள், பாம்பு, பல்லி, இப்படியான இந்த ஊரும் பிராணிகளை அவர்கள் தெய்வங்களாக கும்பிடுகிறார்கள். தேவனுக்கு அருவருப்பானவை. பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக ஊரும் பிராணிகளை வணங்கும் பொழுது தேவன் அருவருக்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறதாக தேவன் பார்க்கிறார். அருவறுப்பான காரியங்கள், எங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் லேவியராக 11:45 நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்கள். பாருங்கள், எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனம், அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை கடினமாக்கினான் இந்த பார்வோன் ராஜா. அவர்களை பாருங்கள், இப்படியான அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு மனிதர்கள் இந்த பாவ அடிமைத்தனம், பிசாசனுடைய அடிமைத்தனம், இப்படியான மாம்ச குணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தனில் இருந்தால் இன்றைக்கும் அந்த தேவன் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால செயற்பட முடியும். பாருங்கள், ஏசாயா 35:8 அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி. பரலோது போக வேண்டுமாக இருந்தால் இயேசுதான் வழி, பரிசுத்த பெரும் பாதையான வழி, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பாருங்கள், பேதை என்று சொல்வது யார் சொன்னாலும் நம்பி விடுவார்கள், நம்பி பாருங்கள் விழுந்து போவார்கள். தவறான பொய்யை சொன்னாலும் நம்பி விடுவார்கள் பேதைகள். ஆனால் அவர்கள் இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பேதைகளாயிருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவதில்லை. தேவனந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வழியில போறதற்கு அந்த எல்லாரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எசேக்கியேல் 36:25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பன்னிரண்டு மதங்களில் உள்ளவர்கள் உங்களுடைய நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அவர் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது சுத்தமான ஜலத்தை என் மேல தெளியும், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களை உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அவர் தான் எங்களை சுத்தமாக்க வேண்டும். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் இந்த நரகலான விக்கிரகங்களை வணங்க மாட்டேன், அருவறுப்பான காரியங்களை செய்ய மாட்டேன். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பாருங்கள் அந்த உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது கழுவி விடுவார். அடுத்ததாக அவர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்துப்பட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த கிட்லர் பார்வோன் போன்றவர்களிடத்துல கடின இருதயம் இருக்கும். சில இப்ப கம்யூனிஸ்ட் கண்டிகள்ல கடின இருதயத்தோடு தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த மெயின் ஆக்கள் எல்லாரும் இருப்பார்கள். இந்த ஈரான் தேசத்துல அந்த மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொல்லுவது வெட்டுவது பிசாசனுடைய கிரியைகளோடு இப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைத்திருப்பார்கள் துரைத்த ஆவிகளாக. இப்படியான இயேசு இடத்துல வந்தால் இயேசு ஒன்று இருதயத்தை மாற்றுவார். கடின இருதயத்தை, கல்லான இருதயத்தை, தசையான இருதயமாக இயேசு இடத்துல இயேசு மாற்றுவார். அத்தோடு நவமான இருதயத்தை கொடுத்து அதோடு புதிய ஆவியை அந்த பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தருவார். பாருங்கள், சகை என்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சகையு 19:10 சகை என்ற மனிதன் இயேசுவை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவன் ஒரு குள்ளனாக இருந்தபடியால் கட்டாத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். பாருங்கள், அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் டேக்ஸ் கலெக்டர், இவனோடு பொல்லாதவன், தீமை செய்கிறவன். இயேசு அவனை இடைப்படுகிறான். பாருங்கள், அவன் இயேசுவை தேடுகிறான், அவன் இருதயத்துல தேடுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ இவ்வளவு அற்புதம் செய்த தேவனை நான் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று மரத்தில் ஏறி இருக்கிறான். பாருங்கள், இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்த பொழுது சகையுவே இறங்கி வா, பாருங்க, அவருடைய இருதயம் இயேசு கூப்பிட்டபொழுது அவருடைய இருதயம் மாறுகிறது. நான் என்னுடைய ஆஸ்தியில் அரவாசியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், நான் தவறாக வேண்டின பணங்களில நாலு மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இதுதான் இயேசு இடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய கல்லான குணங்கள் கல்லான இதுகள் சதியாக மாறும். உங்களுடைய பிசாசின் ஆவிகள் தீமையான ஆவிகள் தான் உங்களுடைய இருதயத்துல வேலை செய்யும். இந்த ஆவிகள் வெளியில போய் பரிசுத்த ஆவி புதிதான ஆவி வந்து உங்களை

மேலேங்க கடுக்கள்ளவும் பயமில்லைங்க லாலா லாலா லாலா லாலா.

0: Praise the Lord, Pastor.
1: Praise the Lord. Praise the Lord.
0: Praise the Lord. Praise the Lord. சிரிப்போடு வந்திருக்கிறீர்கள். சிரிப்போடு வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளில் உங்களுடைய செய்திக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அநேக தேசங்களிலே அநேக பிள்ளைகள் உங்களுடைய செய்தியை கேட்க காத்திருக்கிறார்கள். நீங்க அநேக அஞ்சு மணிக்கே வந்துட்டீர்கள், பரவாயில்ல. இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்க.
1: ஆமென். நல்லது. நாம சங்கமம் நிகழ்ச்சி வழியாக நித்திய வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்க. நாம நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், இருபத்தி ஓராவது அதிகாரம் 36வது வசனமும் 28வது வசனத்தை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 28வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், இவைகள் லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நல்லது. நான் இந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்போடு கூட நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கலாம். என்ன தலைப்பு என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். அழகவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையின் காதுகளில் கேட்க வேண்டிய 4 சத்தங்கள். இந்த உலகத்துல எத்தனையோ வகை வகையான சத்தங்கள் பெருகி கொண்டே போகிறது. இவ்வளவோ சத்தங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலையில எழுந்து நித்திரைக்கு போகிற வரையிலும் எத்தனையோ வகை வகையான விதவிதமான சத்தங்களை நாம கேட்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுகளில் எப்பொழுதும் கேட்க வேண்டிய 4 விதமான சத்தங்கள் என்ற தலைப்புல நான் மிக வேகமாக ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க வாசிக்க கேட்கலாம். முதலாவது சத்தம் ஏசாயா 6:8 வசனம். ஏசாயா 6:8 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். ஏன்னா 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்ல கவனிங்க, பரலோக தேவனுடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, யார் என் காரியமாய் போவார், யார் என் வேலையாய் போவார் என்கிற ஒரு பிதாவினுடைய ஏக்க குரலை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து கவனிக்கிறோம். மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். இரண்டாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா 16வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27-28 வசனங்களை கவனிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல அடிப்பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு ஐஸ்வர்ய வான் அவன் சொல்லுகிறான், ஐயோ வேதனை நிறைந்த இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வராதபடிக்கு யாரையாவது அனுப்பி அந்த சகோதரர்களை தடுத்து நிறுத்த சொல்லுமே அப்படின்னு நரக பாதாளத்துல இருந்தும் ஒரு சத்தம் கேட்கிறது. இன்னொரு சத்தத்தை குறித்து வேதத்துல நாம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது இப்படி நாங்க வாசிக்கிறோம், 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் 16:9-10 வசனங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அழைத்தார் என்று தான் நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, 4வது இன்னொரு இடத்துல இப்படி ஒரு சத்தத்தை நாம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் இப்படி நாம வாசிக்கிறோம், 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதே. நல்ல கவனிங்க, 4 விதமான சத்தம். உயர வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பூமிக்கு மேல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, அதே நேரத்துல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. 4 வகையான சத்தங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கு இந்த சத்தம் எல்லாவற்றையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள்னு சொன்னால், ஆண்டவருடைய முழு ஏக்கமும் முழு பாரமும் எதுவென்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பது. தேவன் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லணும், இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லணும். அழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்துல இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று கத்த பிரித்தெடுப்பதற்காக அந்த பெரிய வேலையை ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் அந்த ஏசாயா 6:8 கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு ஏக்கத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்மிடத்துல ஒரு உதவி கேட்டு கையேந்து நிற்கிறது போல ஆண்டவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், யார் போவார் என் காரியமாய், என் வேலையா யார் போவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தம் இன்றைக்கு நம்முடைய காதுகளில கேட்குமானால், அல்லது அந்த நரக பாதாளத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது போல, யாரையாவது அனுப்பும், என் சகோதரர்கள் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில கேட்குமானால், எனக்கு பிரியமான தேவதானமே, ஒரு ஆத்தும பாரம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை அவ்வளவு பெரிய ஆத்தும தாகமுடையவனாய் மாற்றினது இதுதான். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனை அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் ஊண்டி தள்ளிக்கொண்டே இருந்து புறப்பட்டு போ, யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த இடத்துல கண்டாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு, எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லு. அந்த சத்தத்தை கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானது, இந்த சிந்தையோடு கூட, இந்த நினைவுகளோடு கூட உங்கள் சிந்திக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 வகையான சத்தம் நம்மை கவ்வி பிடிக்கட்டும், நம்மளை ஊண்டி தள்ளட்டும், ஒரு ஆத்தும ஆதாயகனாய் எங்களை மாற்றட்டும், சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு சுவிசேஷ வீரனாய் அது எங்களை மாற்றட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த சிந்தையோடு கூட நாம நேர அந்த மற்ற வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல எப்படி வாசிக்கிறோம். என்ன அங்க நாங்க வாசிக்கிறோம், 36வது வசனம். லூக்கா 21:36, மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறார். நாம் ஒரு நாள் அவருக்கு முன்பதாக நாம் நிற்க போகிறோம். அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது பூனி குறுகி வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்பவர்களாக அல்ல. பைபிள் சொல்லுகிறது 28வது வசனம் சொல்லுகிறது, தலையை நிமிர்த்தி உங்கள் தலைகளை உயர்த்தி மிகுந்த பலத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த பூமியிலே தேவனே நீர் எனக்கு கொடுத்த வாழ்நாளில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு அவர் சமூகத்துல நாம் நிற்கும்படியாக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு நாள் நிக்க போகிறோம். நாம் எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மாவட்டத்துல இருந்தாலும், எந்த மூல முழுக்கல இருந்தாலும், நாம் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க போகிறோம். வெறும் கையனாக அல்ல, வெறும் கையோடு கூட போய் வெட்கத்தோடு நிற்பவர்களாக அல்ல, ஆண்டவர சமூகத்துல எதையாகிலும் சாதித்தவர்களாய், எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்தவர்களாய், ஒரு கூட்ட சனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர் சமூகத்துல நாம் நிற்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். நாம் தேவ சமூகத்துக்கு முன்னதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் நிக்க போகிறோம். நல்லது. நான் இந்த இடத்துல 2-3 குறிப்புகளை மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில், அது மனுஷகுமாரனுடைய முன்பதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்களை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு 4 காரியங்கள். வேத வசனங்களோடு கூட நாம் அவைகளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் கவனிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு வல்லமை உண்டென்றால், ஒரு சக்தி உண்டென்றால், ஒரு காரியம் உண்டென்றால், வேதம் சொல்லுகிறது பாவம் உங்களை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க விடாதபடி அது உங்களை தடை செய்துவிடும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதுவரையும் தேவனோடு கரம் கோர்த்து உலாவிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவா, நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனோடு கூட எப்பொழுதும் தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷர்கள். ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய போது, தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பொழுது, அதுக்கு பின்னதாக அவர்களால் நிற்க முடியாமல் போய்விட்டது. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு சின்ன தவறு தான், சின்ன பாவம் தான், ஒரு சின்ன மீறுதல் தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தான், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் தான், நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள், அது தேவனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்து விடுகிறது. தேவ சமூகத்துல நின்ற ஆதாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறான். காரணம் என்ன? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம நிறைய பார்க்கலாம். இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து நான் கொஞ்சம் உங்களோடு கூட சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 19வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம், வேதம் சொல்லுகிறது 19வது அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. பாவமானது ஒரு வளரும் தன்மை உடையது என்று வேதம் சொல்லுகிறது. பாவமானது எப்படிப்பட்டதாம்? அது ஒரு வளரும் தன்மை உடையது. சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமமாகி உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல பாவத்தினுடைய தன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறான். முதலாவது சொல்லுகிறான் தன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறான், இரண்டாவது சொல்லுகிறான் மறைவான குற்றம் என்று சொல்லுகிறான், மூன்றாவது சொல்லுகிறான் துணிகரமான பாவங்கள் என்று சொல்லுகிறான், நாலாவது சொல்லுகிறான் பெரும் பாதகம் என்று சொல்லுகிறான். சாதாரணமான ஒன்று அல்ல பாவம் என்பது. நாம் ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவோமா இருந்தால் அது வளர ஆரம்பித்து விடும், பெரும் பாதகத்துக்கு நேராய் அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது சின்ன சின்ன தவறுகள் தான், அதை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம சரி செய்ய தவறிவிட்டோம் என்றால் சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய துணிகரமான காரியங்களுக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், பெரும் பாதகத்துக்கு அது நம்ம இழுத்து கொண்டு போய்விடும், மறைவான பாவங்களுக்கு அது நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாவமானது சிறிதாக நமக்குள் நுழைகிறது, அது பெரிய பெரிய அளவு அது வளர ஆரம்பித்து விடுகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தை விட்டு அது நம்மை பிரித்து விடுகிறது, தேவனுக்கு முன்னதாக நிற்க விடாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. ஆகவே முதலாவது மனுஷகுமாரனுக்கு முன்னதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற ஒரு காரியம் உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது பாவம் நம்மை தடுத்து விடுகிறது. இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, இரண்டாவது வார வசனங்கள் நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் நான்காவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 16வது வசனம், ஆதியாகமம் 4:16. அப்படியே காயும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதெனுக்கு கிழக்கான நோத்தின் தேசத்திலே குடியிருந்தான். அழகவனிங்க, சகோதர பகை நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணிவிடும். நல்லா நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற ஒரு தீய சக்தி உண்டென்றால், ஒரு வல்லமை உண்டென்றால் வேதம் சொல்லுகிறது சகோதர பகை நம்மை மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு அது தடை செய்துவிடும். நம்மட வாழ்க்கையில நம் அநேக சகோதரர்களோடு பழகிறோம், அநேக நபர்களோடு நாம் நேரம் செலவிடுகிறோம், தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது, பிழைகள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை நாம் அப்பப்போ மன்னித்து மறந்து விடுவோமா இருந்தால் நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நிற்க பாத்திரவான்களாய் மாறிவிடுவோம். காயினுடைய காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன், என்ன அங்கு நடந்தது? ரெண்டு பேரும் நன்றாக தான் இருந்தார்கள். இந்த காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து தேவன் அங்கீகரித்தார் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் அவர்கள் நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்த பொழுது தன்னுடைய சகோதரன் இவ்வளவாயும் அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காயும் என்ன செய்யலையாம், சந்தோஷப்படல, அதை குறித்து எரிச்சலை அடைந்தான், பொறாமைப்பட்டான், கொலை செய்கிற அளவுக்கு அவன் கடந்து போய்விட்டான். இதனுடைய தாக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளை சந்நிதியில நிற்க முடியாதபடிக்கு அவன் துரத்தப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்களை தப்புதங்களை தவறுகளை மீறுதல்களை நாம் தயவாக மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 23, 24, 25 வசனங்களில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாக, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்துக்கு ஒப்புக்கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்துல ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. நல்ல கவனிக்க, வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புங்க, ஒப்புரவாகுங்க, நல் மனம் பொருந்துங்க. ஒரு நாள் நாம் மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிக்க வேண்டியதாயிருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலதரப்பட்ட மனுஷர்கள் தான், ஆனா அவர்களோடு சேர்ந்து கரம் கோர்த்து பயணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே, ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 18 அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 30 வசனத்தை பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபிடத்தை அவன் செப்பனிட்டான். நல்லா வசனத்தை கவனிச்சு பாருங்க, பிரிந்து கிடந்த கோத்திரத்தார், அங்காங்கே இஸ்ரேல் கோத்திரம் யூதா கோத்திரமாக இப்படி பிரிந்து கிடந்த கோத்திரத்தார் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து வேதம் சொல்லுகிறது அவன் சகல பலிபீடங்களையும் செப்பனிட்டான். சரி செய்ய வேண்டியதை சரி செய்தான், சீர் செய்ய வேண்டியதை சீர் செய்தான். வேதம் சொல்லுகிற அந்த பகுதியை வாசித்து பாருங்கள், என்னை கேட்டறிலும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்த அந்த பலிகளை எல்லாம் அச்சித்து போட ஆரம்பித்தது. நாம் சகோதரர்களாக ஒருமித்து நிக்கிற பொழுது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி விட முடியும். நாம் ஒருமித்து காரியங்களை செய்யும் பொழுது பெரிய அசைவை நம்மளால கொண்டு வந்து விட முடியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து பகைத்து பட்சித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிராமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் தேசத்துல ஒரு பெரிய காரியம் நடைபெற வேண்டுமா, நான் என்னுடைய பகுதியில நான் சீர் செய்ய வேண்டியதும் சரி செய்ய வேண்டியதை நான் சரி செய்து முன்னேறி கடந்து செல்ல வேண்டியவனாக நான் இருக்கிறேன். மூன்றாவதாக வேதம் சொல்லுவது மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நம்மை நிற்க விடாதபடிக்கு தடை செய்கிற மூன்றாவது காரியம் வசனம் சொல்லுகிறது எசேக்கியேல் புஸ்தகம் பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 28 எசேக்கியேல் 28 வசனம் சொல்லுகிறது எசேக்கியேல் 13 தொடக்கம் 17 வசனம் வரை வாசித்து பாருங்களேன். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதோனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமதகம் யஸ்பி யந்திர நீளம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல பாத்தியங்களோடு உன் நாகசுரம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 28 வசனத்திலிருந்து பாருங்களேன் 17 வசனம் வரைக்கும், 17 வசனம் இப்படி முடிகிறது, நீ உன் அழகினால் உன் இருதய மேட்டிமை ஆயிற்று, உன் மீறுதலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பதாக வேடிக்கையாக்குவேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது பெருமை மன மேட்டிமை தேவ சமூகத்துல இருந்து நம்மை தள்ளி விடுகிறது. நாம் மனுஷகுமாரனுக்கு நிக்க முடியாதபடிக்கு அது நம்மை தடை செய்து விடுகிறது. மன மேட்டிமை பெருமை நம்மை தடை செய்கிற தீய சக்திகளாகும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூசிபர் என்கிற ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவ சமூகத்துல நின்ற ஒரு தூதன், இன்றைக்கு பேயாக பிசாசாக பூமியை கெடுத்து நாசமாக்குற ஒரு மோசமான ஆளாக சுற்றி திரிய காரணம் என்ன, ஒரு நாள் அவனுடைய மனதுல ஒரு மேட்டிமை வந்தது, ஒரு பெருமை வந்தது, என்ன நானும் தேவனை போல ஆகுவேன், நானும் இந்த ஆராதனைகளுக்கெல்லாம் பாத்திரவனாய் மாறுவேன் என்கிற ஒரு எண்ணம் வந்த மாத்திரத்துல தேவன் அவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பெரிய விருப்பம் என்னவென்றால் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதுதான், நம்மை மேன்மையாக சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பதுதான். தேவன் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும், இன்னும் நான் உங்களுடைய பலத்தின் மேல பலன் அடையும், மகிமை மேல மகிமையை காணும், கிருபை மேல கிருபை பெறணும் என்று நம்மை தாழ்த்தி தாழ்த்தி தேவ சமூகத்துல நாம் முன்னேறி போக வேண்டுமே ஒழிய நாம் பெருமையாக எதையும் சொல்லிடக்கூடாது, பெருமையாக எதையும் பேசிடக்கூடாது. தானியேல் 4:6 ஒரு நேபுக்கேச்சர் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபெரிய பாபிலோன். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டளையிடுகிறான். எதிர்த்து நிற்கிறார். பெருமையாய் பேசுகிறவர்கள் ரொம்ப கவனமா நாம இருக்கணும். தேவன் நம்மளை எவ்வளவு உயர்த்திருந்தாலும், ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, எந்த இடத்திலையும் கத்து நம்மளை உயர்த்தி வைத்திருந்தாலும், நம்மை தாழ்த்தி நம்ம தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோமா என்று சொன்னால், தேவன் நம்மை மேன்மையாக வைக்க அவர் ஆரம்பிக்கிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:18 வசனம் சொல்லுகிறது. 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லூக்கா 18:8 வசனம் சொல்லுகிறது பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாச குறை நீங்க இந்த நாட்களில, இந்த கடைசி நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னவென்றால், விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதுதான், விசுவாசத்துல உறுதியாய் இருப்பதுதான். இந்த நாட்கள் மிக மோசமாக சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து, எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கெடுக்கலாம், அழிக்கலாம், அதை ஒன்றுமில்லாதபடி எல்லாவற்றையும் எடுத்து போடலாம் என்று போராடுகிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். லூக்கா 22 வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது லூக்கா 22:31 வசனம், பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மேல் வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 30 வசனத்துல இப்படி சொல்லுவார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த திட்டங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை குறித்து பேசும்போது சொல்வார், நீங்க ஒரு காலம் வரும், நீங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, இஸ்ரவேல இருக்கிற 12 கோத்திரத்தின் சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க என்னோட கூட பந்தி இருப்பீங்க. ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. இதை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உடனே 31:2 வசனம் சொல்கிறது, சாத்தான் அவனை சுலகுனாலே புடைக்கிறதுக்கு தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் சாத்தான் தேவனுடைய உத்தரவை பெற்று சோதிப்பதுக்கு அவன் கடந்து வருவான். எதற்காக கடந்து வருவான் தெரியுமா? உங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்கு தான். தேவன் தொடக்கின, தேவன் முடிக்கிற அந்த விசுவாசத்தை உங்களிலிருந்து எப்படியாவது நீக்கி போட வேண்டும் என்பதுதான். அந்த யோபோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, எந்த வகையிலும் சாத்தான் அந்த சோதனை காரர்களை கொண்டு பாருங்க, ஆடு மேய்த்தவன் எல்லா ஆடுகளும் சாகிறது, ஆனா ஒரு வேலைக்காரனை மாத்திரம் சாத்தான் நிறுத்தி வைத்திருந்தான். வீட்டுல எல்லாரும் மடிந்து போறாங்க, ஆனா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனை மாத்திரம் ஏன் அவன் அப்படி வைத்திருந்தார் இந்த சாத்தான்? நல்லா கவனிங்க, இவன் ஓடி போய் அந்த யோபுக்கு சொல்ற பொழுது, யோபு தான் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி வேதனையோடு ஆண்டவரும் மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். கடைசியாக எல்லா முயற்சியையும் செய்து பார்க்கிறான். யோபு கொஞ்சமும் அசைகிற மாதிரி இல்லை. தன்னுடைய மனைவியையாவது பயன்படுத்தி அந்த மனைவியை குறித்து பேசும்போது அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். எல்லா வகையிலும் அவன் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை அவனிருந்து எடுத்து போடுகிறதுக்கு அந்த சாத்தான் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையிலும் நான் கொஞ்சமும் அசைய மாட்டேன் என்று சொல்லி நல்ல கவனிங்க. ஆகவே கடைசி காலத்துல வாழ்கிற இந்த நாட்களில நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த விசுவாசத்தை தக்க வச்சு கொள்வதுக்கு, பாதுகாத்துக் கொள்வதுக்கு. ஏன்னா நீங்க வசனங்களை நிறைய சொல்ல முடியும், வசனங்களை பாருங்க. ஒரு ஒன்று தீபத்தின் புஸ்தகம் வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு தீமத்தை 4:7 நாங்க இப்படி வாசிக்கிறோம். ரெண்டு தீமத்தையும் புத்தகம் 4:7 இப்படி வாசிக்கிறோம். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், அதோடு அவர் நின்று விழுந்தான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சவால் இந்த காலத்துல, இந்த நேரத்துல சத்துரு உங்களை இலக்கு வைத்து தாக்குறதுக்கான முதல் காரணம் உங்களில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் எடுத்து போட வேண்டும் என்பதுதான். இன்னொரு வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 Timothy 4:1 சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட வஞ்சிக்கிற ஆவிகளின் பிசாசுகள் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு காலம் வரும், தேவனுடைய சனங்கள் வஞ்சிக்கிற போதனையில சிக்குண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காலம் வரும். யூதா எழுதின சுவிசேஷத்தை பாருங்களேன், யூதா எழுதின புஸ்தகம் வெளிப்படுத்தினுக்கு முன்பதா இருக்கிற புஸ்தகம் 3 இப்படி வாசிக்கிறோம். யூதா 3 அதிகாரம் அதுல இல்ல, நாம 3 பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கு. பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். ஒரு விசுவாச போராட்டம் வரும் கடைசி நாட்களில நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில. சத்துரு தன்னுடைய கைகளில எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்னவென்றால், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை சிதறடிப்பதுதான், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வேரோடு புட்டிங்கி எறிவதுதான். என்ன முயற்சி செய்து ஆகிலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலை கூட நாமும் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் 1 Timothy 1:18 18-19 வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லு, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் பிரயாணத்துக்கு அதை ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு கப்பல் ஒரு ஓட்டம் விழுந்துட்டுன்னு சொன்னா அந்த கப்பல் உடனே மூழ்கி விடுவது இல்லை, அது படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அது அப்படியே ஒரு பெரிய நீண்ட காலம் எடுக்கும். அந்த கால இடைவெளியில கடைசியில இறுதி முடிவு என்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கி விடக்கூடியதா இருக்கும். இன்றைக்கும் சத்துரு நம்மட வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு சத்தப்படாம இருக்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஓட்டையானது ஒரு நாள் இந்த முழு கப்பலையே மூழ்கடித்து விடும் என்று சொல்லி. இந்த கப்பல் கரை சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இந்த கப்பல் இலக்கை நோக்கி பயணிக்கிற கப்பலா இருந்தாலும் கரை போய் சேருகிற ஒரு கப்பல் அல்ல, இடையிலே மூழ்கி விடக்கூடிய கப்பல். காரணம் என்ன? விசுவாசத்தை எப்படி ஆகிலும் சேதப்படுத்தி விட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து போட வேண்டும், விசுவாசத்தை எப்படி ஆகிலும் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்கி போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளில விசுவாசத்தை காண்பாரோ. நல்ல கவனிங்க, நல்லா நமக்கு ஜெபிக்க தெரியும், நல்லா ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமாய் வாழ தெரியும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆழமாய் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய சவாலாகும். ஏதோ நம்ம வாயினால பேசி போகிறதுனால அல்ல, ஆராதனைகளுக்கு போய் கலந்து போகிறதுனால அல்ல, எந்த சோதனையிலும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நாம் தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நன்றாக நீங்க நான்கு விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பாவம் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி தடை செய்து விடும். சகோதர பகை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி நம்மை தடை செய்து விடும். பெருமை நம்மை தேவ சமூகத்துல நிற்க விடாதபடி தடை செய்து விடும். கடைசியாக விசுவாச குறைவு நாம் தேவ சமூகத்துல நிற்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இவைகளை மனதில கொள்வோம். நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய எண்ணம் எல்லாம், நம்முடைய இயக்கம் எல்லாம் நாங்க முன்பு பார்த்தோம் இல்லையா, முன்பு வாசித்தோம் இல்லையா, நான்கு வகையான சத்தம் இந்த உலகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த மக்கதுனியா மனுஷன் வந்து நின்று கூப்பிட்டது போல இன்றைக்கும் கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் ஏங்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, பட்டணங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, தேசங்கள்ல இருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்றி சொல்ல மாட்டாங்களா, யாராவது எங்களை நல்வழிப்படுத்த மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா. நரக பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த நரக வேதனைக்கு நான் தான் உள்ளே வந்துட்டேன், நான் தான் தவறுதலா இங்க உள்ள வந்துட்டேன், நான் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்த எல்லாவற்றையும் நான் தள்ளி விட்டுட்டு என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அநியாயத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் நான் இந்த இடத்துல வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா என் சகோதரர்கள் அங்கு வந்துட வேணாம், யாரையாகில அனுப்புங்கள். பரல நரக பாதாளத்துல இருந்து கேட்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கட்டும். தேவனுடைய இயக்கத்தை பாருங்க. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, யார் என் காரியமாய் போவார், யார் என்னுடைய வேலையாய் போவார், அழிந்து போகிற ஜனங்களுக்கு என் செய்தியை சுமந்து கொண்டு யார் போவார் என்கிற அந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு பவுலை போல. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, 1 Corinthians 9:6 இப்படி நாம வாசிக்கிறோம், பவுலை போல ஆண்டவரே என்னை அனுப்பும், ஒரு ஏசாவை போல என்னை அனுப்பும், ஒரு பவுலை போல நான் இந்த தேசங்களுக்கு, இந்த பட்டணங்களுக்கு, இந்த கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை அனுப்பும், நான் அதுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படியானால் தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில இவ்வளவோ வகை வகையான விதவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சத்தம் வானத்துல இருந்து கேட்கிறது, நரக பாதாளத்துல இருந்து கேட்கிறது, மக்கதோனியா மனுஷனை போல கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது, ஆண்டவரே பவுலுடைய உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்கிற அந்த பாக்கியம் எனக்கு தாரும். என்னையும் பவுலை போல ஆத்தும ஆதாயகனாய் மாற்றும். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்தும பாரம், பரவி செல்லுகிற ஒரு ஆத்தும பாரம் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே இந்த சத்தங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வரட்டும். என்னை மீட்டு ரட்சித்த ஆண்டவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டு அந்த ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த பெரிய தாக்கம், பெரிய பாரம் என்னை கவ்வி பிடிக்கட்டும். உம்முடைய கரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுனும் வல்லமுள்ள நாமத்துல நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் என்ன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாத்த சாமுவேல் ரீஸ். இங்க வேதாமத்துல உள்ள அதிகாரம் வசனம் எல்லாத்தையும் தொகுத்து விட்டீர்கள். அப்படியாக நாலு காற்று, நாலு சத்தம் முந்தியோர் செய்து கொடுத்தீர்கள். நாலு காற்று, இப்பொழுது நாலு சத்தம், அதாவது உயர வானத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, கிராமத்திலிருந்து, மனுஷத்திலிருந்து. அருமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்தது தடை செய்கிறது. ஆதியாம் பாவம், சகோதர பகை, பெருமை, விசுவாச குறைவு. இவ்வளவு காரியங்களையும் வேதாமத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி தொகுத்தீர்கள் என்பதை சிந்திக்க வந்துருக்கிறேன். இத்தனை அதிகாரங்களை இத்தனை வார்த்தையை தொகுத்து தொகுத்து வேதாமத்துள்ள அதிகமான அதிகாரங்களை வார்த்தையை தொகுத்து இந்த செய்தியை கொடுத்திருந்தார். மிகவும் மிக ஒரு ஆசிரமம் இருக்குது. நான் சிந்திக்கிறேன், உங்களுக்கு நாலு காட்டு, நான் நாலு நாலு என்று வருகிறது சிந்தனை இருக்கு. நாலு காட்டு சொன்னீங்க, நாலு சட்டம் சொல்றீங்க, ஏன் பாஸ்டருக்கு நாலு நாலு வருதுன்னு ஒரு சிந்தனை இருக்கு. அருமையான அருமையான வாசகம். இது எனக்கு பிடிச்சது. அந்த பாதாளத்திலிருந்து வரும் சத்தம் இதுதான் எனக்கு பிடிச்சது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. ஐயா நான் தான் வந்துட்டேன், இந்த சோதனை சோதனை இருக்கு, இப்ப சொல்லுங்க. பாத்திரனாலும் நடக்காது. அருமையான எங்கே இருந்து எல்லாம் தொகுத்தீங்கன்னு நான் அறிய மாட்டேன். அடுத்தது இந்த மனுஷ இருதயத்திலிருந்து வர்றது நல்ல நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறீர்கள். இதை நான் இன்னை மறு உழைப்பில் கேட்பேன். இந்த இப்ப கேட்டுட்டு மறு உழைப்பில் ஆறுல கேட்டாத்தான் இன்னும் அதிகமாக விளங்கும் எனக்கு. நல்ல செய்தி பாச. நீங்க எத்தனை எவ்வளவு நேரம் எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. செய்தியை நீங்க ஏற்படுத்துறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மத்தியமா வந்திருக்கு. குறைஞ்சது அவ்வளவு நேரத்தில் தேவனுக்காக நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துக்கிற பாது. உண்மையில இந்த வார்த்தை உலகமங்கும் விதைக்கப்படும். 1982 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாம் விதைக்கப்படும். எல்லாரும் ஆண்டோட சொந்தம் ஏற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதம் உங்களும் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் சபைக்கு தான் வேறு. ஆமே உங்கள் ஊழியங்களையும் கைது செய்ய காரியங்கள் மட்டக்குழப்பே முடிவதே தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகலோ. அருமையான செய்தி. இவ்வளவு செய்தியை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். செய்தியை கொடுக்கிறது மிக மிக கஷ்டம். செய்தி கொடுக்கிறது தான் அந்த அருமை தெரியும். மறுபடியும் இதை கேளுங்கள், ஆசீர்வாத பெற்றுக்கங்கள், கத்தவங்களை ஆசீர்வாதாங்க. சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி, ஓகே ஓகே, முடிஞ்சே தேடுங்கம்மா பொதுவாக.
2: அருமையான வார்த்தைகள். நான் பிந்தி வந்தாலும் அந்த நீங்க கொடுத்த வார்த்தையே எனக்கு அது இந்த நாளைக்கு போதும். நன்றி பாஸ்டர், கத்தவங்களை ஆசீர்வதித்துங்கள். எங்களை மத்தியில் கொண்டு சேர்த்த கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். உங்களோட ஊழியத்தோட கத்த கூட இருந்து இன்னும் அதிகமாக அவர் உங்களை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை அழைத்த அன்புக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை வாழ்த்துகிறேன். சங்கமம் சங்கமம் வானொலி குடும்பத்தார் மூலமாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். அருமையான வார்த்தையெல்லாமே. அதே போல கத்தர் சொல்றார், கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளும் அவ்வளவு அந்த உறுதியாகவும் அவருக்குள்ள நாங்கள் இவ்வளவு மகிழ்ந்து அவருக்குள்ள நாங்கள் அவருடைய அன்பையும் விசுவத்தையும் நம்பிக்கையும் எங்களோட வாழ்க்கையில அவருக்குள்ள உறுதியா இருக்க வேணும் என்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இங்க நன்றி பார்த்து காட் பிளஸ் யூ. எனவே அதே போல கத்தரின்றி இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்தார். நான் பிந்தி வந்தாலும் கத்த சில வார்த்தைகளை கொடுத்து என்னத்தோட கூடியதா இருந்துச்சு. கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஜெபத்தை எடுப்போம். நன்றி இயேசுவே அப்பா, வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவது மகேந்திரன் ஐயாக்கா வந்து நான் ஜெபிக்கிறனானவர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களோட கிருபை மூலமாக அவரை தாங்கி நடத்தி ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே அவரை பயந்து கொடுக்கறதுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று இன்று மாறாதவர், இன்றும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவது எங்களுக்கு நோக்கமா இருக்குது. ஆன பிரியா நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்தவர்கள் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா. நீங்க இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை கேட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள மறைத்து வைத்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமாயிருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள புதிதாக்கி ஒவ்வொரு நிமிடம் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட அந்த புதிதான வார்த்தையில நீங்க வல்லமையும் வெள்ளனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியபடி இப்பொழுது எங்கள் மத்தியில் நீங்க உங்களுடைய ஆவியை ஊற்றி எங்களை பெலப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவாக இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இரவும் பகலும் ஆண்டவரே உங்களுக்காவது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை அவள் நேரத்தை அப்ப ஒதுக்கி வைத்து உங்களையும் மையப்படுத்துறதுக்கு அவர்களை அழைத்த அந்த மகாபிரதன அன்புக்கு நீ நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை உங்களுடைய சிறையின் கீழே மறைத்து வைத்து அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி நான் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரஞ்சித் சிஸ்டருக்கான ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவரே அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தையை உயர்த்த வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் எங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த அருமையான ஒரு கத்தரட ஊழியக்கார் இரவும் பகலும் ஒரு நிமிடமும் அசியாமைக்கு இருந்து கத்திருட வார்த்தையை கேட்டுதான் அவங்க அவங்களோட சித்தத்தை நடத்துவாங்க. அவங்களோட பேர் ராணி. அவங்க வந்து கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்பொழுது சிரிப்பா நான் போற இடம் சரியான இடம் தான் சொல்லி கத்தர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்த இன்றைக்கு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல போட்டு 78 hours கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல அருவாசியும் அந்த புள்ளிகளுக்கு சகிக்க முடியாமைக்கு இருக்கும் பொழுது கத்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை பெலப்படுத்தி அவர்கள் இப்பொழுது இந்த அம்மா சரியான இடத்துக்கு போறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட பிரிதான நம்பிக்கை கொடுத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. அவர்கள் கூட இருந்து அந்த பிள்ளைகளோடு ஜெபித்து கத்தரிடத்துக்குல யாவற்றை ஒப்பு கொடுத்து தந்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு வார்த்தை அவர் சொன்னாங்க, நான் நல்ல இடத்துக்கு தான் போறேன், ஒரு தடவை எனக்காக அழாதீங்க, நீ நான் நல்ல இடத்துக்கு தான் போறேன், அங்க நோமோ பெயின் நோமோ அங்க வியாதி கஷ்டம் நஷ்டம் ஒன்றுமே இல்லை, அப்படி எல்லாரும் எனக்கான சந்தோஷப்படுங்க, நான் இயேசுவை பார்க்க போறேன் சொல்லிட்டு கண்ண முடினாங்க. சோ கத்தரே நன்றி சுவாமி. நீங்க அப்படி எப்படியோ எத்தனையோ ஊழியக்காரங்களை நீங்க அழைத்து ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே நீங்க உங்களோட சித்தத்தின்படி உங்களோட வார்த்தையை அனுப்புற கிருபைகளுக்கு நன்றி செலுத்து. அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அதிகமாக தாழ்மையான ஆவியை கொடுத்து நாங்கள் அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபை போதாத ஐயா உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவி மூலமாக ஆத்மா பாவத்தை கொடுத்து அதிகமாக எங்களுக்கு உங்களுடைய அன்புல நிலைத்தி நிற்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வித்து இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் அன்டன் ராசனாக வந்த செய்திகள் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக உன்னதத்தின் ஆவியின் மூலமாக நிரப்பி யாவரையும் நாங்கள் உங்களுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிற மறுபடியும் நாளை காலம்புற ஆண்டவரே அப்ப அந்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்க கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரும் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடந்தபடியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது ஆண்டவரே. நாங்க போராடி நாங்க ஓட்டம் வீண் போகாத வண்ணமாக அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜெப ஆவி தேவையா. நாங்க எந்த விதத்திலும் குறைவாக இருந்திருந்தா உங்களை ஜெபிப்பதுல குறைவாக இருந்திருந்தா எங்களை மன்னித்து அதிகமாக உங்களை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பாட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமேன். நன்றி இயேசு. நன்றி. ஆமேன். ஆமேன். ஆமேன் ஐயா.
0: நன்றி. இன்றைய நாளிலே எஸ்தர் ரூபி, சுகிருதா, பாஸ்டர் ஞான பிரகாசம், பாஸ்டர் அண்டன் அண்ட் சாமியல் ரஜ் பேட்டிக்குழு, அது மட்டுமில்ல இன்றைய நாளே துதி ஆராதனை பாடின சகோதரி கூட சிஸ்டர் மேகலா பட்டிக்குழு தான். பட்டிக்குழு ஆசிரியப்பாராக உண்மையில எல்லாம் ஆசீர்வாதமா இருந்து பக்திக்குள்ள இருந்தா கண்ணவேர் வாழாரு அதோ இல்லையா
3: அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவேயப்பா. இப்பொழுதும் சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துற இந்த ஊழியத்துக்கான 36 இயர்ஸ் நீங்க நடத்தி வந்தீங்க. இனிமேல் நடத்த வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. அவர்கள் செய்த ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போக இல்லை. இருந்தவரே எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் ஊழியத்துக்குள்ள வந்துருக்கிறாரு. அரசாங்கமும் வானொலி மூலமாக என்னையும் கடவுள் அழைத்து எத்தனையோ பேர் அழைத்து சிஸ்டர் ஜெனட்டையும் அப்பா ஒன்றாயிருந்த ஒரு சபையில இருந்தவர்களை இப்பொழுது கொண்டு நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி. இது உங்களோட ஊழியம் ஐயா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட ஆவினாலும் மட்டுமே சகலது நடக்கக்கூடியதா இருக்கிறது. அதேபடி உங்க பரிசுத்தமான ஆவியின் மூலமாக இந்த காலை வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் யாரையும் உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நீதியின் கரத்துல நீங்க தாங்கி நடத்துற தகப்பனாண்டவரே அப்பா. நீதியின் நீதியில நாங்க நடத்தும் பொழுது நடக்கும் பொழுது நீங்க அப்பா அவர்களை அதிகமாக உங்கண்டையில இழுக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துற யாருடைய தேவலையும் சந்தித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெயநட் பாஸ்டரா இருக்கிற அவங்களுக்கு நீங்க இன்று வரையும் அவங்களோட தேவலை சந்தித்து அவர்களை வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கானவை நன்றி. எல்லா வாலிபர் பிள்ளைகளையும் ஆண்டவரே மகனையும் மகளையும் அவங்க செய்யற ஊழியத்திலையும் அப்பா மான் தூரத்துல இருந்தாலும் அவரை காத்து கொண்டு இன்று மட்டும் உங்களோட ஊழியத்துக்கு அப்பா உண்மையா நீங்க வழி நடத்தி கொண்ட கிருபைகளுக்கு நன்றி. அவர்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க. கணவனையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இரத்த கோட்டைகளை யாவரையும் மறுத்து வைத்து உங்களோட சித்தத்தின் படி செய்வதற்கு உங்களுடைய அன்பை அதிகமாக எல்லா ஊழியக்காரர்களுக்களையும் கொடுத்து உங்களுக்கென்றே வாழ்வதற்காண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்று மாலை நடக்க போற நித்திய வெளிச்சத்தையும் காலை நேரத்துல நடக்கிற ஊழியங்கள் யாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய அன்பினால அனைத்து உங்களோட வார்த்தையை மட்டுமே நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு தர்ற இந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை செய்வதற்கு யாவரைக்குள்ளே ஆண்டவர் தாழ்மையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
4: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு நிமிஷம் என்னங்க,
5: ஹலோ
3: பிரைஸ் லார்ட் சொல்லுங்கம்மா.
4: இந்த பாலிவஜ அக்கிரம கட்டுக்களை அங்க தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் அவுக்க கூடியதாய் அவர்களுக்குள்ளே அந்த வல்லமையும் அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கிருபையை உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹாலேலூயா. சூத்திரம் பா, சூத்திரம் சூத்திர ராஜா. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் அது கிருபை நாளே எங்களை முடி சூட்டி எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி வருகிறோம். அது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு போது மாறாத மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவர் அப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்த கண்மலையே உமக்கு சூத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகவேலை ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் பரிசுத்தமாய் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள
5: ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்நாளிலே கூட நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் இருந்த போதிலும் பா வாலிபர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் யுத பூமிக்கெல்லாம் ஜெபிக்க வந்திருக்கிற ராஜா இலங்கைக்காகவும் எல்லா தேசங்களுக்காகவும் இந்தியா மற்ற இஸ்ரேவேல் நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. தரப்பிலே நிற்கிறோம் தேவன் தாமே எங்களுடைய அங்காளைப்பும் புலம்பலையும் கேட்டு ஆனந்த களிப்பாய் மாறு செய்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை செய்த பாதுகாத்த உதவி கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூடப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். வாலிபர்களின் வாழ்வை தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அநேக வாலிபர்கள் இந்த நாளிலே அப்பா பார்க்கும்போது தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரும்

விடுதலை கொடுங்கப்பா, அந்த அக்கிரம கட்டுகளிலே இருந்து அவர்களை விடுதலை ஆக்க ஆத்துமாக்களை நீர் எழுப்புங்க தகப்பனே. வாலிபர்களுக்காக கூடி ஜெபிக்க ஜெபிக்க அவர்களுடைய வாழ்வின் சிறப்பு எல்லாம் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அநேக வாலிபர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல், தன் கடவுளுக்கும் தேவனுக்கும் கீழ்படியாமல் வாழ்கிற காலகட்டத்திலே இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே அவர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுந்து, வேதத்திலே இருந்த நீர் எப்படி அப்பா அந்த நாட்களிலே வாலிபர் நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்த இந்த நாளிலே ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்கள் மத்தியிலே இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. வழி விலகாத படி காண்டவரே, வேண்டாத கருமங்களில் தலை வைக்காத படிக்கு, வேண்டாத போதை பொருளுக்கும் வேண்டாத தீய வல்லமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் சிக்கிக் கொள்ளாத படிக்கு ஆண்டவருடைய பலம் கொண்ட கரம் ஏற்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. நாங்கள் ஜெபிக்க முடியும், கர்த்தர் தீர்த்தமே கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. அப்படியாக இந்த நாளிலே பார்க்கும் போது அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக வாரப்படுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டப்பா. அவர்களுடைய ஞான கண்கள் எல்லாம் திறந்தரல, எல்லா விதமான தீய அக்கிரம கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று ஊழிய செய்ய ஆண்டவரே தன்னை அர்ப்பணிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறபடினாலே தேவன் நீர்தாமே எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ரட்சிக்கப்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் தங்கள் வாழ்விலே வாழ்ந்திருக்கவும் உமது நாங்கள் அப்பா சோத்திரம் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அப்பா அற்புதங்களை அடையாளங்களை செய்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து ஆண்டவர் வேண்டாத எல்லா தீய வல்லமையிலிருந்து நீ விடுதலை ஆக்கி பாதுகாத்து. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான், உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி, உம்முடைய வேத வசனத்தின்படி அவர்களை வாலிபர்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் ஒரு விசை கூட எங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லா வாலிப ஆண் பெண்களையும் நீர் ஆசீர்வதித்து வேண்டாத தீய கிரியையிலிருந்து அக்கிரமங்கள் இருந்தப்பா கட்டுகளிலிருந்து எல்லா விதமான சோத்ரப்பா சிறையிருப்பிலிருந்து நீ திருப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போது கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா ஆண்டவரே நீர் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊழிய பாதையிலே நடக்க கர்த்தாமை கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமான அப்பா பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் அழைத்து சென்று அநேகர் இந்த ஊடகத்திலே வந்து பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வேலி போடுங்க தகப்பனே. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. பரிசுத்தமாய் வாழ கருவை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவர் இந்த ஜப வேலையை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் இரு வாலிப பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை நீ காண்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. முது ஊழிய பாதையில நடத்துங்கப்பா. இந்த சத்துரு இந்த வீட்டின் மேல கண் போடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் அக்கினி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டையில் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகளே ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற எல்லா வாலிப குடும்பங்களின் வாலிப ஆண் பெண்களே கூட தேவரீர் நேர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சோத்ர பவாலிப பிள்ளைகளை கூட நீங்க

0: ஆசிர்வதித்து பெருகை செய்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா ஜபத்தையும் கேட்டு வழி நடத்துவாராக. ஆமென்.
0: அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக.
1: ஜெபிப்பாரோ அல்லது
0: கொஞ்சம் பிஸியா இருக்கிறாருங்க, நாம ஜாயின் ஆகுறது.
1: ஓகே ஓகே ஓகே. நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ நேரமாய் நிக்கிறீர்கள், ஆகவே நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய தீய திட்டங்கள் அவர்கள் நினைவுகளிலே வராதபடி, எண்ணங்களிலே வராதபடி கர்த்தர் தாமே பாதுகாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாளிலும் இந்தவனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவியானவரே, ஜீவனை தந்தீங்களே, ஜீவனை காத்தீங்களே, ஜீவனோடு எழுப்பிய ஆண்டவரே, இந்த நிமிடம் வரை காத்து வருகிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, லாபத்துக்களின்றும் எல்லா எல்லா நோய் நொடிகள் உங்களை பாதுகாத்து எங்களை உம்முடைய சித்தம் போல நடத்துகிற தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து அப்பா தகப்பனே கத்தாவே, மக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரண்டும் பண்ணியிருக்கிறீங்கள் ஐயா உங்களுடைய தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இன்றைய நாட்களிலும் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க குழுமையோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல நடக்கவும் உம்முடைய கிருபையினால் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளவும் தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனே இந்த பிள்ளைகள் அக்கிரமமான பாதைகளில் அநியாயமான வழிகளில் செல்லாதபடி தகப்பனே உம்முடைய கிருபையினால வழி நடத்தி உமது அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் இருக்கும்படியான கிருபை அந்த பிள்ளைகளுக்கு கொட்டுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே இந்த பிள்ளைகள் தீய வழிகளில் செல்லாதபடி அப்பா பாதாள வழிகளில் சென்று போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, ஆவியானவர் அப்பா, இந்த பெற்றோர்கள் படுகிற வேதனைகள் கண்ணீர்களை காண்கிற தகப்பனே கத்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளின் பெற்றோர்கள் அப்பா இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கண்ணீரோடு தவித்து நிற்கிறதை தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். தகப்பனே அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனே, வேலைக்கு செல்லும் போதும் படிப்பிலும் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். சத்ருவான இந்த பிள்ளைகளை விழுத்த வகை தேடினாலும் என் தகப்பனே நீங்கள் அந்த பிள்ளைகளை அணைத்தால் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். அறியாமல் செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகள் அநியாயமான பாதைகளில் செல்லாதபடி என் தகவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளை அப்பா உம்மால் தான் காக்க முடியும் ஆண்டவரே, உம்மால் தான் பாதுகாக்க முடியும் என் தேவனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நட்டத்துங்க ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே
0: உண்மை விட்டு விலகாதபடி அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக தேவனே, அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே, இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களை விட்டு விலகாதபடியின் தகப்பனே, உங்களை கைவிடாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா இருக்கும்படியான ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேவனே என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா அனுக்கிரகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர். அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் தங்கள் காரியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற காரியங்களை செய்து அநியாயமாக அப்பா மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான இந்த குழந்தைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய கிருபையினால மூடி, உம்முடைய சமாதானத்தினால மூடி இந்த பிள்ளைகளை காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பாலிப பிள்ளைகளும்

0: எங்களுக்கு நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, பெற்றோர்களின் வாஞ்சையும் பெற்றோர்களின் அப்பா எண்ணங்களை இயக்கங்களை மறைந்த தகப்பன் கத்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்களே இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே, அப்பா பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளில் அப்பா நல்ல வாழ்க்கைகளை அமைத்து சமாதானத்தோடு அந்த பிள்ளைகள் வாழும்படியான கிருபை என் தகப்பனே ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வெக்கப்பட்டு போக விடமாட்டீங்கள் என்று நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. கத்தா ஒரு பிள்ளைகளை அப்பா நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. இந்த நாளிலும் என் தகப்பனே இந்த சங்கம் அவாலனியில் நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரன் குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் தகப்பனே. கத்தாவே அந்த பிள்ளைகளோடும் கூட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானம் நிறைவை சந்தோஷம் கொடுத்து ஆண்டவர். தகப்பனே ஆவியானவர் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன வாஞ்சைகள் இருக்கிறதோ தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கமானொலி எந்தோரு தடைகளோ தடங்களும் வராதபடி மீண்டும் மீண்டுமாக தகப்பனே அப்பா எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அப்பா உப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே கத்தாவே, உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே தேவைகளை சந்திக்கிற தகப்பனே கத்தாவே, என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்தி நிறைவாக வழி நடத்த போறதுக்காக நாவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உடைய திருப்பாதத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனமாகவே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி. வினோ கத்தர் உங்களோட பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு இந்த வாலிப ஜோதிகள் இந்த யுத்தத்திலே ரத்தம் சென்ற இடங்களிலே காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உமக்கு சூத்திரம் அப்பா. ஆவியானவரே துதிகன மகுமி எல்லாம் உமக்கு. அன்பான தகப்பனே அப்பா பிதாவையே உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா கஷ்ட துன்பத்துக்காகவும் போகிறார்கள் தகப்பனே. அப்பா யுத்தத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா யுத்தத்துக்கு போற மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அங்கே அவர்கள் வாலிப பிள்ளைகள் எல்லோ வயசான இளம் பிள்ளைகள் எல்லோரும் அப்பா அடிபட்டு நொந்து நொறுங்கி போயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலும் ஐயா அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே உமது அன்பு காட்டும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளால் அம்பிட்டு கொண்டார்களோ அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவர்கள் காயப்பட்டவர்களை நீரே உமது காயத்தாலும் முதிரத்தாலும் தழும்புகளாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே அவர்களை எழுப்பும் தகப்பனே. அப்பா அவர்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் அவர்களை நீ தொடும் தகப்பனே. அப்பா அந்த தாதிமார்கள் அந்த மக்களை அவர்களை தொட்டு அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு ஏற்ற மருந்த கொடுக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களின் முகவிடாமல் அப்பா விதாவே அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே, ஆவியானவரே உமது தழும்புகளால் அவரை தொட்டு குணப்படுத்தும் தகப்பனே, ஆவியானவரே தினியோ வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் இந்த யுத்த அபாயத்தில் இருந்து நொந்து போய் இருக்கிறார்கள் அப்பா, காயப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களை தொடும் தகப்பனே, ஆவியானவரே இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கும் போது அவர்கள்

பாதுகாக்க வழி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இனி வரும் காலத்திலே வாரிவ பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அவரை ஒருபோது நூக விடாத இந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்து உமது தலியை எங்கும் பரப்பக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. ஆவியானவரே மாற்றும் தகப்பனே. அப்பா உமது உமது சத்தத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்போ உமது பாதையில் நடக்க வழிகாட்டுகிறேன் தகப்பனே. இயேசுதான் எமது கடவுள் என்பது எல்லோருக்கும் ஒளி பரப்ப செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, உமது நாமத்தை எங்கு போனாலும் உச்சரிக்கப்படும் தகப்பனே. அவர்களை குற்று நோக்கும் தகப்பனே. என் தாய் தகப்பனுக்கு ஆறுதல் அளித்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை பெற்ற தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை நீர் அறிகிறது தகப்பனப்பா.

0: குணப்படுத்தி அப்பா அவர்களுக்கு ஏற்ற வாஞ்சியை நீர் சொல்லிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்ரீ அம்மா. கத்தர் உங்களோடும் கணவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அங்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் லார்ட் ஜெனட்,
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த தீமைகள் பரவாதபடி இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே அந்த தீமைகளை பரப்புகிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் அதுக்கு காரணமாய் இருக்காதபடி, தீமை அவர்களை தொடாதபடி கத்ததாமே காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
2: அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமையான இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, பரம இயேசுவே, ராஜாதி ராஜாவே, எங்களுடைய பரம தகப்பனே, தேவனே, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ராஜாவே, மூன்றாம் நான்காம் தலைமுறை ஆண்டவரே சாபம் தொடரும் என்று அதையும் ஆண்டவரே உம்முடைய வேத சட்டம் சொல்லுகிறது ராஜா. இப்படியாக இந்த நாட்களில இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே தீமைக்கு ஆண்டவரே இடம் கொடுக்காதபடி, தீமையான காரியங்களை தீமையான ஆண்டவரே நச்சு தன்மையான காரியங்களை விட்டு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒருவரை ஒருவர் கெடுத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே வஞ்சனையான காரியங்கள் செய்கைகளை செய்து ஆண்டவரே பிரிவி தீமைகளையும் கோபங்களையும் ஆண்டவரே அகங்காரங்களையும் உண்டாக்குகிற கொள்ளை வெறி யாவிகள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ விதங்களிலே பலகி பெருகி ஆண்டவரே இன்றைக்கு உலகம் இந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிற இந்த நாட்களை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடத்துகிறோம், எப்படி நாங்கள் நடக்கிறோம், என்னத்தை பேசுகிறோம் என்று அவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. பொய்யை பேசினார் அவர்களுடைய இருதயம், நாங்கள் பொய் பேசுகிறோம், எங்களுடைய பொய் நாவிலே வருகிறது, எங்களுடைய புழுகுகள், எங்களுடைய பித்தலாட்டமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யவும் தீங்கு செய்யவும் விரைந்தோடும் கால்கள், கைகள், பேச்சுக்கள், இருதயங்கள், சிந்தனைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய இருதயம் மனச்சாட்சி பேசுகிற பொழுது குத்தொண்டவர்களாக மன்னன் திரும்ப உதவி செய்யும் ஐயா. உள்ளதை உள்ளபடி பேசவும் உள்ளபடி வாழவும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவுள்ள தயவுள்ள பிள்ளைகளாக அந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு எவ்வளவு வந்த போதிலும் ஆண்டவரே அவன் உண்மை உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக, ஆண்டவரே பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தபடியினாலே ராஜா இயேசுவே நீர் கர்த்தாவே அவருடைய சகோதரங்களுக்கும் ஆண்டவரே எகிப்து தேசத்திலே இருந்த அந்த அவனை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பெரியவன் ஆக்கி அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த நாட்டுக்கும் ஆண்டவரே ஞானமாக நடந்து பஞ்ச காலத்திலே அந்த மக்களை போஷிக்க கூடிய கிருபையை அந்த நல்ல ஔஷதத்தை நீர் அவருக்கு கொடுத்தீரே அப்பா. அதே போல ராஜா இந்த வருங்காலங்களிலே இந்த சமுதாயங்கள் ஆண்டவரே நாடுகளிலே கண்டங்களிலே வாழுகிற இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவரே சமுதாயத்தை கெடுக்காதபடி, குடும்பங்களை கெடுக்காதபடி, சிநேகிதர்களை அன்புள்ளவர்களை கெடுக்காதபடி பொய்யலை பேசி ஆண்டவரே அவதூறுகளை கதைத்து ஆண்டவரே தாங்கள் நல்லவர்கள், ஆண்டவரே மற்றவர்கள் கூடாதவர்கள் என்று சொல்லி அவதூறும் தீமையையும் செய்கிற இந்த கெட்ட நயவஞ்சன ஆவியை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து போடுகிறேன் ஆண்டவரே. அழிந்து போவதாக ராஜா. வீணான பெருமைகளுக்கும் புழுகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே அதன் பின்னாலே போற பிள்ளைகளையும் தேவனே கர்த்தாவே இயேசுவே நீர் ஞானமுள்ள பிள்ளைகளாக நிறுத்தும் ஆண்டவரே, ஏனென்றால் அது தீமையான வழி, நஞ்சு நிறைந்த வழி ஆண்டவரே, பாவம் நிறைந்த வழி ஆண்டவரே, ஆத்துமாவை கொள்ள நினைக்கிற வழி என்று ஆண்டவர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே தேவ ஆவியை ஊகித்து நடக்கிற நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானதை தேடியோட, பரிசுத்தத்தை தேடியோட, உண்மையை தேடியோட, எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பு கிடைக்கிற அந்த சத்தியத்தையும் வேத வார்த்தையும் தேடியோட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களும் வல்லம் கவனமாக இருந்து கர்த்தாவே 128 சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பொழுது அந்த குடும்பம் ஆண்டவரே இஸ்ரவேலையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒளிவமர கன்றுகளைப் போலவும் ஆண்டவரே கனிதரும் திராட்சை செடிகளாகவும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்பா இயேசுவே, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்மை ஆண்டவரே, தெளிவு ஆண்டவரே, சத்தியம், தேவ ஆவியானவர் நிரப்பப்படுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டு போகிறது ராஜா. சபைகள் விழித்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எங்கு நிற்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று ஆண்டவரை கண்காணித்து சபையானது விழித்திருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்த காலம் அல்ல இயேசுவே, அநாகரிகம் வாழ்ந்த காலமும் டெக்னிக்கல் வளர்ந்த காலமும் ஆண்டவரே இவர்களுக்கு அறையிலும் கையிலும் ஆண்டவரே இவர்கள் உலகத்தையே வைத்து நடத்துகிற காரியங்கள் அப்பா. இதனாலேதான் ராஜா இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து ஆண்டவரே கர்த்தாவே பாகம் பெருகி போகிறது இருக்கிறது மாத்திரமல்ல ராஜா, குடும்பத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக, பெற்றோருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இயேசுவே இவர்கள் வாழுகிறார்கள் அப்பா. நான் என்ற அகங்காரத்தை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒருபோதும் நான் என்று நின்றதில்லை ராஜாவே. பிதாவுக்கு எப்படி நீர் கீழ்ப்படிந்து, பரிசுத்தாவிக்கு நீர் எப்படி கீழ்ப்படிந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தீரோ அதே போல கர்த்தாவே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கும் அந்த பயத்தையும் ஞானத்தையும் ஆண்டவரே கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையையும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே ரோட்டுகளிலே நின்று சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் அப்பா, அதை அசட்டை பண்ணு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற தெய்வமாய் இருக்கிறீங்க ராஜா. தேவனே அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வாழ்க்கையிலே கரடும் முரடும் கூணலானவைகளுமாக இருக்குது ராஜா, இவைகள் எல்லாவற்றையும் நீர் செவ்வியாக்கி நேர்த்தியாக்கி உம்முடைய பாதத்திலே பாதையிலே நடத்த தேவனே கர்த்தாவே நீர் உம்முடைய ஆண்டவரே ஞானத்தை அளவில்லாமல் பொழிந்தருள வேண்டுமாய் செவிக்கிறோம். அன்பும் வெலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சிறைச்சாலைக்கு போற வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பயமும் திகிலும் நெருங்காதபடி அந்த சிறைச்சாலையிலே எத்தனையோ விதமான ஆண்டவரே கைதிகள் உண்டு ராஜா. இந்த மத்தியிலும் ஆண்டவரே இவர்கள் சென்று தங்களுடைய ஊழியங்களை செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு செல்லுகிறார்கள் அப்பா, நோயாளிகளை சந்திக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. அளவில்லாமல் உம்முடைய பிரசன்னமும் நீதியின் சூரியனும் இந்த பிள்ளைகள் மேலே வரட்டும் ஐயா. ஆண்டவரே யுத்தத்திலே நிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே மிதிலிஸ் நாடுகள், ஈரான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அமெரிக்கா தேசம், உக்ரைன் தேசம், ரஷ்யா தேசம் ஆண்டவரே அப்பா, ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து என்று ஆண்டவரே எத்தனையோ நாடுகளிலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆயுதத்தை ஏந்தி நிற்கிறார்களே ராஜா. தேவனே அப்பா இயேசுவே ராஜா, இந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து வறுமையின் நிமித்தம் இந்த தொழிலுக்கு போயிருப்பார்கள் அப்பா. ஆனால் இப்பொழுதோ ராஜா யுத்தம் இவர்களை ஆளுகை செய்யுது ராஜா. அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதையை காண்பித்து அப்பா இந்த ஆண்டவரே போரில் இருந்து இவர்களை நீர் விடுவித்து யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற இயேசுவே, நீர் யூத சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற யூத ராஜ சிங்கமே, உம்முடைய சேனைகள் இந்த வாலிப பிள்ளைகள் இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா இவர்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட, சரீரம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை வைத்து ராஜா இன்றைக்கு அரசாங்கங்கள் எத்தனையோ ஆண்டவரே அநியாயமான காரியங்களும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக நாட்டுக்கு நாடு விரோதமாக எழுப்புகிற காரியங்களையும் இந்த பிள்ளைகளை வைத்து நடத்துகிற அநியாயங்களை நீங்கள் பாக்குறீங்க ராஜா. நீர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் அப்பா, மனுஷர்கள் இந்த பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி ஆண்டவரே இந்த யுத்தத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே இவர்கள் ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாகவும் இவர்களுடைய பரம்பரைகள் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இந்த ஈரான் தேசத்தை மிதில் இஸ்ட் நாடுகளையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த தேசத்தின் எல்லை எங்கும் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணாக்கி பார்க்கும் ஆண்டவரே இந்த தமிழர்கள் மத்தியிலே நடக்கிற அலங்கோலங்கள் அப்பா, அநியாயங்கள் ஆண்டவரே அப்பா ஏராளம் ஏராளம் அப்பா. ஏசுதாமே கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளாகிய கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வருங்கால சமுதாயமாகிய இந்த பிள்ளைகள் உம்முடைய சந்ததியையும் உம்முடைய ஆண்டவரே எழுப்புதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் தேவனே இந்த உலகம் எங்கும் கண்டங்கள் எங்கும் பரவி செல்லும்படியாக இந்த பிள்ளைகளை பாவிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை வருகிறதான இந்த கர்த்தாவே அநியாயங்கள் சாபங்கள் விக்கிரக கட்டுகள் ஆண்டவரே யாவும் இயேசுவின் நாமத்தினாலே இரத்தத்தினால் பூசி கழிவப்பட்டு மன்னிக்கப்படுவதாக ராஜா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா, அறியாமையினாலே செய்த பாவ சாபங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, எங்களை வாலிப பிராயத்திலே கண்டுகொண்டீங்களே ராஜா. தகப்பனே கர்த்தாவே இயேசுவே இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் ராஜா இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டும். உண்மை உள்ள பிள்ளைகளாக தீமையை விட்டு விலகி ஓட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஒரு வாலிப பிள்ளையாகிய எஸ்தரை ஆண்டவரே சிறிய தகப்பனாகிய ஆண்டவரே அப்பா மொர்தெகாயோடு நின்று தன்னுடைய ஜனத்துக்காக நின்று வாதாடி வழக்காடி தன்னுடைய ஜூத ஜனத்தை பாதுகாத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே யுவதிகள் எல்லாவற்றையும் விட்டு ராஜா தங்களுடைய தேசத்துக்காக இனத்துக்காக நின்று ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நிக்கிற பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரே நிறைவான ஆவியை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய இருதயங்களும் கண்களும் ஆண்டவரே அப்பா திறந்திருப்பதாக இயேசுவே உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே பெற்றோராகிய நாங்கள் மனதார பிள்ளைகளை ஆசி வதித்து செவிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டோத்ரம். உங்கள் வீட்டிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.
1: டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு நியாய கேடு செய்கிற வாலிப பிள்ளைகள் வழக்குகளுக்குள்ளே வாழுகிற வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி
3: நடத்தினார். பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை பாதத்திலே வைக்கணும். தேவனே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா இந்த வேண்டுகோளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. பிதாவே சத்தியத்தை அறிவார்கள் சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா. பிதாவே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. கட்டுண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனே கட்ட அவிழ்க்கப்படுவதாக, சிறையிலே உள்ள சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, நொறுங்குண்டோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் காயங்கட்டுங்களப்பா. வார்த்தை அனுப்பிய ராஜாவே தேவனே எல்லா சோர்வின் ஆவியல் பலவீனத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, பயத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்க என்ற ஆவியல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக என் இயேசு ராஜா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியை கடைசி நாட்கள் வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுவேர் என்ற வாக்கள் தன் தேவனே வாக்கு மாறாதவரே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே அப்பா ஒவ்வொரு பாரிப பிள்ளைகளை மீட்டு ரச்சிங்கப்பா, ஓ ரச்சித்து கொள்ளுங்க, மீட்டு கொள்ளுங்க என் தேவனே பிதாவே. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடியல் முறிக்கப்படுவதாக, எல்லா அடிமத்தின ஆவியல் தேவனே பிதாவே, போதை வசலுக்கு அடிமைப்பட்டுகள் அடிமத்தின ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்களப்பா, உலகம் மாம்சம் பிசாசின் கிரியல் தேவனே இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே ஆளுக செய்யுங்க, இருதயத்தை ஆளுக செய்யுங்கப்பா, சிந்தி ஆளுக செய்யுங்க, கர்த்தராயேசு கிறிஸ்துவின் சிந்தியே தேவனே அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சித்துக் கொள்ளுங்களப்பா இயேசு ராஜா, தேவனே கிருப செய்யுங்களப்பா பிதாவே, உம்முடைய பேத அறிவில்லாமல் சங்காரமாற தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சியுங்களப்பா பிதாவே, தேவனே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்னீங்க இயேசு ராஜாவே, பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவே சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கன்னு சொன்ன தேவனே, விசுவாசமாய் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட, தேவனே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் தேவனே சுவிசேஷத்தை அறிவிக்க, தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, கிருப செய்யுங்க தேவனே பிதாவே, சத்தியம் ஒன்றே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யும் தேவனே அப்பா, கிருப செய்யுங்க தேவனே, நீங்க சொல்லாகும் நீங்க கட்டளை நிற்கும் தேவனே, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே கிருப செய்யுங்கப்பா, யுத்தத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே, என் தேவனே ஓ நன்றி அப்பா பிதாவே, என் தேவனே ஆளுக செய்யுங்கப்பா, மாம்ச கிரியவனே விசேஷமாய் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக, ஓ தேவனே விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, ஓ தேவனே புதிய இருதயத்தை செய்யுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களப்பா ஒரு வாலிப பிள்ளைகளுக்கும் அப்பா என் தேவனே, ஓ உம்முடைய ஆவிய அளவில்லாமல் இந்த வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா என் தேவனே, ஊற்றி விடுதலை செய்யுங்க, உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே தேவனே இந்த வாலிப பிள்ளைய நாமங்களை எழுதியுள்ள ஐயா இயேசு ராஜாவின் தேவனே, தேவனே நோயோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன், உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே சுகப்படுத்துங்களப்பா இந்த வாலிப பிள்ளைகளை இயேசு ராஜாவே, சகல நோய்கள் வியாதி அந்த பிள்ளைகளை சரங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, தேவனே நோய்க்கு காரணமா இருக்கிற பாப சாப அக்கிரமங்கள் தத்த பணிகளை மன்னிங்க இயேசு ராஜாவின் தேவனே, மன்னிங்க பாபிதாவே, உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எந்த உனே புறப்படுங்கள் ஐயா இயேசு ராஜா, தேவனே உண்ண உணவு கொடுங்கப்பா, இருக்கிற இடம் கொடுங்கப்பா பிதாவே, நீங்கள் விட்டு போற சமாதானத்தை கொடுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய விசுவாசித்த ஞானத்தின் ஆவிய கொடுங்கப்பா, ஓ விசுவாசித்த ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே நன்றி அப்பா, தேவனே பலவீனத்திலே பலம் கொடுங்களப்பா, இந்த வாலிப பிள்ளையோட பலவீனத்திலே உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜாவே, உம்முடைய பலத்தினாலே இந்த பிள்ளை என்றப்புங்க, அன்பினாலே என்றப்புங்கப்பா, தெளிந்த புத்தியினாலே இந்த பிள்ளை என்றப்புங்கப்பா, அன்புக்கு ஏங்குற பிள்ளைகளுக்கு மீது உம்முடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்க இயேசு ராஜா, உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் ஆவியானவரே உள்ள நிரப்புங்கப்பா இயேசு ராஜா, உம்முடைய கனியினால் உம்முடைய வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா என் தேவனே, பச்சபாதம் இல்லாத தேவனே நிரப்புங்கப்பா, விடுதலை செய்யுங்க, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே, நீங்கள் ஜெபத்தை கேட்டப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போருக்காய் நன்றி என் தேவனே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, இதுபோல் தேவனே இந்த லெஸ்ட் பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா தேவனே, ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, உடைய தேவையில சந்தியுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க, நோய்களை சுகப்படுத்துங்கப்பா, விடுதலை கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவே, ஓ நன்றி, இந்த இணைந்திருக்க குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா, ஓ ஜீவ புஸ்தகத்தோட நாமங்கள் எழுதுங்க, அக்னி ஜுவாலைகளை மாற்றுங்க, மரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா பிதாவே, எடுத்து பயன்படுத்துங்க, ஓ பலப்படுத்துங்கள் ஆவியானவரே, விடுதலை கொடுங்கப்பா, ஓ ஆறுதல் கொடுங்க என் தேவனே பிதாவே, ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே, ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்கப்பா, கிருப உள்ள கரம் தேவனே விளை ஓ மூடிக்கொள்வதாக, பரிசுத்தாலே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்காளோ தேவனே பிதாவே, தேவனே உடைய வார்த்தை அனுப்பி கண்ணீரை துடையுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, ஆறுதலை கொடுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்,
3: ஆமீன். அப்படியே உங்களோடும் கூட இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் கீழ்படியாமதிகளை கத்ததானே தொட்டு குணமாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
4: நடத்தும் அற்புதமான தேவனையும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், வல்லவருமாயிருந்து தாராத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறீங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அப்பா தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை திரும்பிக் கொண்ட என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நிற்கும்படியாய் உண்மை தேடி வரும்படியாய் பிரயாசப்படுகிற தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்து இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம் கர்த்தர் தாமே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு என்று சொல்கிற வசனத்தின் படி இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் பண்ணுகிறவர்களாக, அவள் பேச்சு கேட்கிறவர்களாக, அவள் சொல்கிற வழியில நடக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்றி வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோங்க தாவே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் கால் போன போக்கிலும் கண் போன போக்கிலும் மன போன போக்கிலும் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே நடந்து திரிகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. உத்தம மார்க்கத்தில் வருகிறவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே தீய ஆண்டவரே தீயமா தீமையான காரியங்களுக்கு தன் கால்களை விளைவித்து ஆண்டவரே தன்னுடைய பார்வைகளை அதற்கு அதன் மூலமாக ஆண்டவரே பிரயாசப்படுகிறவர்கள் அப்பா இந்த சித்தின் பாவங்களிலே ஆண்டவரே தன்னை அழித்துக் கொண்டு தன் வாழை அழித்துக் கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டு அப்பா இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே கீர்த்தியுள்ள பேரை ஆண்டவரை கெடுத்து கொண்டு அந்த கீர்த்தி இல்லாமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பேர் கேட்கட்ட மாத்திரத்திலே ஓ அந்த பிள்ளைகளா அவர்கள் இப்படியாக துஷ்டர்கள் தீயவர்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறது போல அநேக ஜனங்கள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அச்சமுதாயத்திற்கும் ஆண்டவரே அவர்கள் மதிப்பு கொடுக்காமல் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே மதிப்பு கொடுக்காமல் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே ஏளனமாய் ஆண்டவரே தீவிரிக்கிறதை பார்க்கிறோம். பெரியவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் படித்திருக்கிறோம் என்ற ஆண்டவரே அந்த மனபாவி நிலையிலே இவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெரியவர்களையும் தன் வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர்களையும் கத்தாவே தனக்கு ஆண்டவரும் மூத்தவர்களையும் பிடியாய் ஆண்டவரே ஏளனமாய் பேசுகிறதையும் அவர்கள் சொல்லுகிறதை காலையில் கேட்காதபடிக்கு தன் வழியிலே அவர்கள் நடந்து ஆண்டவரை திரிகிறவர்களாக பார்க்கிறோம் கர்த்தாவே. உத்தம மார்க்கத்தார் யார் உண்டு என்று ஆண்டவரே நீர் எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில அப்பா இப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு ஆண்டவரே தன் வாழ்வை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய அப்பா எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளைகள் மத்தியில உருவாகுகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பாவத்திலே விழுந்து பாவத்திலே ஆண்டவரே தெளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகள் இல்லாதபடிக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக்க மாட்டும்படியாய் சிந்திக்கிறங்க தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லது போல கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவருக்கு நல்ல ஞானமும் விவேகம்
5: விவேகமும் அறிவும் ஆண்டவரை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி பிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மனமாறணப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி ஆண்டவரே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எண்ணி அவருக்கு பயந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே யாருக்கு பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே அவளுக்கு நல்ல ஞானமும் நல்ல விவேகமும் தந்து யா பெரியவர்களுக்கும் ஒரு மரியாதையையும் அவர்கள் பேச்சுக்கு ஒரு ஆண்டவரே அந்த கேட்கிறவர்களாகவும் ஆண்டவரே இவர்கள் மாறுவார்கள். அப்படியாய் ஆண்டவரே இவர்களை எல்லாம் ஆண்டவரே கொள்ளை போகாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிறதான சூழ்நிலையில இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சத்துரு யாழை விழுங்கலாமோ என்று ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அநேகமான இவர்கள் வழி கெட்டு போவதற்காக அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த காலத்திலே கிடைத்திருக்கிறது கர்த்தாவே. போதை வஸ்தாகட்டும் மதுவாகட்டும் ஆண்டவரே வேசித்தனமாகட்டும் இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து விடுபட்டு உத்தம மார்க்கத்திலே நடக்கவும் உண்மையான தேவனை தேடவும் அவரிடத்திலிருந்து எல்லா ஒரு நன்மைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாகவே மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு மட்டும் அல்லவன அவர்கள் வாழ்கிற சமுதாயத்திற்கு அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் ஆழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் வரும் பொழுது இவர்கள் வாழ்விலே ஒரு உன்னதமான வாழ்க்கையை காண கர்த்தர்கள் நீர் வைத்திருக்க திட்டத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீரே துணையா இருந்து வழிநடத்தும். அப்பா அப்படியாய் ஆண்டவரே அப்பாவும் தேவனாகி கர்த்தரை ஆண்டவரே ஆண்டவரன் முது கர்த்தவை போல ஆண்டவரே சொன்ன இரட்சகராய் ஆண்டவரே இவர்கள் ஏற்றுக்கொண்ட கர்த்தரை செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். தேவனாகி கர்த்தர் இவருடைய சொந்த தகவலை போல் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுக்கிறோம். தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்நாளிலும் இந்த ஆண்டவரே அவை ஜீவிக்கிறத வார்த்தைகளா இருக்கிறபடியா ஆண்டவரே இதோ 2000 வருடத்துக்கு முன்பாக ஆண்டவர் வெளியிடப்பட்ட வசனம் இன்றையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி ஆய் செய்யும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர ஒரு போதும் அது வீணுக்கும் விருதுக்கும் போவாத வார்த்தைகள் ஆண்டவர நீ சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் நல்ல அறிவையை தந்த ஆண்டவர நல்ல போதனையை தந்த ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரும் வசனங்களை தங்களுடைய மனதில் வைத்து தியானிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இந்த சமுதாயத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு நற்கீர்த்தி பெற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்து உமக்கேற்ற பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அப்படியான சேப்போவதுக்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே நம்மளையிலும் ஒரு கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்பா ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டுகிற நீர் அவளோடு கூட இடைப்பட்டு ஆண்டுகிறை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த மாதிரி இந்த அருமையான ஜெப வேலையை நடத்தி கொண்டு வருகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஆண்டுகிற ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிற உமக்காக முயற்சி செய்து கொண்டு ஆண்டுகிற அதில் நிலைத்திருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு காத்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பெற பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். நர்மையான ஜெபங்களை ஆண்டவரை தொகுத்து சான் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகன் மகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து அப்பா இந்த பிள்ளைகளுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீழ்போகாதபடிக்கு நீரே அவருக்கு துணையா இருந்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே தினம் செய்வதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் புதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்தன் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
6: தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர் கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியம் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன்
6: ஆமேன் ஆமேன். நாங்க சர்மிளாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சர்மிளா நீங்கள் படிக்கிற மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இலங்கை தேசத்திலே இருக்கிற சகல வாலிப ஜோதிகளும் அது எந்த இனமாயிருந்தாலும் எந்த காரிய மதமாயிருந்தாலும் எல்லா வாலிப ஜோதிகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கற்றதாமே ஞானத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
7: அன்பு மிரக்கம் நிறந்த நான் ஆண்டவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த தருணத்தை தந்து இந்த சகோதரி அவங்களுடைய சகோதரியின் சகோதரி ரெண்டு பேரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தாவே நல்ல விதை அவங்க விதைக்கிறாங்கள் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு. உலகத்தில் அநேக ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தென்படுகிறார்கள், சிலவர்கள் சந்தோஷத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே, அதனால இது செய்யறது நன்மையான காரியங்கள் ஆண்டவரே. உமக்கு கூடான கொஞ்சம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவங்களை இன்னமும் பலப்படுத்துங்க, வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆவியானவரை உற்சாகத்தோடு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா.

பாத்திர நீரே, பாத்திர நீர் பாத்திரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை.

0: காத்திரே நீ பாத்திரே நீர் பாத்திரே. ஆமாண்டவரே, நீங்க பாத்திரர் ஆண்டவரே, நீங்க பாத்திரர் நிரம்பி வடிகிற பாத்திரர் கர்த்தாவே. சகல மகிமையும் சகல துதியும் சகல மகிமை உமக்கு உண்டாவதாக. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர் கர்த்தாவே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இருக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் உம்முடைய வார்த்தை ஒளிவாது ஆண்டவரே. நீங்க ஜீவனுள்ள கர்த்தர் ஆண்டவரே, என்றென்றும் மாறாதவர் ஆண்டவரே, மறையாதவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. நாங்க சிதறடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள், எங்களை வழி நடத்துகிற ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் எங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது கர்த்தாவே. நீங்க எங்களை வழி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன், வாலிபர்களுக்காகவும் எங்களை நடித்து செல்கிற சிறு குழந்தைகளை நடத்தி செல்கிற தலைவர்களுக்காக வருகிற ஆண்டவரே, மாணவர்களுக்காக வருகிற ஆண்டவரே. இன்னைக்கு இந்த எடுக்க போனா நிறைய உலகத்துல உள்ள 12 வயசுல 20 வயசும் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறாங்க ஆண்டவரே. படிப்பு விட்டு போட்டு ஒவ்வொரு ஒரு மதுரை, ஒரு ஒரு டிராக்ஸ், ஒவ்வொரு ஒரு சில கெட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தருண பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மேலும் உடைய கரம் வைக்க வேண்டும். தாய்மார்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு கெட்ட வழியில போறதா இருந்தா அதுக்கும் பார்க்க மேலான வேதனை எங்குமே இல்ல ஆண்டவரே. ஹாலேலூயா கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஹாலேலூயா கர்த்தாவே, துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு அன்பு நிறைந்தவர், மாறாதவர், மறையாதவர் ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் அழிந்து போயிருக்கிறார், படிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு வேறு வேறு கெட்ட விஷயங்கள இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுக்கு பார்க்க மேலான வேதனையான காரியம் எங்கும் இல்ல ஆண்டவரே. அவர்கள் படிக்க வச்சு ஆளாக்கி பிள்ளை என்று பாசத்தோடு வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க மாணவர்கிட்ட போட்டு இன்னைக்கு அவர்கள் நடக்கிற காரியம் வேறு விஷயம் கர்த்தாவே. உங்களுடைய கரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீட்டப்பட வேண்டும். அவர்கள படிப்புல இருந்து, அவர்கள உத்தியோகத்திலிருந்து நேர்மையாக நிலை நீக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பிழையான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலகி தள்ளிவிட்டு கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும் தொட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் என் தெய்வத்துக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் கர்த்தாவே. தாய் தகப்பம் கர்த்தருக்குள் இருக்கிறதா இருந்தா அந்த பிள்ளைகளை அதில வழி நடத்தத்தக்க நீங்க கிருபை அளிக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினாலும் அவர்களை நிரப்பி வழி நடத்துங்க என் அன்பான, வழி நடத்துங்க கர்த்தாவே. உம்முடைய அன்பு கரத்துக்கு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், மாணவர்களை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. நீங்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஞானம் இருந்தால் சகலத்தில் செய்ய கூடுமாண்டவரே. ஞானம் இல்லாத பிள்ளைகள் அவ்வளவு வேதனையான காரியமாக இருக்குது கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, சாலமோனு கொடுத்த ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் வழி நடத்து. ஒவ்வொரு பிள்ளைகள் முழு உலகத்தில் உள்ள ஜாதி மதம் மேதம் எதுவும் இல்லாம எல்லாம் பிள்ளைகள் நீங்க படைத்த ஒரே தெய்வம் ஆண்டவரே. மனுஷன்களை படைத்த மனுஷ குமாரனே நீங்க. ஒவ்வொருவர் மேலும் கரத்தை வைங்க, ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் வாலிப பிள்ளைகள் மேலும் கரத்தை வைங்க. கெட்ட விஷயத்திலிருந்து விலகி தள்ளுங்க ஆண்டவர், விலகி காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. படிப்புல முன்னேறி உத்தியோகத்திலோட நல்லபடியாக பிள்ளைகள் நேர்மையாக வாழத்தக்க கிருபை அளிங்க. நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த எல்லாம் கண்ணீர்களும் ஆனந்த கழிப்பாக மாற வேண்டும் ஆண்டவரே. வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் ஆண்டவரே. முழு உலகமே உமக்குள் நிலை நிற்க வேண்டும். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேட வேண்டும் அனைவரும். ஒவ்வொரு வாலிப குழந்தைகளுக்கும் கரத்தை நீட்டுங்க. பிழையால வழியிலிருந்து அவர்களை மீட்டு காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. நீங்க சொன்னீங்க கர்த்தாவே மத்தேயுல, சிறு பிள்ளைகளை என்னிடம் வர விடுங்கள், தடை பண்ணாதீர்கள் என்று. அதே போல வாலிபர் பிள்ளைகளை ஒருவருமே தடை பண்ணப்பட அவர்கள் உத்தியோகத்துல முன்னேறி செல்லத்தக்க நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே. முதலாவது தாய் தகப்பன்களை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அவர்கள் அந்த பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்க்கும்படியாக நீங்க அவங்களுக்கு ஞானத்தை முதல் கொடுங்க. அப்பொழுது பிள்ளைகள் நேர்மையாக நடப்பார்கள். மாணவர் மார்களை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்கு சரியானதை படிச்சு கொடுக்க, ஜாதி மதம் மேதம் இல்லாமல் எல்லா என் பிள்ளைகள் கருத்துடைய பிள்ளைகள் என்று படித்து கொடுக்கும்படியாக நீங்க அவங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனம் தாழ்மையோடு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கும்படியாக கிருபை அளிங்க. மாம்சம் பெலவீனம் தான். ஆனால் ஆவி உற்சாகம் இல்லாத ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் சரியில்லைங்கள். நீங்க மனம் இறங்கி உதவி செய்கிற தேவாதி தேவ குமாரன் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு வந்த மனுஷ குமாரனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாய்மாரோட கண்ணீர்கள் தொடப்பட வேண்டும். பிள்ளைகள் படிப்புல முன்னேறணும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். கெட்ட விஷயங்களிலிருந்து கலட்டிப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய வாலிபர் பிள்ளைகள் எடுக்க போனால் ஸ்கூல்ல இல்ல இருப்பார்கள். அவர் வேலையை வேற வேற இடங்களில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய தேவ தூதனை அனுப்பி அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. யாருனாலும் குழந்தைகள் ஆண்டவர், என் குழந்தை ஒன்று, அவர்களை குழந்தை ஒன்று, எல்லாம் தாய்மார்களோட வேதனை ஒரே வேதனை. கர்த்தாவே, உங்களுடைய அன்பு கரத்தை நீட்டுங்க. உங்களுடைய பரிய சுத்தமுள்ள கரத்தை நீட்டுங்க. கர்த்தாவே, இன்னைக்கு என்னது உபவாச நாள். நான் உம்முடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே காரியம், இந்த வாலிப பிள்ளைகளை நிச்சயமாக நீங்க விடுதலை கொடுப்பீங்க. அவர்களை கலட்டி எடுப்பீங்க. சாத்தானுடைய வாழையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மையானவர், மாறாதவர், மறையாதவர். ஹல்லேலூயா சாரா. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமக்கு துதி, கணம், மகிமை சகலம் உமக்கே உண்டாவதாக. வாத்தாவரண கஷ்டமா இருந்தாலும் கர்த்தாவே, ஜெபத்துக்கு நிர்பாதிரி கொடுக்கும்படியாக சரியான நேரத்தை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல வாலிபர் பிள்ளைகளையும் மாணவர்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்குற அதே பொழுதுக்கு ஒவ்வொரு ஜெப பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். பெலத்தை கொடுங்க, சக்தியை கொடுங்க. அவர்களோட நீங்க இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பான ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தாழ்த்தி மண்டாடி வேண்டுக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு, ஊழியங்களோடு, குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட லேசிய நாடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். மிகுதி காரியத்தை லேசிய நான் பொறுப்பேப்பார். அன்பான பிதாவே, நம்முடைய சாந்தத்திலே ஜெபத்தை நீ தேட்டீரப்பா. தொடக்கத்தில் இந்த முத்தரை ஆவியான நடத்தி தட்டி நீ நடக்க போற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு புரோக்ராமே நீர் பொறுப்பேறும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக தேசிய நான் குடும்பத்தையும், மனைவி, பிள்ளைகள், சந்ததியையும், ஊழியங்களையும், ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே,
3: ஆமீன், ஆமீன். இது ஒரு நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, விசேடமாக வாலிபர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறீர்கள். கத்தரதாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே இணைந்து, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் அதே வேளையில் இன்றைய நாளிலே புதிதாக இணைந்த சவரி சாமிலா அவர்களையும், அதே வேளையிலே மதுரஷன் அவர்களையும் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த நேரத்திலும் சகோதரன் மதுரஷன் செய்தி கொடுக்க போறாரா? சிஸ்டர் செய்தி கொடுக்க போறாங்க. ஓகே, நாங்கள் இவற்றை நிறைவு செய்து கொண்டு அவருடைய காரியத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக, வாலிபர்களுக்காக விசேடமாக ஜபங்களை கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்து வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையில் இணைந்து ஜபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாங்கள் சௌரன் மதுரஷன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர்
4: Recording in progress.
3: பிரபு செய்தியோடு வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் பிரதர் மதுரஷன். பிரைஸ் லார்ட்.
5: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: ஆமே, நாங்கள் சங்கமம் வானொலி டீம் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு தமிழ் நல்லா விளங்கும் தானே? ஆமீன். உங்களை நீங்கள் உங்களை பற்றி கூறிவிட்டு செய்தியோடு வழி நடத்துங்கள். என்ன இதுல தமிழ்லயா, ஆங்கிலத்திலயா, சிங்களத்திலயா செய்ய போறீங்க? சிங்களத்தில் செய்ய போறீங்களா? ஓகே, இந்த வேளையில் உங்களிடம் படைக்கிறோம். நீங்கள் தமிழிலே உங்களை பற்றி குறிப்பிட்டு சிங்களத்தில் செய்தி எடுத்து பாருங்கள். இங்குள்ளவர்களுக்கு சிங்களம் தெரியாது, ஆனால் வானொலி கூடாக இணைந்து பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மறுவலைப்பில் கேட்க போகிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் விளங்கும், நிச்சயமாக எனக்கும் விளங்கும். ஆனால் மறந்துவிட்டேன், பல காலம் நான் இலங்கையை விட்டு வழிக்கிட்டு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிவிட்டது. அதனால எனக்கு விளங்கும். ஆன வழியாக நீங்கள் எடுத்து வாருங்கள். பைபிள் ரீடிங்கை சகோதரி சாமலா கூட நடத்த முடியும். அந்த வேலையில் இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. Be welcome in on behalf of Sangamon Radio and Sangamon Radio listeners and Sangamon Radio team from Canada, Ontario, our time 9:25 a.m. Friday, 17th of 4th, 2026. I'm handing over to you, brother. Continue. God bless you. நீங்களா செய்யறீங்களா?

அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று முதல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபம் என்பதனாலே அதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபிரியாருக்கு எழுதின நிருபத்திற்கு அடுத்ததாக வைக்கலாம். மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அது உயர்ந்ததாக காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு தகுதியான ஒரு முன்னுரையை சொல்லுவது என்பது சற்று கடினமானதுதான். நான்கு வேத பண்டிதர்கள் எபிரேயர் நிருபத்திற்கு எழுதிய முன்னுரையை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர்கள் நான்கு பேருமே முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக, கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கடைசி வார்த்தை என்ற புத்தகத்திலே கேம்பல் மார்கன் என்பவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சிறப்பான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டை காட்டிலும் விரிவான கருத்தை இது தெரிவிக்கிறது. இதை விபரிப்பதற்காக தற்கால எழுத்தாளர் ஒருவர் கூறும் உதாரணம் ஒன்றை சற்றே கவனியுங்கள். மனித சுபாவத்தை குறித்து சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு குணநலன் ஒருவரின் பிரச்சினைக்கான சூழ்நிலையை மாற்ற மற்றும் ஒருவர் உயிர் பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் முந்தியோ சற்று பிந்தியோ ஒரு சாக்ரட்டிஸாக ஒரு கிறிஸ்துவாக தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்புக் கொடுக்க முன் வருவார் என்று கூறியிருக்கிறார். இதை குறித்து கேம்பல் மார்கன் கூறும்பொழுது இவ்விதமாக கிறிஸ்துவை கூறுவது தேவ தூஷணம் என்கிறார். ஒரு சாக்ரட்டிஸையோ அல்லது ஒரு கார்டியஸையோ அவ்விதமாக கூறலாம். ஆனால் கிறிஸ்துவை குறித்து கூறும்பொழுது அவரது தன்னிகரற்ற தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்பமாகும். டாக்டர் வில்லியம் என்பவர் எழுதிய பரிசுத்திற்குள் மற்றும் லகுவாக எபிரேயர் கற்கலாம் என்னும் ஆங்கில புத்தகங்களிலே வித்தியாசமான கருத்தை அவர் வற்புறுத்தி கூறுகிறார். ஆதாம் முதல் மோசே வரையிலான 2500 வருடங்களும் மோசே முதல் மல்கியா வரையிலுமான 1100 வருடங்களும் தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக மனிதர்களிடம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த 3600 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தரின் வெளிப்பாடு மிகவும் குறைவாகவே இருந்தது. அதன் பின்பு சுமார் 400 வருடங்கள் மிக அமைதியான ஒரு காலமாக இருந்தது. காலம் நிறைவேறின போது தேவன் தமது சொந்த குமாரனையே இந்த உலகத்திலே அனுப்பினார். அந்த குமாரனிலே தேவன் தன்னை பரிபூர்ணமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது ஒரு முன்னுரையை பார்ப்போம். எபிரேயர் நிருபத்தின் பாடங்கள் என்னும் புத்தகத்தை எழுதிய ஷைலர் இங்கிலீஷ் என்பவர் தனது முன்னுரையிலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், புதிய ஏற்பாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகமான எபிரேயருக்கு எழுதின நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் முக்கியமான தத்துவங்களையும் முடிவில்லாத தர்க்க சாஸ்திரங்களையும் அழகாக கூறுகிறது. அதனை படிப்பது வானமண்டலத்தையே சுவாசிப்பது போன்றதாகும். ஆவிக்குரிய கொழுத்த மாம்சத்தை உண்பது போல அது இருக்கிறது. அதன் போதனைகளை கடைபிடிப்பது அறிவற்ற நிலையில் நின்று முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு ஒரு மனிதனை வழிநடத்தும். கிறிஸ்தவ உண்மைகள் மற்றும் கிறிஸ்துவை குறித்தும் தெளிந்த அறிவை அடைய செய்கிறது இந்த புத்தகம். மேலும் எபிரேயர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலேயே எபிரேயரில் மட்டுமே கிறிஸ்து உண்மையான மகிமையில் பிரதான ஆசாரியராகவும் தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் காட்டப்பட்டிருக்கிறார். நான்காவதாக, சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்ற வேத பண்டிதர் என்ன கூறுகிறார் என்று கவனியுங்கள். இவர் கூறுகிற கருத்தே வலியுறுத்தப்படுவதை நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுதும் உணரலாம். இந்த பூமியிலே வெளிப்படையாக காணப்படுகிற சபையே மெய்யான திராட்சை செடி. இது ஒரு பொய்யான வேத புரட்டு. உலகத்தில் இருக்கும் திருச்சபைதான் அந்த ஒலிவ மரம் என்று கூறுவதும் சீர்திருத்த திருச்சபையின் மாயையான கருத்தாகும். கிறிஸ்துவே திராட்சை செடி என்பதும் இஸ்ரவேல் ஒலிவ மரம் என்பதும் வேதாகமும் தெளிவாக கூறுகிற ஒரு சத்தியம். கர்த்தர் தாம் முன் குறித்திருக்கின்ற தமது ஜனங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மேற்கு நாடுகளில் உள்ள சபைகள் நீண்ட காலமாக எபிரேயர் நிருபத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் இடத்தை சபை பகிரங்கமாக பிடுங்கிக் கொள்ள விரும்பியது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே தங்களுக்கு உரியதாக்கி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை குறித்த கர்த்தரின் திட்டங்களை அது புறக்கணித்தது. இதன் காரணமாகத்தான் ஆதியில் இருந்த சபைகள் யூத சமய எதிர்ப்பு கொள்கையை ஏற்படுத்தி யூதர்களை துன்புறுத்தினார்கள். எனவே கர்த்தர் யூதர்களை தள்ளிவிட்டார் என்ற தவறான கருத்து பரவியது. ஆனால் எபிரேயர் நிருபம் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு எபிரேயன் கிறிஸ்தவனாக மாறினான் என்றாலும் அவன் இன்னமும் எபிரேயன் தான். ஒருவர் கர்த்தரின் பிள்ளையாக மாறும் பொழுது அது அவர்களை இன்ன தேசத்தான் என்ற நிலையிலிருந்து மாற்றுகிறதில்லை. அப்படி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் சபை என்ற விசுவாசிகளின் ஐக்கியத்திற்குள்ளே வருகிறார்கள். இந்த கர்த்தர் யூதர்களின் நின்றும் புறஜாதிகளின் நின்றும் தமக்கென்று ஒரு கூட்டம் மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். அது நிறைவேறும் பொழுது தனது சபையை இந்த உலகத்திலிருந்து அவரே எடுத்துக் கொள்வார். அதன் பின்னதாக இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். இஸ்ரவேலின் மூலமாக புறஜாதிகளின் மத்தியிலேயும் கர்த்தரின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. இவரை நிறுவத்தை எழுதிய ஆக்கியோன் யார் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஒரு பழைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்போஸ்தலனாய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றே கூறுகிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்புகளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்ற வார்த்தைகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபத்தை எழுதியவர் பவுல் என்று வாதிடுபவர்களும் அதை எழுதியவர் அப்போஸ்தலனாய பவுல் அல்ல என்று வாதிடுகிறவர்களும் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். ஜான் கல்வின் மற்றும் மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அப்போஸ்தலனாய பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பலர் அப்போஸ்தலனாய பவுலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் எழுதியிருக்கிறார் என்பதை ஏற்றுக் கொள்கிறார்கள். மனித ஆக்கியோன் முக்கியமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபமும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் என்பது மாத்திரமே முக்கியமானது. எபிரேயர் நிருபத்தை எழுதியதும் அப்போஸ்தலனாய பவுல்தான் என்பதற்கு பல வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பாருங்கள், எபிரேயர் 10:34, நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இத்தாலியில் இருந்து எழுதுகிறேன் என்று இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர் 13:24 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கவுனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:24, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். மற்றொரு வசனத்தையும் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். கவுனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 13:23, சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்போஸ்தலனாய பவுலோடு தான் தீமோத்தேயு அதிகமாக இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். எனவேதான் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்து நடை பவுல் எழுதுவது போல காணப்படுகிறது. இந்த காரணத்தினாலும் அநேகர் இது அப்போஸ்தலனாய பவுல் எழுதிய நிருபம் தான் என்று சொல்கிறார்கள். பேதுருவும் பவுலை இதன் ஆக்கியோனாக குறிப்பிடுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 3:15-16 வாசிக்கிறேன். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தன் பெயரை கடைசியிலே குறிப்பிடாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் காணப்படுவதால் எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாகும். பல வேத அறிஞர்கள் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு பின்னர் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 85 அல்லது 96 என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ற போதிலும் நாம் எபிரேயர் நிருபத்தை படிக்கும் பொழுது இந்த நிருபம் எழுதப்படுகின்ற வேளையில் எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற முடிவிற்கு வருகிறோம். அப்படியானால் எபிரேயர் நிருபம் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்துராயன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டான். அதற்கு முன்பதாகவே பவுல் மரித்து தேவனோடு கூட இருக்கும்படியாக சென்று விட்டார். எனவே எபிரேயர் நிருபம் பவுல் அப்போஸ்தலனால் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிற்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. ரோமர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அவசியத்தையும் எபிரேயர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையையும் கூறுகிறது என்று கால்ரிட்ஜ் என்பவர் கூறுகிறார். அவர் ஏன் இவ்வாறு கூறுகிறார் என்றால், எபிரேயர் நிருபத்திலே காட்டிலும் என்ற வார்த்தை 13 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேயர் நிருபம் கற்பனை சிறந்தது, கிறிஸ்துவின் கிருபை அதனை காட்டிலும் சிறந்தது, வரப்போகும் மகிமை இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று கூறுகிறது. இவரே கெழுத நிருபம் சிறந்தவைகளையே கூறுகிறது. அறைகூவல் விடுகின்ற புத்தகமாகவும் இந்த எபிரேயர் புத்தகம் காணப்படுகிறது. பரிபூரணம் மற்றும் பரிபூர்ணமற்ற அர்த்தமுடைய வார்த்தைகள் எபிரேயர் நிருபத்திலே 15 முறை வருகிறது. நாம் என்ற வார்த்தை 16 முறை கூறப்பட்டுள்ளது. சிறந்த வழி எது என்பதை எபிரேயர் நிருபத்தின் 2 வசனங்கள் தெளிவாக கூறுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதை எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இவரே நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் இதனையே கடைபிடிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆம், அது மிக முக்கியமானது. இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, எபிரேயர் நிருபத்திலே மொத்தம் 13 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 13 அதிகாரங்களிலேயும் 6 அபாய அறிவிப்புகளையும் நாம் குறிப்பாக கவனிக்கலாம். இந்த 13 அதிகாரங்களையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் எப்படி அவைகளுக்கு தலைப்பு கொடுக்கலாம் என்பதை நான் கூறப்போகிறேன். ஒழுங்காக குறிப்பு எடுத்து வருகிற சகோதர சகோதரிகள் எழுதி கொள்ளும் வண்ணமாக இவைகளை நான் கூறுகிறேன். இந்த எபிரேயர் நிருபம் முதல் 10 அதிகாரத்திலேயும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1-3 வசனங்களிலே கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 1:4-2:18 வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது 1:4-14 வரை உள்ள பகுதியிலே கிறிஸ்துவின் தெய்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக 2:1-18 வசனங்களிலே கிறிஸ்துவின் மனித தன்மையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. 2:4 வசனத்திலே 1வது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மந்த புத்தியோடு இருப்பவர்களுக்கு வருகிற ஆபத்தை குறித்து சொல்கிறது. 3வது பிரிவை பார்ப்போம் என்றால் கிறிஸ்து மோசேயை காட்டிலும் மேலானவர் என்பதை 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இந்த மூன்றாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் முதல் நான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனம் வரையிலேயும் இரண்டாவது அபாய அறிவிப்பு வருகிறது, அதாவது விபத்துகள். அது மட்டுமல்ல, நான்காவதாக கிறிஸ்து யோசுவாவை காட்டிலும் மேலானவர் என்பதை நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். குறித்துக் கொண்டீர்களா? ஐந்தாவதாக கிறிஸ்து லேவியரின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மேலானவர், இதை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். இதை இன்னும் சிறு சிறு பகுதிகளாக நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், அங்கே மூன்றாவது அபாய அறிவிப்பு முதலாவது வருகிறது. அது மந்த செவியின் அபாயம். அது ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது அபாய அறிவிப்பு விலகி செல்வதின் அபாயம் என்று சொல்லலாம். இதை ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். மெல்கி சிதேக்கின் முறையின்படி கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியன் என்ற சத்தியம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் முதல் இருபத்தி எட்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, கிறிஸ்து நிரந்தரமான ஆசாரியன். இது ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து பரிபூரண ஆசாரியன். இது ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் இருபத்தி இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்து மனுஷீகத்திலும் நிரந்தர பரிபூரண ஆசாரியன் என்பதை ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். எட்டாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம் என்றால், எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட உன்னதமான ஆலயத்திலே கிறிஸ்து நமது மகா பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக, எட்டாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே மெய்யான ஆசரிப்பு கூடாரம் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவது அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எப்படி இந்த புதிய உடன்படிக்கை சிறந்ததாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே பழையதை காட்டிலும் விசேஷித்த புதிய பரிசுத்த ஸ்தலம் விளக்கப்படுகிறது. நான்காவதாக, மேலான பலி, அதை குறித்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஐந்தாவதாக பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை உற்சாகப்படுத்துதலை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை வருகிற பகுதி ஐந்தாவது அபாய அறிவிப்பாக வருகிறது, அதாவது இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து. இதுவரை நாம் எபிரேயர் முதல் பத்து அதிகாரங்கள் எவ்வாறாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம். இது முழுமைக்கும் தான் தலைப்பு பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவது பகுதியாக பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் வருகிறது. இந்த அதிகாரங்களிலே கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதையும் மூன்று முக்கியமான பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, விசுவாசம். இது பதினோராவது அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கை. இது பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்பு. இது பதிமூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று பகுதிகளையும் பார்ப்போம் என்றால், இரண்டாவது பகுதியான நம்பிக்கை மேலும் இரண்டு பிரிவுகளாக செயல்படுகிறது. முதலாவது, கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே வாசிக்கிறோம். தொடர்ந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் பதினான்கு வரை உள்ள பகுதியிலே விசுவாசிகள் இப்பொழுது போட்டிகளிலும் போராட்டங்களிலும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் ஆறாவது அபாய அறிவிப்பு வருகிறது. அதாவது மறுதளித்தலின் ஆபத்து. அன்பு என்கிற பகுதியை, அதாவது எபிரேயர் 13:25 நாம் பிரித்து பார்ப்போம் என்றால், 13:1-6 விசுவாசிகளின் இரகசிய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். 7:14-16 விசுவாசிகளின் சமூக வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். 13:15-19 விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். இறுதி பகுதியான எபிரேயர் 13:20-25 முடிவு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். எனவே எபிரேயர் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இரண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று, பழைய ஏற்பாட்டு முறைமைகளை காட்டிலும் கிறிஸ்து சிறந்தவர் என்பது. இரண்டாவதாக, கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார் என்பது. மட்டுமல்ல, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6 ஆபத்துகளை குறித்த எச்சரிப்பு நமக்கு வருகிறது. முதலாவது மந்த புத்தியின் ஆபத்து, இரண்டாவது அவிசுவாசத்தின் ஆபத்து, மூன்றாவது மந்த செவியின் ஆபத்து, நான்காவதாக விலகி செல்வதனாலே வருகிற ஆபத்து, ஐந்தாவதாக இகழ்வதனாலே ஏற்படும் ஆபத்து, ஆறாவதாக மறுதளித்தலினாலே வரும் ஆபத்து. இந்த உன்னதமான நிருபத்தை அடுத்த 42 நிகழ்ச்சிகளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் விசுவாசமாகிய நங்கூரம் கிறிஸ்து இயேசுவிலே ஆழமாக பதியவும், நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து செல்லவும் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இன்றுதான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க துவங்கியிருப்பீர்கள் என்றால், வேத புஸ்தகம் உங்களுக்கு இல்லை, ஆனால் இந்த எபிரேயரின் நிருபத்தை நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று விரும்புவீர்கள் என்றால், எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் மட்டும் தயவு கூர்ந்து எழுதும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானொலி என்கிற இந்த அமைப்பு மூலமாக உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பெரிய இந்த சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று முதல் நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிற இந்த எபிரேயர் நிருபத்திலே எங்களுக்கும் தேவையான செய்தி உண்டு என்ற திறந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நாங்கள் அத்தனை பேரும் இந்த வானொலி பெட்டி அறையை வந்து இந்த உம்முடைய வசனங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டு கற்று உமக்குள்ளே வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio8.

திறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 10 அதிகாரம். யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் கேள்விப்பட்டபோது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப் போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து ரா முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேகா மட்டும் மக்கேதா மட்டும் முறிய அடித்தார்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசேகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மெக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் மெக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே யோசுவா மக்கேதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தான். லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினான். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை 2 நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டய கருக்கினால் அழித்தான். அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான். லாகீசிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளிலே தானே சங்காரம் பண்ணினான். பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டய கருக்கினால் அழித்து நரஜீவன்களெல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட. ஏசாயா 14 அதிகாரம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாகரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறப் பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிட்டேன், கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார், உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான், பூமி முழுதும் இழைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள், தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சிதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல வலட்சியமானாயோ எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலை மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டு இருக்கிறார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய். நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொண்டு போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முள்ளம் பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பைப்பினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டு இருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஸ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டுவெறியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும், தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொண்டு போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன்
1: கொண்டு. தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராயிருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத் தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணமும் உடுக்கமும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:4 வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தோம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லதுன்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள மட்டும், ஆமீன். இந்த ஜீவனை குறிச்சுதான் இதத்துல அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் எதுல இருக்குங்க? ரத்தத்துல இருக்கு. கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை இழந்தாருங்க? தன்னுடைய சுய ரத்தத்தை இழந்து நம்மை மீட்டு கொண்டார் இல்லைங்களா? அதை இழந்துட்டார், அதை கொடுத்தார். அதை கொடுத்துதான் விளைக்கிறமா கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்ப அவர் ஜீவனையே கொடுத்தார. என்ன கொடுத்தார? நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? திரும்ப என்ன கொடுத்து அந்த நன்மைக்கு பதிலாக நன்றி சொல்ல போகிறோம்? நம்முடைய ஜீவன். ஆமேன். அவர் சொல்றாரு ஜீவனுள்ள மட்டும். நம்முடைய ஜீவனா நம்முடைய உயிரை கொடுப்பதில்ல. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, என்னவா துதிக்கணும்? அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற நன்றி பலி. அப்ப துதிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்லை. நாம் ஆழத்துல போய் துதிக்கணும். நார்மலா உதடுகள்னால துதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. ஒரு பிராக்டிக்கலா எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சத்துல பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஜெபிச்சுக்கிட்டும் துதிச்சுக்கிட்டும் இருக்க கூடாது. துதிக்கிறதுல உங்க ஆழம் இருக்கணும், உங்க அன்பு வெளிப்படணும், உங்க நன்றி வெளிப்படணும். அந்த துதித்ததுல ஒரு தெய்வ மகிமை வெளிப்படணும், அதான் துதி. அப்ப எது வரைக்கும் துதிக்கணுமா? நீங்களும் நானும் ஜீவன் உள்ள மட்டும். தாவீது சொல்றாரு, என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம துதிப்பையா. துதிக்கிறது மட்டுமல்லையா, அவர் சொல்றாரு துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமம் என்ன? நமக்கு இப்ப தெரியும் இயேசு கிறிஸ்தன். அன்னைக்கு தெரியுமா? ஆமேன். கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் அவருக்கு, உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க, அவருடைய நாமத்தை சொல்லணும். எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லா ஒரு சுகவீனமா இயேசுவின் நாமத்தினாலே. இல்லை வேற வழியே கிடையாதுங்க. எந்த வழியாகவும் நம்ம பரலோகம் போக முடியாது. எந்த வழியாகவும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த வழியாகவும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நாமம் மட்டும்தான். ஆமேன். அவருடைய நாமத்தில் பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. அது அதிசயமானது தான். அதனால அந்த நாமத்தை சொல்லி கை எடுப்பேன் அப்படின்னு என்னங்க? கை எடுப்பேன். நான் ரெண்டு கையை உயர்த்தி நான் துதிப்பேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கை எடுத்து நான் துதிப்பேன். இது ரொம்ப விசேஷமான

0: ஆராதனை. அது என்னன்னா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சொல்லுகிற ஒரு ஆராதனை. எல்லாமே நீங்க தான்ப்பா, ஏன்னா கையெடுத்தெல்லாம் மீன், அந்த தோடாதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கையெடுத்தெல்லாம் மீன். அப்ப உங்க கையை வானத்துக்கு நேரா நீங்க கையெடுத்து, அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க எல்லாமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைப்பா, நீங்க தான் என் ஆதாரம், நீங்க தான் என் அஸ்திபாரம், நீங்க தான் எனக்கு சகலமும், நீங்க என்னைக்கு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுடைய உங்ககிட்ட பிசாசு போட்ட அஸ்திபாரம் நொறுங்கி போயிடும். அந்த ஆராதனையில, அந்த துதியில அவ உங்களுக்கு ஒரு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க, நீங்க கஷ்டப்படுறவங்க, கடனாளி, வியாதிக்காரவங்க, உங்களை உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க கையை உயர்த்தி துதிக்க துதிக்க, நீங்க தோடா முறையில துதிக்க துதிக்க, அது என்ன செய்யுங்க அப்படின்னு நொறுங்கி போயிடும். அந்த அஸ்திபாரம் நொறுங்கி ஒரு பலமான அஸ்திபாரம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ஆமேன். அதனால இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்க ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் அவரையே துதிப்போம், அவரையே நோக்கி கையெடுப்போம். இந்த நாள்ல கர்த்தர் விடுதலை தருவார் நம்ம விசுவாசிப்போம். சரிங்களா, ஜீவிக்கலாம நல்ல தெய்வமே. இந்த நாள்ல எங்களுடைய உயிருள்ள மட்டும் ஐயா, நாங்க வாழும் வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை தேடி போகாம ஜீவனுள்ள தேவனை தேடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கையெடுத்தல் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும், அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 7 வசனம். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் சில மகிமையான காரியங்களை காணும்படி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் கடக்க முடியாதபடியும் தாங்கிக் கொள்ள பலன் இல்லாமலும் மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன் என்கிறார். பலனை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலைகள் உங்களின் சமாதானத்தை குலைத்து போட்டதோ அந்த சூழ்நிலைகளையே நன்மையாக மாற்றி சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் தேவன்தாமே தம்முடைய சமாதானத்தை அருளி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்த தம் ஜனங்களுக்காய் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி மகிமையான வெற்றியை தந்து வழிநடத்தி செல்ல விரும்புகின்றார். முதலாவதாக பார்க்கலாம், கர்த்தரின் சத்தம் வலிமையானவைகளை முறித்து போடுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 5 வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று உள்ளது. கேதுரு மரங்கள் என்றாலே அவைகள் வலிமைக்கு அடையாளமாகவும் வேர்கள் உறுதி வாய்ந்தவைகளாகவும் எளிதில் முறிக்க உடைக்க முடியாதவைகளாகவும் உள்ளவைகள். அப்படிப்பட்ட கேதுரு மரங்களையே கத்த தம் சத்தத்தினால் முறித்து இருக்கிறார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் தீமைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் அசைக்க முடியாதபடி நீண்ட நாட்களாய் வேரூன்றி காணப்படுகிறதா? அசைக்க கூடாதபடிக்கும் முறித்து போட முடியாதபடிக்கும் காணப்படுகிறவைகளை இன்றைக்கு கர்த்த தம் சத்தத்தினால் முறித்து போடுகிறார். மேலும் உங்களுடையவைகள் எவையெல்லாம் கடந்து வர முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவற்றை இன்றைக்கு உங்களுக்காய் திருப்பி கொடுக்கிறார். இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்காய் கடினமானவைகளை உடைத்து உங்களுக்குரியவற்றை திருப்பி தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியை தருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 6 வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் மகிழ்ச்சியில் துள்ள பண்ணுவதாய் இருக்கிறது என்று உள்ளது. எப்படி என்றால், சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு மரங்களை எடுத்து வருகையில் கடலில் கட்டி மிதக்க விட்டு எடுத்து வந்தான் என்று பார்க்கின்றோம். கடல் அலைகளினால் துள்ளி துள்ளி அவைகள் வந்து சேர்ந்தது என்று அறிகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29 சங்கீதம் 3 வசனத்தில் கர்த்தரின் சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது என்று உள்ளதின்படி தண்ணீர் ஆனந்த மகிழ்ச்சியினால் துள்ளுகிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம்,

0: கர்த்தரின் சத்தம் புதிய வழிகளை திறக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 8வது வசனத்தில், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை, காதீஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது என்று உள்ளது. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் இருப்பீர்களானால், கர்த்தரின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்காய் புதிய வழிகளை திறக்கச் செய்கிறது. கர்த்தர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளையும் சில ராஜரீக பாதைகளையும் திறந்து கொடுத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் சமுத்திரத்தின் மும்முரத்தை போலவும் அலைகளின் இறைச்சல்களைப் போலவும் அமளியாயும் பயப்படுகிறதாய் காணப்படுகிறதே என்று கலக்கத்துடன் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் பயங்களை, கண்ணீரை, விண்ணப்பத்தை கேட்டு கண்டு தம் சத்தத்தை துணிக்க பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், சத்ருவின் தந்திரங்களை முறியடிக்கிறார், ராஜரீக பாதையில் உங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியில் வழியே தெரியாமல் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வெறுமையாய் இருக்கின்றேனே, ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிறேனே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கோடே கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணின தேவன் உங்களோட கூட இருந்து உங்களையும் சகல காரியங்களிலும் விருத்தி அடைய பண்ணுவாராக. அதற்கு நாமும் ஈசாக்கை போல பிதாவின் சித்தத்திற்கு ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்து வேதத்தை தியானிக்கிறவர்களாயும் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாயும் நமக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளில் பொறுமையோடு இருப்பவர்களாயிருந்தால் நிச்சயமாக நாமும் ஈசாக்கை போல வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகலாம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சகல காரியங்களிலும் விருத்தி அடைய செய்வாராக. உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி சனிக்கிழமை மே மாதம் 2026ஆம் ஆண்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக நான் சந்திப்பதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்றும் அறிவும் புத்தியும் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, வேதத்திலே பார்ப்பீர்களா இருந்தால், தேவன் ஒரே ஒரு ராஜாவாகிய சாலமோனுக்கு தான் இந்த நாட்களில் அந்த ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அதற்கு ஒரு உறுதிமொழியாக இருக்கிறதை அங்கே காண்கிறோம். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாய் ஜனங்களை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்தார். தாவீதின் நிமித்தமாக அப்படியாக செய்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வேளையிலே ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் யாக்கோபு புஸ்தகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானத்தை தேவன் தருகிறார் என்றும் அவர் வாயில் நின்றும் அறிவும் புத்தியும் பெறும் என்பதை முதலாவது இந்த மாமிச தேகம் உள்ள மனுஷர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்திலே பார்ப்பிலா இருந்தால் ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிறவர்களும் தங்களுடைய சொந்த ஞானத்திலே சொந்த தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்து ஜனங்களை போட்டு நெருக்கி ஒடுக்கி இந்த நாட்களில் இப்படியாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதிகாரம் உள்ளவன் பலமுள்ளவன், அதாவது சிறியவனை இந்த நாட்களில் தன்னுடைய கரங்களுக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டு வருகிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய ஞானத்தின்படியே இந்த நாட்களிலே யுத்தங்களை தேசங்கள் மேலே மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தையோ கர்த்தருடைய காரியத்தையோ இந்த நாட்களிலே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் தோல்வியை இந்த நாட்களிலே சந்திக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் சரியாக இருக்கிறதா, அது உம்முடைய வழிகளாக இருக்கிறதா, உமக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிற ஞானத்தை இந்த நாட்களிலே நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் இந்த நாட்களிலே வரும். எப்படியாக இந்த நாட்களிலே அறிவாக காரியத்தை புத்தியாக செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே தானியேலுக்கு குறித்து பாருங்கள். தானியேலுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஆவியானவரை கொடுத்தார். ஏனென்றால் ஞானத்தினால் இந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்தில் உள்ள காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் தானியேல் ஞானத்தினாலே இந்த நாட்களிலே பாபிலோன் ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே செயல்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே வாழுகிற மனுஷர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த நாட்களில் ஞானமற்ற செயல்களை இந்த நாட்களில் செய்கிறதன் நிமித்தம் தோல்வி அடைந்து போகிறார்கள். குடும்ப காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது தேசத்தை ஆளுகிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது எந்த காரியங்களாக இருக்கலாம். நாங்கள் முதலாவது தேவனிடத்திலே நாங்கள் அந்த ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின்படி இந்த ஞானத்தை தந்து இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேட்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து இந்த நாட்களிலே செயல்படும்படியாக கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவிடத்திலே இந்த நாட்களிலே ஞானத்தில் குறைவானவர்கள் கேளுங்கள், தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்துவார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே கேட்டு எல்லா காரியத்தையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை தேவன் சந்திக்கும்படியாக அந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே தேவன் அப்படியாக சந்தித்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே தைரியமாக அவர் அண்டையிலே போய் இந்த நாட்களிலே கேளுங்கள், மனுஷனிடத்திலே கேட்காதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நேயர்களே, வானொலியானது இந்த புதிய ஆண்டு புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையான மாணவர்கள் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தைரியம் செய்திருக்கிறார். நம்மளால் ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அனுமதி

தவறவிடாதீர்கள். ஆசீர்வதிக்கிறார்.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது.

நிகழ்ச்சி நிரல் 8 மணிக்கு ஆரம்ப ஜபம் பிரதர் மகேந்திரன், 8:05 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, 8:20 துதி ஆராதனை சுவிசேகர் வானர், 8:40 துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் ஜெனட், ஜபம் சிஸ்டர் டோலி, ஜபம் சிஸ்டர் ஐர்னா ஸ்ரீலங்கா. இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொடுப்பவர் செல்வி ராமச்சந்திரன் யூகே, நிரவ ஜபம் மகேந்திரன். ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை உபவாச ஜபத்தை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கேன் சுவாமி. ஐயா, நாங்கள் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கண்ணீரோடு நாங்கள் ஜபங்கள் ஏறெடுக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை ஏறெடுக்கும் பொழுது சுவாமி, உமது பிரசன்னம் எங்களை மூட வேண்டுமாக ஜெபிக்கேன் சுவாமி. இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றும், சங்கம வானொலியின் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றும். ஐயா, உமது நாமம் மகிழப்பட வேண்டுமாண்டவரே, இந்த துதி ஆராதனை ஜப நிகழ்ச்சியிலே சுவாமி ஒரு பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்டு கொடுக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஊற்றும் ஊற்றும் ஐயா. இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, இந்த உவாச துதி ஆராதனை மக்கள் சுகந்த வாசனையாக, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சுகந்த வர நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரம.

ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை. ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை. ஒருமைப்பாடு ஆவியால் நிரந்திடும் ஜெபம். ஒருமைப்பாடு ஆவியால்

ஒன்றிணைந்து செயல்பட தருவதொரு மனநிலை, ஒன்றிணைந்து செயல்பட தருவது ஒரு மனநிலை, ஒருமைப்பாட்டு ஆவியால் நிரந்திடும் ஜெபம், ஒருமைப்பாட்டு ஆவியால் நிரந்திடும் ஜெபம், உபவாச ஜெபம், அதிகால ஜெபம், ஒன்றிணைந்த ஜெபம், பதிலை தரும் ஜெபம். கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். உபவாச ஒன்று கூடலுக்கு அவர் செவிமடுக்கிறார், உபவாச ஒன்று கூடலுக்கு அவர் செவிமடுக்கிறார்.

0: ஒரு மனதால் ஆவியில் ஜபிக்க தொடங்கிட, ஒரு மனதின் ஆவியால் ஜபிக்க தொடங்கிட, ஆவியானவர் அபிஷேகம் இறங்கிடும் நிலை. அபிஷேகம் இறங்கிட ஆவியில் அனல் கொண்டு அக்கினி அபிஷேகத்தால் நிரந்திரம் இவ்விடம். அபிஷேகம் இறங்கிட ஆவியில் அனல் கொண்டு அக்கினி அபிஷேகத்தால் நிரந்திடும் இவ்விடம். உபவாச ஜபம், அதிகால ஜபம், ஒன்றிணைந்த ஜபம், பதிலை தரும் ஜபம். ஆண்டவரே, இன்றைய நாளே துதி உபவாச ஜப ஒன்றிணைந்த ஜபத்திலே நீ எங்களோடு கூட இருக்கு அசவாடிக்கொண்டிருக்கு சுவாமி. அந்த கிருபை காண்டி தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்துடுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் அல்ல, நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமே நாமே. தொடர்ந்து துதி ஆராதனை பாடலை எடுத்து வருகிறார் சிஸ்டர் சுபா இளங்கோ, பிரம்டன் கனடா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே உபவாச ஜெப துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே ஒரு ஆராதனைக்கு அழைத்திருக்கிறேன். இப்பொழுது துதித்து ஆராதித்து பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்,
1: ஆமென். சோஸ்ரோம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபையாய் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கதாவி. தகப்பனே, நீரே சர்வ வல்லவ சகல சிருஷ்டிக்கும் அப்பா இச்சமானரே, உமை சோசரிக்கிறோம், சோசரிக்கும் சகலத்தையும் ஆள்பவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே. நாங்கள் வேண்டிக் கொள்வட நினைப்பது விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறோம் கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமாது, நீ தூரத்துக்கும் தகப்பனாய் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாவற்றாலும் நீரப்புற நல்ல தெய்வமே, உமை சோசரிக்கிறோம் அப்பா. அவியானவரே, அச்சாரமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, உமை சோசரிக்கிறோம் தகப்ப. யோசனையில் பெரியவரே, செயல மகத்துவம் உள்ளவரே, துயாதி தூயவரே, எங்கள் துணியாளரே, உம்மை சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். மறவாமல் எங்களை நினைப்பவரே, உம்மை சோசரிக்கிறோம் ஆண்டவர். மன்னிக்கிற தகப்பனே, மனதுருக்கம் உள்ளவரே, மாறாதவரே, மகிமே ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் சுதந்தவர், நீர்

வாழ் ஒரு நாளும் விலகிடாதம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் இயேசுவை

விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுக

ஒரு நாளும் விலகிடாள். அப்பா நீர் கைவிடாதது, எங்களை கரம் பிடித்தது, நான் உன்னை விட்டு விட உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல். அப்பா எங்களை கண்ணீர் மணி போல காத்து கொண்டிருக்கிறீர், உள்ளங்கையில் எங்களை வரைந்தீரே, உமை சோஸ்தரிக்கும் தகப்பன். அப்பா நீர் பெரியவர், அப்பா இரக்கங்களின் தகப்பனே, உமை சோசரிக்கும் சகாயரே, உமை சோசரிக்கும் சோசரிக்கும் பலம் கொண்டு திட்டமனாய் என்று சொல்லி, ஓசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல். நை நடத்தினவரே, ஆராதனையில் பிரியமுள்ளவரே, துதியின் மத்தியில் வாசம் பண்ணது தூயாதி தூயவரே, உமைய தூரோமை உமைய தூரோமா, நம்முடைய நாமத்தினால் எங்கே இருவர் மூவர் கூடுகிற இடத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது. உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி.

நிமித்து துதிக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர். கிராமியங்கள் சேராமியங்கள் ஓய்வின்றி உமை துதிக்கிறார்கள். சர்வ சிருஷ்டிக்கு மெச்சமானரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உள்ள ஒரு நல்ல தகப்ப நீங்க தகப்பனே, நாள் வரைங்களை ஆதரித்த நல்ல தேவனே, உமை நன்றியோடு சோதனைக்கு அன்று செலுத்துறோம். அப்பா நீரே சர்வ சிருஷ்டிக்கு விஜயமானாயிருந்து சகலத்தையும் ஆண்டவர், நாங்கள் வேண்டிக் கொள்வதை அதிகமாக எங்களுக்கு கிருபியாய் அளிக்கிறீரே கத்தா. அந்த மகா பெரிய தயவுள்ளவரே, சோஸ்ரமானவர், மாறாவை கூட மதுரவா மாற்றின தேவனே. அப்பா மங்காத வழியே, நெறிந்த நாளை முறிக்காலம் அங்கிருந்த அணைக்காமல் இருப்பவர், எங்களை அழுக செய்தவரே, ரட்சணிய சந்தோஷம் ரட்சிப்பின் கொம்பே. அப்பா மக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம்.

0: நன்றி ஐயா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமக்குருவருக்கே தருகிறோம். மீதியான வேலைகளை ஒவ்வொரு பகுதிகளில் மேலாவியான ஆளுடற்பட்டு எங்களை ஆளுக செய்து உடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து இன்னுமே அறிய இன்னும் கிட்டி சேர கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் செபதைகளும் ஜீவர் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை சங்கம வானொலியின் உவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே ஆராதனை துதி எடுத்து பாடலை பாடினவர் சிஸ்டர் சுபா இளங்கோ அவர்கள். கர்த்தர் அந்த சகோதரியையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடலை ஜெர்மன் தேசத்திலிருந்து கொண்டு வர சுவிசேஷகர் வானர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானர் ஐயா. ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதை அறிய தருகிறோம். இப்பொழுது துதி ஆராதனை பாடலை கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: ஆமென், ஆமென். நன்றி. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளும் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கரம் தானே கூட இந்த நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மரத்தினை வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாக்களை ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.

கொடுப்பார், நம் குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். கூப்பிடுவோம், பதில் கொடுப்பார், நம் குறைகள் எல்லாம்

மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். இந்த மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். இந்த மண்ணான

ஐ வகுப்பதும் லேசான காரியம் என் இயேசுவுக்கு பெருங்கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் என் இயேசுவுக்கு

0: இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், என் இயேசுவுக்கு எதுவும் லேசான காரியம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே வந்து இரண்டு பாடல்களை பாடும்படியாக கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று சொன்ன மனதுருக்கம் உள்ள தேவரே, ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தாவே, உமக்கு எல்லாம் லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அப்படியானால் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை மகைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த இடத்திலே ஆண்டவரே, நீ செய்ய இருக்கிற அற்புதங்கள், நீ செய்ய இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் உமக்கு லேசான காரியங்கள் என்று நான் உமக்கு அறிக்கை செய்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. வழிநடத்துகிற அன்பு சோர் மகேந்திர ஐயாவை அவருடைய தேவர்களை சந்தித்து வழிநடத்தி கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே இந்த ஜெப ஆராதனை நடத்துகிற அன்பு சோர் லெஸ்ஸி ஐயா அவருடைய குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சுவிசேகர் வானதி அவர்களே. இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே ஆராதனை துதி பாடல் பாடியவர் சிவசேகர் வானரையா, ஜெர்மன். தொடர்ந்து நாங்கள் எமது நாட்டிலிருந்து ஒரு ஜெப குறிப்பை கேட்போம். எமது நாட்டிலிருந்து ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறார், ஜெரீன். அவரை நாங்கள் அன்போடு அழைக்கப் போகிறோம். அவர் வந்து இலங்கை

ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபை இந்தவனே, மக்கொடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. டே நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, உடைய மாறாத அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மகத்துவம் உள்ள அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முத நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, முத நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த நேரத்தை எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு இணைந்து செபிக்க கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே இலங்கை தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவன் நீங்க இந்த தேசத்தை வழி நடத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, மப்புடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கத்தாவே தேசத்தின் தலைவர்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, ஜனாதிபதி முதல் கத்தாவே கடைசி மந்திரிமார் வரையிலும் கத்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் உம்முடைய ரட்சிப்புக்களாய் வர தேவன் உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அவங்க எடுக்கிற எல்லா திட்டங்கள் தீர்மானங்களும் அப்பா சரியானதா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அந்த ஒவ்வொரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் செயல்படுத்த கர்த்தாவே, அந்த தலைவர்களுக்கு வேண்டிய அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு தலைவர்களையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க அப்பா, அந்த ஏற்படுத்தின தலைவர் ஆண்டவரே. அப்பா தலைவருக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்குங்க கர்த்தாவே. அவருக்கு எந்த ஆபத்துக்களும் வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே கர்த்தாவே இந்த நாட்களிலே அதிகப்படியான மழை ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, நல்ல கால நிலைகளை தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த தேசங்களிலும் இந்த பிரதேசங்களிலும் கர்த்தாவே அப்பா அழிவுகள் ஏற்பட படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசேஷமய மத்திய மலைநாட்டு பிரதேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிரதேசங்களிலே கத்தாவே அப்பா மண் சரிவுகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், வெள்ளங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஒன்றும் வராத படிக்கு கத்தாவே தேவன் அந்த பகுதிகளையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பகுதிகளிலே வாகனம் ஓட்டுகிறவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நிதானமாய் அப்பா வான வாகனங்களை செலுத்த தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா வாகனம் ஓட்டும் போது வருகிற தூக்கத்தை நாவியெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. நிதானமாய் ஓட்ட தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா போட்டி போட்டு கொண்டு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாகனம் ஓட்டாத படிக்கு கத்தாவே அப்பா நிதானமாய் பொறுமையாய் வாகனங்களை செலுத்த சாரதிகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா விலைவாசிகளை அதிகரித்து கொண்டு இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதனாலே கத்தாவே அன்னாடம் கூலி வேலை செய்து அப்பா பிழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ராஜாவே. அன்னாடம் தேவைகளுக்காய் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே, நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா.

0: ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய்விடாத படிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையின்படி வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் போன்களுக்கு அடிமையாகி விடாத படிக்க கர்த்தாவே அப்பா அந்த போனை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே திருச்சபைகளை அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாச பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தாவே எழுப்புதல் உண்டாக தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா அநேக ஜனங்களை ரட்சிப்புகளாய் கொண்டு வர அநேக சுவிசேஷர்களை மிஷனரிகளை தேவன் இலங்கை தேசத்திலே எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். அநேக தாளந்துகளோடு கர்த்தாவே அப்பா பின்தள்ளப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அவர்கள் முன் வந்து அவர்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இருக்கிற அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை போதகர்கள் கர்த்தாவே அப்பா அதில் இருக்கிற பெரியவர்கள் ஆசிரியர்கள் கர்த்தாவே அதுக்கு இடம் கொடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய இருதயங்கள்ல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா பின் தள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் குடும்ப ஜபங்கள் நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. இந்த நாட்களிலே அதிகமான குடும்ப ஜபங்கள் இல்லை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தாவை ஒன்று சேர்ந்து ஜெபிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை தேவன் விசுவாச குடும்பங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசத்திலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பங்களையும் மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே மதகுருமார்கள் பூசாரிகள் கர்த்தாவே இன்னுமாய் கர்த்தாவை விக்கிரக ஆராதனையிலே கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சென்ற தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அநேக பின்தங்கிய கிராமங்களுக்கு இன்னுமாய் கர்த்தாவை சுவிசேஷம் சென்று அடையல் ஆண்டவரே அப்பா அந்தபடியான இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷர்கள் போகிறதுக்கான வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா கடைசி நாட்களிலே கடைசி நொடிகளிலே கர்த்தாவே அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரட்சாவே உம்முடைய வருகைக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே யாருமே கைவிடாத படிக்கு கர்த்தாவே எல்லா ஜனங்களும் வருகையிலே செல்லத்தக்கதான கிருபையை அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்துக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி அப்பா இலங்கை தேசத்துல நல்ல விளைச்சலை அதிகரிங்க தகப்பனே அப்பா. அநேக கம்பெனிகள் உருவாக தேவன் கிருபரே சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த மழை நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விளைச்சல் தடைப்பட்டு நல்ல கால நிலைகளை கொடுத்து நல்ல விளைச்சலை தேவன் தேசங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலையில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற கர்த்தாவை தொழில்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்திலே இருக்கிற சிறு குழந்தைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அதிகமான சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இந்த நாட்களிலே கர்த்தாவை வைரஸ் காய்ச்சலினாலே அதிகமான பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. தகப்பனை சுகயனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வீடுகளிலே சிறு பிள்ளைகளே தேவன் உடைய காயப்பட்ட கருத்தினாலே தொட்டு பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை கொடுக்க தேவன் கிருபை கொடுக்கும். படிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே, பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. சுவாமி, என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் கத்தாவே, இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக கத்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு கத்தாவே, எங்களுடைய தாய்நாடு தேசத்துக்காக கத்தாவே, இலங்கை தேசத்துக்காக பாஸ்தோத்திரம், தேசத்தை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. பாஸ்தோத்திரம், என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா, தேசத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இனங்களுக்கு இடையே கத்தாவே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா, தமிழ் சிங்களம் பேகன் சொல்லி பிரிவினை இல்லாத படிக்க கத்தாவே, நாம எல்லாரும் ஒரே தேவனின் குடும்பங்கள், ஒரே தேவனின் பிள்ளைகள் என்ற அப்பா அந்த கோட்பாட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் வரத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே, இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யவும், தேசத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரமையா, சங்கமும் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதில் பணிபுரிகிறதான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, அப்பா சொல்ல முடியாத அநேக தேவைகளோடு இருக்கலாம் கத்தாவே, எல்லா தேவை தேவன் நிறைவாய் ஆசீர்வச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பினோடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக எடுத்தவர்களை பயன்படுத்தப்பா, ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆனக்குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, இனிவரும் காலவரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் ஜெரி, கர்த்தர்களை ஆசிரியப்பாராக. இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே இலங்கை நாட்டிலிருந்து இலங்கைக்காக பாரப்பட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் ஜெரின், அந்த சகோதரி கர்த்தர் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். சிஸ்டர் டோலி வந்து வியாதியோடு இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு, அநேக பேர் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பிள்ளைகள் வியாதியோடு வெறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கேல்கரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வியாதியோடு இருப்பவர்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. அப்பா, நேற்று மீண்டும் மாறாதரே, இன்றும் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள் வாசம் செய்யும் உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் ஆண்டவரே யாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களுடைய பரிசுத்தமான ஆவினாலே மட்டுமே சகலதும் நடக்கக்கூடியதாக உங்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. எனக்கு தாசை வெறும் பருவ நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எமக்கு ஒத்தாசை வரும். ஆமையப்பா, உங்களிடத்தில் உங்களோட கரத்தில் உங்களோட வார்த்தையிலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருப்பது ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்தவரே, இன்றும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதரே உங்களுக்கு நன்றி. இந்த காலை நேரம் அவங்களோட அபிஷேகத்தினால, புதிதான அபிஷேகத்தினால ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. புள்ளுள்ள இடங்களில் ஆண்டவரே நீங்க வழி நடத்துக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இந்த கனடா தேசத்திலே மாண்டவரே, இங்க உள்ள ராஜாக்கள் அதிபதிகளுக்களே மாண்டவரே ஒரு பெரிதான தேவ பயத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்கப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர் அப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, குஷ்டரோகி சுத்தமானார் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே அவரை சுத்தமாக்கின தகப்பன், இப்பொழுதும் ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே வைரஸினாலும் பலவிதமான வியாதியினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு வல்லமையை அனுப்பி அப்பா மோசேக்கு நீங்கள் எப்படி காண்பித்தீர்களோ உங்களோட தரிசனத்தை, அவர் இப்போ இந்த வியாதிகளில் படுத்திருக்கிற மக்கள் மேலே அப்பா நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா என்று கூறி தவித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அப்பா உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா சுத்தம் உண்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர். அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த வருத்த வியாதியோடு படுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால மட்டுமே ஜெயம் உண்டு அப்பா. உங்க இரத்தத்தினால நீங்க எங்களை இருதயங்களை எங்களோட பாவங்களை சுத்தமாக்கி நீங்க ஐயா. அதுபடி ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே உங்களோட இரத்தத்தினால சுத்தமாக்கி உங்க இரத்தத்தினால கழுவி அவர்களை ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அவர்களை ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுத்தமாக்கின தகப்பனே, மனதுருகி கரநீட்டி அதிசயம் செய்பவரே அப்பா, தய நிறைந்தவரே, மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. வியாதியாக படுத்திருப்ப மக்கள் உங்களுக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே. அப்பா பாவிகளை ரட்சிக்க வந்தீங்க, இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட வல்லமை குறைந்து போகவில்லை, உங்களோட கிருபை குறைந்து போகவில்லை அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி உலகமெங்கும் உலாவி திரிகிறது ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே உங்களோட வல்லமையை இயேசுவின் நாமத்தின் மூலம் பொழிந்தருளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இவர்களை நீங்க விடுதலையாக்க இவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு சாட்சியா நிலைநிற்பதற்கு வியாதியில் உள்ளவர்களை மறுபடி உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால கழுவி ஒரு புதிதான ஜீவியம் ஜீவிப்பதற்கு பலவீனத்திலே உங்களை பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி யாவருக்கும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன். நீங்க புதிதான காரியங்கள் செய்யற தகப்பன், அற்புதம் செய்கிற தகப்பன், அதுக்காவனி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நேரத்தில் ஜெபித்தவர் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி.
2: பாடலாம் ஐயா? டைம் இருக்கா ஐயா?
1: நேரம் வந்து.
2: ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, நன்றி இயேசு, நன்றி அமே.
1: சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி 8:45 அதான் செய்திக்கு கடந்து செல்ல போகிறோம். செய்தியை இன்றைக்கு பாச செல்வி ராமச்சந்திரன் யுகேலிருந்து கொண்டு வருவார். அவர் வரும் வரை லெஸ்ஸி பிரதர் தொடர்புபடுத்துவார். அவர் வரும் வரை ஒரு பாடல். உபவாச ஜெபம், அதிகால ஜெபம், ஒன்றின்

0: சாமி தொடர்ந்து இன்றைய நாள் செய்தியை கொண்டு வர பாச செல்வி ராமச்சந்திரன் யுகே அவரை சங்கம வானொலியின் சார்பிலும்
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
0: அதிகாலை
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
0: உபவாச துதி ஆறாள் அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரை வருக வருகின்ற வரவேற்பும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ராமச்சந்திரன் அவர்களே
2: பிரைஸ் லார்ட் ஐயா
0: பிரைஸ் லார்ட் இன்றைய நாளிலே உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 45 நிமிடங்கள் தருகிறேன். ஆவியான உங்களோடு துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே பேசுகிற வார்த்தையை கொண்டு வாருங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க பாஸ்ரமா வழி நடத்துங்களாமே.
2: ஆமென். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுக்கின்ற தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சகோதரர் அவர்களையும் இந்த வானொலியை அப்போ இணைந்து தோள் கொடுத்து நடத்துகின்ற ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் நான் இது ஒரு ஜப நேரமாக இருப்பதினால் ஜபத்தை குறித்தே நான் ஒரு சிறிய தியானத்தை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நான் மிகவும் வேதத்திலே தேறினவள் அல்ல, ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் அநேக வருஷங்களாக வேதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் அநேக பாடல்களை வேதத்திலிருந்து எழுதவும் கர்த்தர் எனக்கு சிறு சிறு கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய சுத்த கிருபை. ஆமேன். ஜப வேளையிலே அநேக நேரங்களிலே எனக்கு நீர் மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நான் கேட்டு நான் துதித்ததுண்டு, ஜெபித்ததுண்டு, பாடல்களை எழுதினதுண்டு. கர்த்தர் அப்படித்தான் என்னை வழி நடத்தினார். இந்த நாளிலும் இந்த நேரத்திலே ஜபத்திற்கு வந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 17 அதிகாரத்தை நான் சற்று அதை குறித்து தியானிக்கலாம் என்று நான் யோசித்தேன். ஏனென்றால் யோவான் 17 அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபித்த ஒரு ஜபமாய் காணப்படுகிறது. நான் அதிலே உள்ள சில வசனங்களை கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். தொடர்ச்சியாக அந்த யோவான் 17 அதிகாரத்திலே ஆண்டவர் தமக்காக அவர் ஜெபிக்கின்றார், தம்முடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார், அடுத்ததாய் நம் அனைவருக்காகவும் அவர் ஜெபிக்கின்றார். ஆமேன். கர்த்தருடைய முன்மாதிரி நம் அவருடைய அடிச்சுவடுகளை நடந்து போகும்படியாக நமக்கு அநேக சாட்சியுள்ள காரியங்கள் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆம். கர்த்தர் தம்முடைய அந்த சிலுவை சுமக்கும் முன்பதாக, இந்த பூமியிலே தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் முன்பதாக, அவர் கெத்செமனேயிலே அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். அநேக நேரங்களிலே நமக்கு ஜபத்தை எப்படி ஜபிக்க வேண்டும் என்று பரமண்டல ஜபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த வசனத்திலே நாம் இந்த அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரம். எப்படி என்றால் ஆண்டவர் தமக்காக அவர் ஜெபித்து மற்றவர்களுக்காக சீஷர்களுக்காகவும் ஜெபித்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். மற்றவர்களுக்காகவும் அவர் கடைசியாக ஒரு 6-7 வசனங்கள் நாம் அனைவரும் அதிலே அடங்கும்படியான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. பாருங்கள், யோபுவை குறித்து கூட நாம் பார்த்தோமானால் யோபுவை தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வைக்கின்றார். நாமும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெப நேரங்களிலே மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நாம் முந்தி கொள்ள வேண்டும். நான் 2 நாட்களுக்கு முன்பதாக ஜூமிலே நாங்கள் எங்களுடைய சபையிலே தினமும் 1 மணி நேரம் ஜெபிப்போம். அதில் இந்த துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக அந்த ஜப விண்ணப்பத்தை மாத்திரம் அவர்கள் யார் சொன்னாலும் எந்த நேரத்திலுமே நான் முதலாவது அந்த துன்பப்படு கிறிஸ்தவர்களுக்காக உடனடியாய் நான் ஜெபித்து விடுவேன். ஏனென்றால் எனக்கு அந்த பாரத்தை தேவன் எத்தனையோ வருடங்களாய் அதை கொடுத்திருக்கிறார். அதை குறித்த அந்த அந்த ஊழியத்தை தாங்க கர்த்தர் எனக்கு வாஞ்சை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படியாகத்தான் நான் அநேக நேரங்களிலே இந்த ஜப நேரத்தை ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். இந்த வேளையிலும் முதலாவது முதல் 5 வசனங்களை நாம் பார்ப்போமானால், முதல் 5 வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக அவர் ஜெபிக்கிறார். பிதாவினிடத்திலே தமக்காக அவர் ஜெபிக்கிறார். தம்மை எப்படியாய் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவரை மகிமைப்படுத்தி இருந்தாரோ, அப்படியே இப்பொழுதும் நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று ஒரு விண்ணப்பத்தை தேவன் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். நான் வாசிக்கின்றேன் முதலாவது 5 வசனங்களை. இயேசு தமக்காக ஜெபம் பண்ணுதல். இயேசு இவைகளை சொன்ன பின்பு, யோவான் 17 முதல் 5 வசனங்கள், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, யார் இவர்? வார்த்தை மாமிசமாகி வந்த தேவன். அவரே ஜெபிக்க தன்னை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் நாம் எவ்வளவாய் ஜெபிக்க வேண்டும்! இந்த உலகத்திலே நாம் விசுவாசிகளாய் ஜீவிக்க நமக்கு வருகின்ற பாடுகள் மத்தியிலே நமக்கு இந்த ஜெபம் ஒன்றே நமக்கு நம் வாழ்க்கைக்கு சட்டமா இருக்கிறது அல்லவா? அவர் பிதாவை நோக்கி, பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், நீர் என்னை மகிமைப்படுத்தும், நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று. நம்மை கூட அநேக வேளைகளிலே தேவன் மகிமையாய் அவர் பயன்படுத்துகிறார். மகிமையாய் நம் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவருக்காக கர்த்தர் அநேக காரியங்களை நம் மூலம் கொண்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதாவது நித்திய ஜீவன் யார் மூலம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்திலே இருந்து தன்னை உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னை மகிமைப்படுத்தினீரே, இப்பொழுதும் என்னை நீர் மகிமைப்படுத்திவிடும் என்று அவருடைய ஜபம் காணப்படுகிறது. அடுத்த 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல என்ன கேட்கிறார் என்றால், நீர் ஏற்கனவே என்னை நீர் மகிமைப்படுத்தினீர். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்பே. இந்த உலகம் எப்படி உண்டானது, எவ்வளவோ ஆண்டுகள் என கணக்கிடுகிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அதற்கு முன்பதாகவே நீர் என்னை மகிமைப்படுத்தி நீர் அதே மகிமையை மறுபடியும் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று அந்த மகிமையின் தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன் தம்மை மகிமைப்படுத்தும்படியாய் குமாரனாக இருந்து அவர் ஜெபிக்கின்றார். ஒரு மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் ஜெபிக்கின்றார், என்னை நீர் எப்பொழுதோ மகிமைப்படுத்தினீர், அதே மகிமையை மறுபடியும் எனக்கு தாங்க ஏனென்றால் இந்த பூமியிலே உள்ள இந்த மாம்சமான ஜனங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? நித்திய ஜீவன். இவர்களுக்கு யாவருக்கும் நித்திய ஜீவன் யார் மூலம்தான் கிடைக்க முடியும்? ஆண்டவராகிய உம்முடைய குமாரன் மூலம்தான் கிடைக்க முடியும். எனவே என்னை மறுபடியும் நீர் மகிமைப்படுத்தும். ஆம், பிதாவாகிய தேவன் ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு அப்படியே அவர் மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறது மாத்திரமல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை, அவருடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களும் அடங்கும்படியாய் கீழ்ப்படியும்படியாய் செயல்படும்படியாய் கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அநேக மகிமையான காரியங்களை அவர் செய்து முடித்தார். அதனால் நமக்கு இருக்கிற பலன் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து மூலம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தமக்காக அவர் ஜெபிக்கிறார். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு விதத்திலே நாம் அனைவரும் சீஷர்கள் தான் அல்லவா? எப்படி என்றால் நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அதன்படி செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், ஜெபிக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், கட்டளைகளின்படி சரியான நாட்களில் ஞான ஸ்நானம் எடுக்கிறது, உபவாசம் ஜெபங்களிலே பங்கு பெறுவது, கம்யூனியன் சர்வீஸுக்கு சென்று அந்த அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுதல், இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் நமக்கு சீஷர்களுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த வசனங்கள் நமக்கும் அது பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக அவர் அப்பொழுதே, ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை என்ன, எல்லாவற்றையும் முதலும் முடிவையும் அறிந்தவர், முற்றும் அறிந்த தெய்வம் அவர், சர்வ வல்லமையுடைய தெய்வம். அதனால்தான் பேதுருவை பார்த்து கூட சொல்லுகிறார், நீ அறியாதவர்கள் உனக்கு உடுத்து வைப்பார்கள், உனக்கு என்ன நடக்க போகிறது என்றே உனக்கு தெரியாது என்று. அநேக அனனியாவிடம் பவுலை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், சவுல் இப்பொழுது உன்னை நோக்கி வருவார் என்று அட்ரஸ் எல்லாம் கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். ஏன் ஆண்டவருக்கே அந்த கண்ணை சுகமாக்கியிருக்க முடியாதா? சுகமாக்கியிருக்க முடியும். ஆனால் அனனியா மூலம், அனனியாவின் ஜபத்தின் மூலம் அந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் சித்தம் செயல்களாய் காணப்படுகிறது. அது போல நம்மை கொண்டும் இந்த சீஷர்களாய் நாம் வாழ்ந்தால் நம்மை கொண்டும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள் 18-19 வசனங்கள் வரை இயேசு தம் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆமேன். நான் வாசிக்கின்றேன் 6-7-8 வசனங்களை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். ஆமேன். இந்த ஒரு வசனமே போதும் ஒரு மனிதன் உண்மையாகவே ஆண்டவரை அவர் நிச்சயமாய் பின்பற்றுவாரானால் உலகத்திலே நமக்கு இந்த நாளிலே நம்மை பார்க்கிற நம் குடும்பத்தார் நம்மோடு இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன்பிறப்புகள், சபையிலே நாம் பழகுகிற நபர்கள், இப்படி அநேகர் மத்தியிலே தான் நாம், சமுதாயம் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரோடு கூட இருந்த அந்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, கர்த்தருடைய அந்த ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தேவன் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்ட நண்பர்களாக சீஷர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் பவுலை கூட தேவன் அவர் வானத்திலிருந்து பேசினது மாத்திரமல்ல, அனனியாவிடம் சொல்லும் பொழுது கூட புறஜாதிகளுக்கென்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது கூட தேவன் உத்தமனா இருக்கிறதை குறித்து சாட்சி. எனவே நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையுமே தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நான் கடந்த வாரத்திலே, 2 வாரங்களுக்கு முன்பதாய், நான் ஒரு வசனத்தை நான் ஜூமிலே சாட்சியாக எது வேணாலும் சொல்லலாம் என்று சொன்னார்கள். அது என்னுடைய பாஸ்டர் நடத்துகிற ஜூம், ஒரு ஈவினிங் ஜூம். அவர் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் வயது மூப்பினால், ஆனாலும் ஒரு ஜூம் சண்டே சண்டே ஈவினிங் நடக்கும். அதிலே நான் ஒரு சில நேரங்களிலே பேசுவேன். அதாவது இந்த வசனங்களை குறித்து அவர் சாட்சியாய் பகிர்ந்து சொல்லும் பொழுது நான் பகிர்ந்து கொள்வேன். அப்படியாய் நான் ஒரு வசனத்தை, ரோமர் 3:22, இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவ நீதி பலித்திடும், எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலித்திடும், வித்தியாசமில்லை, வித்தியாசமே இல்லை. அந்த வசனம் நான் மனப்பாடமாய் சொல்லுகிறேன். ஆனால் அதிலே நான் ஒரு பாடலையும் நான் எழுதியிருக்கிறேன். அந்த வசனத்தை நான் டக்கென்று, நான் வேதத்தையும் நான் எடுக்கவில்லை, அதையே நான் சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தையும் நான் சொன்னேன். அதாவது ஆண்டவர் தண்ணீர் மேல் நடந்தது வெறும் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்ததல்ல. யோபு தேவன், யோபு எப்படியாய் அவர் தண்ணீர்கள் அலைகளின் மேல் அவர் நடக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோபு 9 என்று நான் சொல்லி பகிர்ந்து கொண்டேன். அந்த 2 எந்த வசனங்களை வேணாலும் பகிர்ந்து கொள்ளலாம், 2 நிமிடங்கள் மாத்திரம் கொடுக்கப்பட்டது. நான் இந்த 2 வசனங்களை பகிர்ந்து கொண்டேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சாட்சி அடுத்த ஞாயிறு, அந்த பகிர்ந்து கொண்ட அடுத்த ஞாயிறு நான் பார்த்தேன். அந்த ரோமர் 3 அந்த 22 முன்னும் பின்னும் ஒரு 5-6 வசனங்களை நான் இந்தியாவிலே உள்ள ஒரு சபையிலே தான் உள்ள ஒரு செய்தியை நான் எவ்ரி சண்டே நான் பார்ப்பதுண்டு. அப்படியாய் நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை அவர் டெமான்ஸ்ட்ரேஷனோடு அவர் செய்து காண்பித்ததை நான் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆவியானவர் ஒருவராயிருக்கிறார். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாட்சிகள் நடைபெறுவதுண்டு. அதாவது அந்த வசனங்களோடு கர்த்தர் என்னோடு இடைபடுவதுண்டு. நாம் வசனத்தை இந்த வசனத்திலே நாம் பார்த்தோமானால், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யார்? சீஷர்கள். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நம்மை குறித்து தேவன் இப்படி சொல்ல முடியுமா? வசனத்தை கை கொண்டு நடக்கிறார்கள் என்று. அப்படி நாம் நடப்போமானால் தேவன் நம்மை அவருடைய சீஷர்களாக அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கை கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியம் சிலாக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அருவறுப்பினாலும் பொல்லாத காரியங்களினாலும் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொலை பாதகங்களுக்கும் காம விகாரங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை காத்து வருகிறார். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், ஆவியாயும் ஜீவனமுமாயிருக்கிற இந்த வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். நம்மை நேசிக்கிற தேவன் இந்த வார்த்தையின் மூலம்தானே நம்மோடு இடைபட முடியும். வேறு என்ன நமக்கு காரியங்களை கர்த்தர் கொடுக்க முடியும்? இந்த வசனத்திலே நீ இரவும் பகலும் தியானமாயிரு என்றுதான் கர்த்தர் விசாரிக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துக்கு நீ நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களோடு அவர்களுக்கு அவர் ஜெபிக்கவும் அவர் செய்கிறார். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டானவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் முன்பு அறியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நல்ல பிரசங்கங்களை செய்து, அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, தன்னை குறித்து வெளிப்படுத்தி, அநேக காரியங்களை அவர்களுக்கு புரியும்படி செய்து அவர்களை தம்மக்கென்று ஊழியம் செய்யும்படியான ஒரு வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை கூட நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், ஆவியானவருடைய அனுக்கிரகம்தான் நமக்கு அநேக காரியங்களை. இந்த உலகத்திற்கு ஒருவேளை பேதையாக நாம் இருக்கலாம், ஆனால் உன்னத தேவனுக்கு நாம் ஞானிகளாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உடையதாய் காணப்படுகிறது. எனவே நம்மை குறித்தும் தேவன், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும். ரோமர் 8 அதைத்தானே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியுடனே கூட தேவனுடைய ஆவியும் சேர்ந்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். வசனத்தை, வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்கள் என்பதாக, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நிச்சயமாய் அறிந்து. ஆமேன். இந்த நாளிலே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகருக்கு நான் வசனத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனால் அந்த ஒரு நிச்சயம் அவர்களிடத்திலே கிடையாது. அந்த வசனத்தை குறித்த, வார்த்தையை குறித்த ஒரு விசுவாசம் அவர்களிடத்திலே இல்லாததை நாம் அவதானிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அது உடனே வருவதில்லை. ஏனென்றால் விசுவாசமும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கிஃப்டாகத்தான், அது ஒரு வரமாகத்தான் காணப்படுகிறது. நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நம் சீஷர்கள் மூலம் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறாரா? நம் மூலம் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறாரா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒரு சில செய்திகள் இந்த ஜூமிலே, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அப்படியா என்னுடைய சபையிலே ஜூம்லே பேச சொல்வார்கள். எனக்கு இருக்கிற நேரங்கள் குறைவான நேரங்கள் இருக்கும், ஏனென்றால் ஈவினிங் டைம் அது அந்த மீட்டிங் இருக்கும். எப்பொழுது 8 o'clock இருக்கும் ஜூம். நான் என்னுடைய மகனோடு சற்று அந்த நேரம் எனக்கு சரியான சூட்டபிளாக இருக்காது, ஆனாலும் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டுமே என்பதற்காக நான் செய்வதுண்டு. அநேக வேளைகளிலே ஒரு சில பெண்கள் சபையிலே என்னை பார்க்கும்பொழுது சொல்வார்கள், நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் செய்தி பகிர வேண்டும் என்பதாக ஒரு சிலர் அதை விரும்பினவர்கள். அதை கேட்டு ஈவன் ஒரு டாக்டர் கூட ஒரு முறை சொன்னார்கள். அப்படியாக அதுக்கு நான் ஒன்றும் பெருமைப்பட முடியாது. எல்லாமே கர்த்தருக்கு தான் மகிமை. நம் இந்த வசனத்தை நன்கு நாம் வாசித்தோமானால், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன் அப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகிமைப்படுகிறார் நம் வெறும் மண்ணு, இந்த மண்ணான பாண்டத்திலே கர்த்தர் மகிமைப்படும்படியாய் அவர் மகிமையான பொக்கிஷத்தை நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த 3 வசனங்களை வாசிக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உலகத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். அல்லேலூயா. நம்மை கூட இந்த நாளிலே தேவன் தான் காத்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த சீஷர்களை காத்து கொள்ளும்படி பிதாவினிடத்திலே ஆண்டவர் ஜெபிக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு சீஷர்களும் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தலையே சுற்றும். அவ்வளவு கொடூரமான காரியங்களை சீஷர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் முன்பதாக, அவர் அந்த பத்மதீவுக்கு போகும் முன்பதாக, அவரை கொதிக்கிற எண்ணெய் தொட்டியிலே போட்டு கூட அவர் மரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதுவும் நான் ஒரு முறை பார்த்தேன். அது எப்படி நடைபெற்றது என்றால், அனைவரும் பார்க்கும்படியாக ஒரு எண்ணெய் தொட்டியை உண்டாக்கி அதிலே அவர்கள் போட்டார்கள் என்று. அப்படியானால் கர்த்தர் எவ்வளவு மகிமைப்பட்டிருக்கிறார், எவ்வளவு மகத்துவத்தை இந்த பூமியிலே அவர் செய்திருக்கிறார் என்று நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் நம் மூலம் கர்த்தர் செய்கிறார். அநேக காரியங்கள் நமக்கு உடனடியாய் தெரியவில்லை என்றாலும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இனி நான் உலகத்தில் இறேன், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் தன்னுடைய சிலுவை மரணம், தான் சீக்கிரமாய் மரிக்கப் போகிறேன் என்பதையெல்லாம் அறிந்தவராய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த அன்பான சீஷர்களுக்கு ஆக அவர் ஜெபிக்கிறார். நமக்காக கூட இந்த நாளிலே அவர் ஒரு லாயரை போல பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டுதான் அவர் இருக்கிறார். ஆமேன். நாமும் கூட அநேகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவர் ஜெயமான காரியங்களை அவர் செய்து கொண்டுதான் அவர் இருக்கிறார். அதிலே நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் எதுலயோ நான் வாசித்தேன், ஜெபம் வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் என்பது போல, கர்த்தர் அதை திரும்பவும் நாம் போய் எடுக்கிறதுக்கு எப்படி பணத்தை டெபாசிட் பண்ணி வைத்திருந்தால் தானே எடுக்க முடியும், இல்லை என்றால் பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே இருக்காது. அப்படியாக நாம் ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு பேலன்ஸ் அங்கே போய் சேர்ந்திருக்கும். அது பதிலாக நமக்கு ஒன்று ஒன்றாய் கர்த்தர் ஏற்ற வேலையிலே நமக்கு அவர் தருவார். அப்படியா இந்த சீஷர்களுக்காக அவர்கள் என்னுடைய நாமத்தினாலே, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமா, பேர் சொன்னா, எங்க அப்பா பேர் சொன்னா எங்க ஊரெல்லாம் நடுங்குவாங்க. ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு அடிப்பாரு பிள்ளைகளை. அவர் ஹெட்மாஸ்டரா இருந்ததுனால் அந்த பெரம்பு பிஞ்சு போற அளவிற்கு அடித்து முடித்து விட்டுதான் அவர் வாலிப நாட்களிலே அப்படித்தான் ஸ்கூல் நடத்தினார். எனவே அவரிடம் படித்தவர்கள் எல்லாரும் எஸ்எல்சியில நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணினார்கள். அப்படி பெயர் சொன்னாலே நடுக்கமா? இந்த இடத்திலே பாருங்கள், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ள, தேவனுடைய நாமம் யெகோவா ராஃபா, யெகோவா சிட்கேனோ, யெகோவா ஈரே என்று நாம் அவருடைய நாமத்தை பிடித்து ஜெபித்துதான் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாமத்திலே வல்லமை இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல பிலிப்பியர்லே நாம் பார்க்கிறோம், வானத்துக்கு பூமிக்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம் மேலான நாமம் இல்லை. எனவே எல்லாவற்றிற்கும் இயேசுவின் நாமம் கீழ்படுகிறது, பிசாசுகள் கீழ்படுகிறது அவருடைய நாமத்திற்கு. அடுத்ததாக, நான் அவர்களுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், மற்ற சீஷர்களை எல்லாம் நான் காத்து கொண்டேன், அவர்கள் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாகத்தான் அந்த யூதாஸ் கூட கெட்டு போய்விட்டான் என்பதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நம்மை கூட இந்த நாளிலே எவ்வளவு பகைக்கிறார்கள். உலகத்தோடு உலகமாய் ஒத்து போகவில்லை என்றால் நமக்கு அநேக நேரங்களிலே பகை வருகிறது, வெறுப்பு வருகிறது, நம்மை அவமதிப்பு, நமக்கு அவமதிப்பு நேரிடுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலே வாழ வேண்டும், ஆனால் அந்த உலகம் நம் மீது ஒட்ட நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதாக. அடுத்ததாக, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்மை எவ்வளவு தீமையிலிருந்து தேவன் காக்கிறார் என்று வார்த்தையினால் விவரிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். என்னுடைய மகன் மற்ற பிள்ளைகளைப் போல அநேக காரியங்கள் அவனுக்கு தெரியாது. கடந்த வாரத்திலே என்னுடைய கணவர் என்னிடத்திலே அதை சொல்லாமல் இருந்து விட்டார். நான் ஒரு மருத்துவரிடத்திலே கடந்த வாரம் அவர் ஜோயலை கூட்டிக் கொண்டு போன பொழுது அந்த மருத்துவரிடத்திலே அவர் சொல்லுகிறார், ஜோயல் ஒரு ரோட்லேயே வந்த ஒரு டாகை பார்த்து அவன் பயந்து விட்டு கையை உதறி விட்டு ஓடி விட்டான் என்று. நான் யோசித்தேன், எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். நம்மால் கிரகிக்க முடியாத தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை இந்த தீமை நின்று காக்க, கர்த்தர் மாத்திரம்தான் எல்லா தீமையிலிருந்து நம்மை காக்க சர்வ வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவ்வளவு வல்லமையுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயற்கையை கூட அவரால் மாற்ற முடியும், சூரியனையும் சந்திரனையும் கூட அவரால் நிற்க வைக்க முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. காலங்களையும் நேரங்களையும் சகல காரியங்களையும் அவரால் எல்லா தீமையில் இன்று நம்மை காத்து கொள்ள வல்லமையுடைய தெய்வம் நமக்காக அவர் ஜெபிக்கின்றார். ஆமேன். அநேக ஜபங்கள் அதிகாரங்களாய் வேதத்திலே காணப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுலும் கொலோசியர் 4 என்று நினைக்கிறேன், அவர் அதிலே ஒரு ஜபத்தை நாம் பார்க்கலாம். இதிலே தேவன் தம்முடைய தேவனிடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். நாம் உண்மையாகவே நாம் அவருடைய சீஷர்களாக நாம் இருப்போமானால் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு பிதாவின் வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, திரும்பவும் திரும்பவும் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல. அப்படி என்றால் நாம் யார்? உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் உலகத்தார் அல்ல, நாம் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு கிடைத்த சிலாக்கியம் பாக்கியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. இந்த யோவான் 17 இந்த 17 வசனத்தை நாம் அவ்வளவா எளிதாய் மனப்பாடம் செய்து கொள்ளலாமே. நான் அப்படித்தான் அநேக வசனங்களை மனப்பாடம் செய்வது உண்டு. இந்த 17 இந்த 17 வசனம் ஒரு ஒரு விசேஷித்த வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நாம் எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும்? இந்த மாயான இந்த உலகம், பொய்யான உலகம், பாவம் நிறைந்த உலகம், கேடுகள் நிறைந்த உலகம், வன் கண்கள், பொறாமை, எரிச்சல்கள், கொலை பாதகங்களோடு சுற்றி திரிகிற இந்த ஜனங்கள் மத்தியிலே நம்மை எப்படி அவர் காத்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்துகிறார் என்றால், இந்த வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். நமக்குள் உள்ளான மனிதனிலே ஒரு பரிசுத்தம் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது தான் நம் கர்த்தருடைய சத்தியத்திலே ஜீவிக்க முடியும். இந்த இது இல்லாததனால் பிசாசு ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொண்டு அவர்கள் மூலம் அநேக அழிவுகளை அவன் கொண்டு வருகிறான். இந்த நாளில் கூட நான் செய்தியை இன்னும் முழுதாய் பார்க்கவில்லை, ஆனால் என் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. நான் அதற்கு மேல் அந்த செய்தியை நான் பார்க்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் கொடூரங்கள், கொடுமைகள் நடைபெறுகிறது அல்லவா? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். எவ்வளோ ஒரு பயம் ஆண்டவருக்கு. இந்த உலகத்துல போய் இந்த ஊழியம் செய்ய போறாங்க இந்த சீஷர்கள் அப்படின்ட்டு அவருக்கே ஒரு இதா இருக்கு. அப்ப அவ்வளவு கஷ்டம் இந்த உலகத்துல ஊழியம் செய்யறதுன்னு ஆண்டவருக்கு தெரியுது. அதனாலதான் இவங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, பிதாவினிடத்துல கேட்கிறார், இவர்களை நீர் பார்த்து கொள்ளும், தீமை நின்று காத்து கொள்ளுங்க, இவங்க வசனத்தை கை கொள்றாங்க, இவங்க பரிசுத்தமா இருக்காங்க, இவங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, வசனத்தை கை கொண்டு வருகிற இவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த உலகத்துல நான் அனுப்ப போறேன், உலகத்துல ஓநாய்கள் இருக்கு, அவங்க பீறி போட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் இப்படியான ஜபத்தை அவர் ஜபிக்கிறார். அடுத்ததாக நம் அனைவருக்காகவும் அவர் ஜபிக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் துரிதமாய் சொல்லி முடிக்கிறேன். இயேசு விசுவாசிகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறார். அடுத்து 20-லிருந்து 26 வசனங்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் அவர் ஜெபிக்கிறார். நாம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாக்கியம் நமக்கு தான் இந்த வசனம். 2026 வருஷங்களுக்கு முன்பதாய் அவர் ஜெபித்தாலும் அந்த வார்த்தைகள் நமக்கு இந்த நாளிலே எவ்வளவு சமீபமாய், நம்ம இருதயத்துக்கு எவ்வளவு அருகாமையிலே அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? அவருடைய சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய லிஸ்டிலே தான் நாம் இருக்கிறோம் அல்லவா? வேண்டிக் கொள்கிறேன், அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாகவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா! நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாய், சீக்கிரமா நேரங்கள் குறைவா இருக்கிறதுனால் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், ஜெகோவா விட்னஸ் வந்தார்கள் என்னுடைய டோருக்கு. நான் அந்த நேரத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன். 20 வருஷங்கள் முன்பதாக இருக்கும். நான் எப்பொழுதுமே என்னுடைய ஜன்னலிலே ஸ்டிக்கர் வசனங்கள் ஒட்டி வைத்திருப்பேன். அதை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்துதான் அவர்கள் வந்திருக்க வேண்டும். வந்து பேசினார்கள் 2 பெண்கள். நான் சொன்னேன், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு நான் அவர்களோடு அதிகமாய் நான் பேசாதபடி விட்டுவிட்டேன். ஆனால் நான் உடனடியாய் வீட்டிற்குள் வந்து என்னுடைய வேலையை நான் தொடராதபடி நான் வேதத்தை எடுத்து வாசித்தேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நேரடியாக என்னை இந்த யோவான் 17-ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படி செய்தார். உடனடியாய் நான் புரிந்து கொண்டேன், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று எவ்வளவு தெளிவுமா எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறியாதபடி நம்மை இப்படி வந்து இவர்கள் பேசிட்டு போயிருக்கிறார்களே என்று சற்று நான் கவலைப்பட்டேன். அப்பொழுது ஆவியானவர் தான் எனக்கு இந்த காரியங்களை விளக்கி சொல்லி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நாம் கூட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள், வசனங்கள் நாம் அப்படியே பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நான் உம்மிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய அவயவங்களாயிருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் அநேக இடங்களிலே ரோமர்லே தான் அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். பகிர்ந்து கொடுக்கிறார் தேவன். எப்படியாக அந்த மகிமை? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா! தேவனுடைய ஒருமைப்பாடு, பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் மூவரும் ஒன்றாயிருந்து இந்த உலகத்திலே நம்மை தோன்ற பண்ணி நம்மை ரட்சித்து நம்மை வழிநடத்தி திரும்பவும் அவர் வரப்போகிறார். 1000 வருட அரசாட்சி இருக்கிறது என்று சொல்கு, எப்பொழுது அது தொடங்கும் என்று நாம் அறியோம். சரியான வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த வசனத்திலே தொடக்கத்திலே நாம் பார்த்தோம், வேளை வந்தது என்று பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் சொல்லுகிறார். வேலை என்றால் டைம். அடுத்ததாக 24-26 வசனங்களை வாசிக்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! அதனால்தான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலக தோற்றம் முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அது பிதாவாகிய தேவனிடத்திலேயும் கர்த்தர் அப்படியாய் சொல்லுகிறார். அதற்கு முன்னாடியே நீர் என்னை மகிமைப்படுத்தினது போல இவர்களையும் மகிமைப்படுத்தும். நாம் ஒவ்வொருவரையும் இந்த வானொலியை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் தேவன் மகிமைப்படுத்த அவர் ஆவலா இருக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். ஏனென்றால் நாம் அவரோடு கூட அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, நம் மூலம் தேவன் கட்டாயம் அவர் மகிமைப்படுகிறார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு பெரிய விண்ணப்பம் பாருங்க. ஆம், இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது உலகம் மாயையான வலைகளுக்குள்ளாய் சிக்கி தவிக்கிறது. அதிகாரிகளும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். யாரும் அறியவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அறிகிறது என்றால் அவர்களை குறித்து முழுமையான ஒரு காரியம், இருதயத்தை நிறுத்து பார்க்க வல்லமையுடைய தேவன்தான் நம்முடைய நீதியுள்ள பிதாவாயிருக்கிறார். ஆமேன். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு, நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். நிறைய 3-4 இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை குறித்தும், உலக தோற்றத்துக்கு முன்பதாய் அவருடைய மகிமையை குறித்தும் நமக்கு

0: இந்த அதிகாரம் நமக்கு முடிகிறது. ஆமேன். கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்காகவும் தம்முடைய சீஷர்களுக்காகவும் பிறகு விசுவாசிகளாக இருக்கிற நமக்காகவும் ஜெபித்த இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய், ஒரு ஜப அதிகாரமாய் எங்களுக்கு இருந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசு அப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமான்களாய் மாற்றி எங்களை எவ்வளவான ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் எங்களை விலக்கி காக்குறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி சத்தியத்தின் பாதையில எங்களை நித்தமும் நடத்தி எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்வுக்கு நேரா எங்களை மாற்றுகிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இந்த உலகம் மாயை அப்பா. நாங்கள் உலகத்தார் அல்ல தகப்பனே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க, உமக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க, உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தப்படுத்தி எங்களிலே நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானொலியை நடத்துகிற சகோதரரையும் மகேந்திரன் ஐயா அவர்களையும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி செல்வி ராமச்சந்திரன் அவர்களே. இன்றைய நாளிலே இந்த பரிசுத்த உபவாச ஜெப வேலையிலே இந்த யோவான் 17 அதிகாரத்தை நீங்க மிக தெளிவாக எடுத்துருது. உண்மையிலே நீங்க அந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. காரணம், ஒரு ஆழமான சத்தியம், இதுவரை நான் சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு சத்தியத்தை இந்த உபவாச ஜெப வேலையில எங்களுக்கு கொடுத்திருந்தால் மிக மிக ஆசீர்வாதமா எனக்கு இருந்தது. ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு வழிபாடுகள், பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறார். உண்மையிலே இந்த அதிகாரம் எங்களுக்கு மிக மிக மிக ஒரு முக்கியமான சிறந்தொரு அதிகாரம். அருமையான கருத்துக்களை, ஆழமான சத்தியங்களை, அந்த முத்துக்களை எங்களுக்கு அறிய தந்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தது. அதுபோல கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கும் இந்த 17 அதிகாரம் ஒரு குழந்தை விட்டு மெரியும் அதிகாரமாக இருந்திருக்கும். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர் செல்வி ராமச்சந்திரன், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், கையட்டு செய்யும் காரியங்கள், சூழ்நிலை நடக்கிற காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் தேவ செய்தியை கொடுத்த செல்வி ராமச்சந்திரன் யூகே லண்டன். இவர் பெண்களுக்காக ஒவ்வொரு சங்கம வானொலியிலே செய்தி கொடுக்கிற ஒரு சகோதரி. ஆமேன், ஆமேன். நாங்கள் இப்பொழுது நேரம் 6:32, தொடர்ந்து நேரம் 9:32 நாங்கள் முடிவு செய்திருப்போம். பிரசோர் வாழலையா? பிரசோட் வாழலையா? பிரசோட், ஓகே, நாங்கள் ஜெபத்தை ஏறிடுவோம். ஆமேன், ஆமேன்.
2: பிரசோட் ஐயா, பிரசோட் சொல்லுங்க.
1: இந்த முடிவு ஜெபத்தை எடுங்க பாப்போம்.
2: கேட்கல, என்ன சொன்னீங்க?
1: முடிவு ஜெபத்தை எடுங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் தர்மியா நாளிலும் தகப்பனே நீங்கள் தாமே கூடிந்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் வார்த்தைகளை கொண்டு வந்த அன்பு சகோதரி செல்வி ராமச்சந்திரனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் பல்யமுள்ள வார்த்தைகளா இந்த நாட்களில் இருந்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்களை ஏறெடுத்த பிள்ளைகள், நிகழ்ச்சிகளை ஒன்றையும் நடத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆசீர்வாதையும் வழிநடத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் நாளைய நாளினும் ஆண்டவரே இணைந்து இந்த இடத்திலே ஜெபிக்கிற கிருபை நீர் அவளுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவோள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
1: ஆமே, ஆமேன். இன்றைய நாளே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தளர்ந்து கொடுத்த தேவதாசர்கள், தேவ செய்ய கொடுத்த தேவதாசர்களை தேவன் அவர்களும் ஆசிரியப்பாக. நாளைய தினத்திலும் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து காலை 8 மணிக்கு

0: நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நாளைக்கும்
1: எப்பொழுதும்
0: இதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அறிவித்தது கர்த்தர் கடந்த ஒருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரதர் மகேந்திரன். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் தேவை செய்தி எடுத்து வந்த தேவ ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவருடைய

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: mencionas la técnica, ¿no? Pues claro. Okay, nang start பண்ணுவோம். வச்சு சேரால் ஜாயின் ஆகுவாங்க. ஓகே, வந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஜெபம் ஆரம்ப முகமுகமுக நாங்கள் யாவரும் மறுமணப்பட்டு ஆரம்ப ஜெபத்துக்காக கடந்து செல்லுவோம். ஓகே, லக்கீஷா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லக்கீஷா
1: Recording in progress.
0: ஓகே, அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க லக்கீஷா. ஓகே, ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு கணம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை அவர் தந்ததுக்காக, இந்த நாள் அவர் எங்களை வழி நடத்தினதுக்காக, அது முதலாக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல தந்த திருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறதே உமக்கு கோடி முறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை ஆண்டவரே அனுதினமும் சந்திக்கிறது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்த ஆண்டவரே எங்களுக்கு சந்தித்தீரே, உமக்கு கோடி முறை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பார்ப்பதிலும் கூட ஆண்டவரே சுவாமி ஜெபிக்கிறோம் தேவனே. நீரை பொறுப்பு எங்கள் நேர வழி நடத்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை எடுக்க தந்து மகா கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே சுவாமி, உம்முடைய கரத்துக்கு ஒப்புக்கிறேன் ஆண்டவரே. நீரை பொறுப்புறங்க, நீரை வழி நடத்துங்க, நீரை ஆசீர்வதிங்க வல்லப்பிதாவே ஆண்டவரே சுவாமி. இயேசுப்பா நமஸ்கார நேரங்களா இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி, சாட்சி வேலையா இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி விண்ணப்பத்தின் நேரமா இருக்கலாம் ஆண்டவரே, உம்முடைய பிரசங்கத்தின் நேரம் நமஸ்கரிப்போம். பாடல்களின் ஊடாக அவருடைய நாமத்தை நமஸ்கரிப்போம். ஹாலேலூயா ஆண்டவரே, கோடுமுறை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி, நீர் ஆண்டவரே நம்ப தகுந்த தேவன் ஆண்டவரே சுவாமி, நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர். நம்ம கோடி முறை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. இவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் அனைவரையும் அணைக்கிற தேவன், தாங்குகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். அவர் இல்லாட்டி நாங்களும் இல்லை. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் நாங்கள் இவ்வளவுமாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சுவாமி. நாங்க நினைக்காத ஆண்டவரே நேரத்துல ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எல்லாரும் எங்களை கைவிட்டு போன நேரத்துல கர்த்தர் எங்களோடு கூட வந்து எங்களை உயர்த்துகிறது இருக்கிறீர். ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சுவாமி. உலகம் ஆண்டவரே எங்களை பழித்திடலாம் ஆண்டவரே, ஆண்டவரே பழி சொல் பேசிடலாம் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே நீர் நீதியின் தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே எங்களை அழிக்க வந்த ஆண்டவரே ஒவ்வொரு அந்த ஆயுதமும் ஆண்டவரே வாய்க்காதே போகும் என்று நீர் சொன்ன கிருபைக்காக உமக்கு நன்றி செலுகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. இன்னும் ஒரு துதியினூடாக இன்னும் இன்னுமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திரே, எங்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அன்று ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே. சப்பா ஹல்லேலூயா. உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நான் வாழ்வது உமக்காக, உமது ஒழியம்

மூளைக்குத்தலை கல்லாய் மாற்றிவிட்டீர். ஆமீன். மூளைக்குத்தலை கல்லாய் மாற்றிவிட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம். என் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமென். ஹாலேலூயா. எங்களை அவருடைய ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார்னா, எங்களை யார் இங்கனக்கு இருக்கிற யாரையும் ஒரு சிறிய ஊழியத்துக்கு அவர் அழைத்திருந்தாரோ, அதுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் எங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை ஆகாதவன் என்று எல்லாரும் தள்ளினாலும், கர்த்தர் ஆண்டவரே, எங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற தேவன் அவர் ஒருவராய் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி எங்களை ராஜாவாக மாற்றத்துக்கு அவரால் முடியும். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிற தேவனா. ஹல்லேலூயா. அவரை இன்னும் இன்னுமாக மகிமைப்படுத்துவோம், இன்னும் இன்னுமாக ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை பிரசங்கிப்பதை தவிர, அவருடைய நாமத்தை உயர்த்துவதை தவிர, எங்களுக்கு இந்த உலகத்துல இன்னும் எது முக்கியமான வேலையாக இருக்கலாம்? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை இன்னும் இன்னுமாக மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே, நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர். எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமஸ்கார காலே மேவான் நாமே சீலு தேவாசிக தேத்திட பாராய் பகாசி உத்தும்பாத்தி உஷ்ட உதவியான சஸ்துதி கருணா சுவாமினி. ஹாலே லூயா. பிரசாஷா வேவா சுவாமினி பகாசிட மகிமேதினா சுவாமி. ஹாலே லூ

ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரத்தினால் எங்களை அழைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தண்ணீர்கள் மத்தியில் நடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும் ஆண்டவரே, அக்கினையில் நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி, எங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியாக, ஆண்டவரோட சாட்சியை கூறுவதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, எங்க வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி துவங்கின ஆண்டவரே சுவாமி, அந்த முதல் நாள்ல இருந்த ஆண்டவரே, இன்னும் மட்டுமாக ஆண்டவரே சுவாமி, நாங்கள் வந்த இந்த பாதைகள் அனைத்திலும் கர்த்தர் இல்லாத ஒரு நாள் இல்ல ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனைத்து நாள்லயும் ஆண்டவரே நீர் எங்கள் கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரே, மட்டுமாக நீங்க கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நல்ல தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. சப்பா, நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவானா இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. உம்முடைய நாமத்தை இன்னும் இன்னுமாக உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே.

உம்முடைய கிருபையின் ஊடாக எங்களை வழி நடத்துகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தவர்களாக, உம்முடைய ஆண்டவரே ஒரே பிள்ளைகளாக, உம்முடைய ஆண்டவரே நேரத்தில் நமஸ்கரிக்கும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தரங்களை தொட்டீர் என்று ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, எங்களை சுத்திகரித்தீரே உமக்கு நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி. எங்கள் மனதில் இருந்து அழுக்குகள் கரைகள் அனைவற்றையும் நீக்கினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மனதில் இருந்து ஆண்டவரே பாரங்களை ஆண்டவரே நேரத்திலும் ஆண்டவரே நீக்கினதுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டீர் என்று ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி உமக்கு நன்றி. இன்னும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்க்க போகிற ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே காரியங்களின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய காரத்துக்கு ஆண்டவரே இந்த நமஸ்காரத்தின் நேரத்தை குறித்து ஆண்டவரே என்னை இதை என்னை இதற்காக எடுத்து பாவித்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை உழுத்தி உன்னை தர்மண்டமாக தாழ்த்தி நமஸ்கார நேரத்தை ஒப்புவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: Amen. உமட்டுமாய் கர்த்தர் ஆவியானவரங்கள் மத்தியில் துதிகளில் கூட அசை வாடினார். ஆமா, நாங்கள் அந்த வேலையிலும் கூட கர்த்தர் கடந்து வந்த நாட்களிலும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கூட அநேகமான சாட்சிகளை ஏற்படுத்தியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே சாட்சிகள் மூலமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே ஜீவங்களுக்காக கடந்து செல்லுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வேலையிலும் கூட ராஜாவே ஒரு அழகான அன்பரை துதி வேலையில கூட கர்த்தாவே இந்த வேலையில் நீர் அசைவாடி நீர் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த பொழுதிலும் கூட தகப்பனே அவையானவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிதான காரியங்களை நீர் செய்து கொண்டே வந்திருக்கிற உடைய கிருபையினால வழி நடத்தி கொண்டே வந்திருக்கிற ராஜாவே அவையானவரே மனித மேன்மைக்காக அல்ல சுவாமி, உடைய மேன்மைக்காக மாத்திரமே அவையானவரே அப்படியே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சதான ஒவ்வொரு அன்பர் தகப்பனே எல்லா அற்புத அதிசயங்களையும் உடனே சுவாமி சாட்சிகளாய் நாங்கள் கேட்க போகிறோம். இயேசுவை நாமத்தினாலே ராஜாவே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவை நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சாட்சிகள் இருப்பேன் சொல்லலாம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த அத்லெட்டிக் மீட் இருக்குன்னு நான் பாஸ்டர் கூட சொல்லி ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்ப வந்து அடுத்த நாள் சண்டே எனக்கு மீட் இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு ரொம்ப ப்ரே பண்ணி ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து ப்ரே பண்ணி சப்பா அந்த முழு பெர்ஃபார்மன்ஸ் கூடணும்ல ப்ரே பண்ணிட்டு போனேன். அப்ப என்னன்னா டிஸ்கஸ் த்ரோல வந்து என் ஃபர்ஸ்ட் த்ரோ வந்து ஃபவுல் ஆகுனுச்சு, செகண்ட் த்ரோ ஏதோ ஒரு அளவு தான் போனுச்சு. அப்ப நான் ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா நீங்க சொன்னீங்க தானே, நீங்க உண்மையா நீங்க பொய் சொல்ல மனுஷன் அல்ல, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் தானேன்ட்டு அப்படியே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் போயிட்டு வீசினேன், டிஸ்க் வீசினேன். அப்ப அந்த டைம் வந்து வீசினது, அப்ப வீசினதுதான் வந்து என் த்ரோவிங் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள த்ரோவா இருந்துச்சு. கர்த்தர் வந்து அங்கே மற்றவங்க முன்னுக்கு தலை குனிய விடாம வெக்கப்பட்டு போகாத மாதிரி என் ஜெபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். அதுக்குனால நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன்.
0: ஆமேன், ஆமேன். உண்மையிலுமே நானும் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். கடவுளோட நாமம் எந்த இடத்துலயும் கர்த்தருடைய பிள்ளைகள்ல கூட அவர் உயர்த்தி கொண்டே இருப்பாரு. இன்னுமாய் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை கரம் பிடிச்சு நடக்கும்போது கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அந்த சாட்சியில கூட கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார் கிறிஸ்ட. அந்த ஸ்போர்ட் டைம்ல கூட அதனால கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அன்பும் இறக்கம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, கர்த்தாவே நாங்கள் போன வாரம் ஆண்டவர் அதற்காக நாங்கள் வாஞ்சியோடு செபித்தோம் தகப்பனே. நீர் அதற்கு மறு உத்தரவாக சுவாமி நீர் ரெண்டு பேரே பிள்ளையோட வாழ்க்கையில நீர் அதிசயத்தை செய்திருக்கிற ராஜாவே, கர்த்தாவே அந்த இடத்துல பிள்ளை தலை குனியாத படிக்கு சுவாமி ஆண்டவரே உடைய நாமம் வெளிப்படும் படியாக சுவாமி அந்த இடத்துல கூட அன்பு தகப்பனே ஆவியானவர் முதலிடம் வர்றதுக்கான பிரதான ஒரு கிருபை நீர் பாராட்டி கூட கர்த்தாவே நீர் பெரிய கிருபையை செஞ்சிருக்கிறீங்க சப்பா. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, மட்டுமாய் நீர் காத்து வழி நடத்தின தேவனே. இன்னும் மனதே சுவாமி மகளோடு கூட என்னென்ன காரியங்களை நீர் செய்ய ஆயத்தமா இருக்கிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தாவே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வேற யாருக்காவது சாட்சி இருக்கா?
2: எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. அப்படின்னா சாட்சிய பெரிய ஒரு சாட்சி தான், எனக்கு இப்படி ஓப்பனாகவும் சொல்ல இல்லாது. ரொம்ப நாள் எங்கோட்டு லைஃப்ல ஒரு ஒரு தடை மாதிரி அது ரொம்பவே நம்ம ஃபேமிலிக்குன்னா தெரியுமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாகத்தான் நான் இது சொல்றேன். ஏன்னா ரொம்ப அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா முழங்கால் படிட்டு ரொம்ப மனசு வேதனையில கேட்ட ஒரு காரியம், பெரிய தடை ஒண்ணு அவருடைய பாதையில போவதுக்காக இருந்தாலுமே எங்க லைஃப்க்கு போவதுக்காக இருந்தாலுமே ஒரு பெரிய தடையா இருந்த ஒண்ணு. இந்த 2 வீக்ஸ்க்கு முத கர்த்தர் ஒரு வழிய சந்திச்சு தந்தார், அதுல இருந்து விடுபடுவதற்கு என்னை நான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாவும் தான் இருக்குது. ஆனாலுமே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நாங்க முழங்கால் படிட்டு கேட்ட அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. அது ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே எப்பவுமே நடக்காதுன்னு நான் நினைச்சு இருந்தது ஒண்ணு. ஆனாலும் ஒரு வழி ஒண்ணு ஆண்டவர் சந்தித்து வந்திருக்காரு. இதுக்கப்புறமும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஒரு ஒழுங்கான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிச்சு கர்த்தருடைய பாதத்துல அதுக்காகவும் கேக்குறேன். அதுக்காக எல்லாரும் பிரைவேட்டா ஜெபிங்க. மிஸ் மக்கா நீங்க தான் ஜெபிக்கணும், பாஸ்டருக்கும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது எனக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு வார்த்தையும் இல்லை. அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி. இதுல இருந்து கர்த்தருடைய பாதையில இருந்து நான் விலகிறாத படிக்கு இன்னும் இன்னும் அவர்கிட்ட கெட்டி சேர்ந்து யாரு எங்களை கீழாக நினைச்சு பார்த்தாங்களோ, யாரு எங்களை ஒதுக்குனாங்களோ, எங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ, அவங்க முன்னுக்கு கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாத படிக்கு இன்னும் இன்னுமாக அவருக்குள்ள வாழ்ந்து வளருவதற்கு கர்த்தர் எங்களை கிருபை செய்யணும்னு எப்பவுமே ஜெபிப்பேன். எல்லாரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு இன்னும் இன்னமாக ஆண்டவர் கூட கிச்சு சேரணும்னு அதுக்காகவும் விண்ணப்பத்தையும் வைக்கிறேன். ரொம்ப நன்றினி ஆண்டவருக்கு. இந்த சாட்சி பெரிய சாட்சி ஒண்ணு. நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். கடவுள் வந்து பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா கர்த்தருடைய என்ன சொல்றது, உங்கள் நினைவல்ல என் நினைவுகள், உன் வழி அல்ல என் வழிகள் அப்படின்னு அவியானவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு தெரியும், ரொம்ப எடுக்கி பிடிக்கவும் மாட்டாரு அவரு. உங்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அந்தந்த இடத்துல வைப்பாரு. உயர்ந்த என்ன சொல்றது, எசப்பா வந்து நிறைய நாங்க நான் ஏற்கனவே நான் ரெண்டு வாரத்துக்குள்ள போன மாசத்துக்கு முதல் மாசம் நான் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கொடுக்குறப்பன்னு சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில வர்றதான நிறைய காரியங்கள் வந்து நாங்க உயர்த்தப்பட வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் இந்த முறை நான் இந்த விஷயத்துல நான் அதை பார்த்தேன். உண்மைக்குமே கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்யறாரு. இனியும் அவரோட்டு நாம இன்னும் மகிமைப்படணும், மேன்மைப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களை எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுத்து இருக்கிறாரு. ஆகவே நீங்க இருக்க ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, அவரோட நாமத்தை இன்னுமாய் போய் உலகம் எல்லாம் பிரசங்கிக்க பண்ணத்தான் சொல்லியிருக்காரு இல்லையா. ஆகவே கர்த்தர் வந்து அதுக்காக ஒரு வழியைத்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. இப்போ வரைக்குமே பிடிச்சிருந்த அந்த கர்த்தருடைய கரம் வந்து இன்னுமே நீங்க அவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க மட்டும் அவருடைய கரம் உங்களை விட்டு விலகாது. அந்த நம்பிக்கையில நான் சொல்றேன், கர்த்தர் இன்ன இப்ப வந்து உங்களை இவ்வளவு நாள் உங்களை தயார் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல உங்களை பாவிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து வழிகள்ல ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உண்மைக்குமே அந்த விஷயத்த கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரே நாங்க வந்து

வழிகளை தான் திறந்து கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இன்னுமாய் அத வந்து கரம் பிடிச்சு நடங்க கடவுள் வந்து பெரிய காரியங்களை செய்வாரு. அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து உங்களோடு சேவிக்க, கடவுள்கிட்ட நாமத்தை துதிக்க, அந்த இடத்துல கூட கடவுள் பெரிய காரியத்தை செய்வாரு. ஆகவே நாங்க அதுக்காக வஞ்சியோட ஜெபிக்கிறோம். நாங்களாம் சேர்ந்து அந்த அந்த ஒரு சாட்சிக்காக நாங்க ஜெபிப்போம். அன்பு மிருகமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன சுவாமி, கர்த்தாவே அந்த குடும்பத்துல கூட நீர் பெரிதான ஒரு சாட்சியை நீர் ஏற்படுத்திருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர் ராஜாவே. அப்படியே தகப்பன அந்த குடும்பத்துல இப்பொழுது பெரிதான ஒரு சமாதானம், பெரிதான ஒரு விடுதலை கொடுத்து ராஜாவே சுவாமி நீர் பெரிய ஒரு வழியை நீர் அவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் ராஜாவே. கர்த்தாவே இந்த சமாதானத்தை குலைக்கவோ, இந்த அளவிலே சுவாமி கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு விடுதலை குலைக்கவோ எந்த ஒரு சத்துருக்களும் இன்னும் மண்டவரை தகப்பன இந்த குடும்பத்தின் மேல் கை வைக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீர் அப்படியாய் கொடுத்த அந்த சாட்சி ராஜாவே இன்னுமாய் அநேகருக்கு போய் அந்தவரே சுவாமி அவர்கள் சுவிசேஷம் பகிர கர்த்தாவே உம்முடைய ஆத்துமாக்கள் உம்மண்டையில் வந்து சேர்க்க கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யமா செபிக்கிறேன். நீர் அப்படியே அவருடைய வாழ்க்கையில இன்னமாய் நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான எல்லா சாட்சிகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. நான் ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லணும். போன சண்டே இங்க எங்கட வீட்டுல நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், எங்கட வீட்டுல ஒரு ஆலயம் ஒன்னு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அந்த ஆலயம் வந்து ஓப்பனிங்ல நாங்க திடீர்னு பாஸ்டர் வந்திருக்கிறார் அப்படின்னு நாங்க செஞ்சதுதான். ஆனா இந்த வாரம் வந்து நாங்க ஏன்னா நாங்க வந்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த நன்மை.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222628. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேயர்களே, என கம்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கு ஒரு அறிவித்தல். கடந்த 2 ஆண்டுகளாக 87 நாடுகளில் வெற்றி நடை போட்ட சங்கமம் வானொலியானது தேவனுடைய கிருபியால் வரும் தை முதலாம் நாளில் 3வது அகவைக்கு காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உலகிற்கு எடுத்து வரும் நோக்கத்தோடு 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானொலி. இயேசு கிறிஸ்துவில் சங்கமமாய் ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், தேவ செய்திகள் என்று தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். சங்கமம் வானொலி பற்றிய ஒரு அறிவித்தல் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள்

416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

0: இந்து மதத்திலிருந்து இயேசுவின் அற்புதத்தின் வல்லமையை அனுபவித்து சுகம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கேரளாவில் உள்ள பாரசாலையில் இயேசுவுக்காக அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கட்டியெழுப்ப காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்த பெங்களூர் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் அங்கத்தினராகிய சகோதரி பியூலாவின் பெற்றோரும் சகோதரர் இயேசுதாசின் மாமன் மாமியார் ஆகிய காலம் சென்ற திரு பி செல்லையன் மற்றும் திருமதி சரோஜினி அவர்களுக்கு இந்த ஒலிநாடாவை அர்ப்பணிக்கிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ரெவரண்ட் டட்லி தங்கையா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் தயாரித்து உலகமெங்கும் வெளியிடும் அப்போஸ்டல் பால் தங்கையா மற்றும் மகன் பாஸ்டர் சமி தங்கையா பாடியிருக்கும் அவர்களது 16 வால்யூம் சிடி அக்கினி ஆராதனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் மைண்ட்ஸ் MD மிஸ்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள் மற்றும் அவர்களது சகோதரர்கள் மிஸ்டர் சகாயராஜ் மற்றும் மிஸ்டர் ராபின் அவர்கள் இந்த சிடி தயாரிப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்களது ஊக்கம் மற்றும் இதை சிறப்பாக எடுத்த முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடியில் அருமையாய் செபித்திருக்கும் ரெவரன் டி மோகன் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். சிடியில் அருமையாக இசை அமைத்திருக்கும் அகஸ்டின் பொன் சீலன் அவர்களுக்கும், பாடல்கள் எழுத உதவிய ரெவரன் டட்லி தங்கையா, பாஸ்டர் ஜான் செபராஜ், பாஸ்டர் ஜொனத்தன் மற்றும் பாஸ்டர் ரேச்சல் ஜானிற்கு ஆண்டவரின் நாமத்தினாலே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஷெல்டன் வெங்கரா அவர்களுடைய பாடல்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சீரிக்காக ஜெபித்து துணை நின்ற என்னுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் போதர்களுக்கும் சிஸ்டர் சுமதி ஜெயக்குமார், பிரதர் இயேசுதாஸ், சிஸ்டர் பியூலா இயேசுதாஸ், பிரவீன் குணா டேவிட், செல்லப்பாங்கள் நிலோஜ் மற்றும் ஜியானாவிற்கு ரெவரன் பால் தங்கியாவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிடி கவரை வடிவமைத்த பிரீத் கெனட்டுக்கும் ஆண்டவரின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே கூட விசேஷமாய் ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மலக்காய் ஜேம்ஸ், ஜொஷாயா பால் மற்றும் நேபன் தங்கையா மிக்கி அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவினுடைய மலர்பாதங்களை உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது, நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று நீர் முழங்கிய அந்த வீர வார்த்தைகளை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். உலகத்துக்குள்ளாய் உம்முடைய அபிஷேகத்தை கட்டவழ்த்து தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ரெவரன் பால் தங்கி அவர்களுடைய இந்த ஒளிநாடாவின் மேல் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்த்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்கள் போகிற இடமெல்லாம், திருச்சபைகளாய் இருந்தாலும் சரி, பெரியதான கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, சாதாரண வீடுகளாய் இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாய் இருந்தாலும், ஒரு பலத்த தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்கள் அறிந்து அனுபவித்து உணர தேவனுடைய ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல்களுக்கு பல மணி நேரம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக ஒரு பலத்த அக்கினி இதற்குள்ளாய் மறைந்து காணப்படுகிறது. இதை நீர் வெளிப்படுத்தி கட்டவிழ்த்து திருச்சபைகள் வளரத்தக்கதாய், கோடிகள் உடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நர்மையான ஒளிநாடாவை திருச்சபை வளர்ச்சிக்கென்று தேவனுடைய அக்கினி பிரசன்னத்தை கட்டவிழ்க்க இயேசுவி நாமத்திற்காய் பிரதிஷ்டை பண்ணி வெளியிடுகிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: எனக்குள் வந்த புது வாழ்க்கை.
1: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
2: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர் டாக்டர் ஜான் சாலமன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
3: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேடையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71-23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர். He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோட கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் விடுதலை அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். யாம் சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவாசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்பினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதி இல்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ

இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.